நேரம் 5:37 48 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் ஷீலாவின் குரலில் ஸ்ரீ கிருஷ்ணா கேசரபாட வர்ணம் கேட்கலாம்.

நேரம் 5:50. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருவாள் அன்னை என தொடங்கும் பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஒலிக்க இருக்கிறது. எம் ஆர் விஜயா குரலில்.

0: நேரம் 5:53. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:54. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்டா மாதம் 24 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் வைகாசி மாதம் 31 2026 ஆண்டு ஜூன் மாதம் 14 ஞாயிற்றுக்கிழமை. வந்தே மாதரம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டு 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கார் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேற்காசியாவில் பல மாதங்களாக நீடிக்கும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்காவும் ஈரானும் முக்கிய ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட தயாராகி வருகின்றன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில்

0: முடிவடைந்தது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்று காலை மணி 9:30 நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 6:02. நிகழ்ச்சி நிரல் நேரலை நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி. 6:15 குரலமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று காலை 7 வட்டாரச் செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை. பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வரசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம். தொடர்ந்து திரை இசை. 8:30 சரமரோக நிவாரணி செய்வால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரத நிகழ்ச்சி. தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை, படைப்பு சென்னை வானொலி. இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 இளைய பாரதம் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் ஜே எம் ஜோஷிபா அவர்களுடன் நேர்முகம். நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன கேட்கலாம். 10:30 சிறுவர் குரல் நேரலை. 11:02 எய்ட் சூர். தொடர்ந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக இரத்த கொடையாளர் தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் மாவட்ட குருதி பரிமாற்று மருத்துவ அலுவலர் எம் கே ராகேஷ் அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா. 1:10 பூவையர் பூங்கா பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் தலக்குளம் எஸ் பகவதி அம்மாள் அவர்களுடன் நேர்முகம். நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன கேட்கலாம். 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். நேர்கள் இதுவரை நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள், நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் தவறாது கேளுங்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை தன்வி குரானா. Prime Minister Narendra Modi has arrived in Nice, France on the first leg of his two-nation visit to France and Slovakia. During his visit, Mr. Modi will hold talks with the French President Emmanuel Macron, jointly launch Bharat Innovates and exchange views on key regional and global issues, and also attend the G7 summit. Upon arrival, the Prime Minister received a warm and enthusiastic welcome from the members of the Indian diaspora at Hotel Negresco. Our correspondent has the details.
3: Prime Minister Narendra Modi was accorded a vibrant community reception in Nice, where members of the Indian diaspora gathered in large numbers to welcome him. The Prime Minister also witnessed colorful performances featuring classical Indian dance forms such as Kathak, Odissi and Bharatanatyam, presented by French and Italian artists. Today at 2:30 PM, Prime Minister Modi and French President Emmanuel Macron will jointly launch Bharat Innovates, a flagship platform showcasing India's innovation and startup ecosystem. The two leaders will also hold bilateral talks to review cooperation in key sectors including technology, defense, innovation and strategic affairs. From France, the Prime Minister will travel to Slovakia for the second leg of his visit. This is Shailesh Manil for Akashwani News, Nice, France.
2: The Prime Minister thanked the Indian diaspora in Nice for the warm welcome accorded to him. In a social media post, he described the gesture as memorable. Mr. Modi emphasized

0: says that despite being several kilometers away from home, the bond of the Indian diaspora with India remains as strong as ever. Indian Space Research Organization ISRO Chairman V. Narayanan has informed that they have collaborated with the Department of Atomic Energy to develop an advanced artificial heating system that can protect lunar lander from the freezing weather of the moon. Addressing the CSIR RISE conclave in Bengaluru, ISRO chief explained that Chandrayaan 3 lander Vikram, fueled by solar energy, operated only for 14 days on the moon. ISRO will now work with the Atomic Energy Department to develop a lunar lander that can survive on the moon for up to 200 days. The White House said that U.S. President Donald Trump will meet Prime Minister Narendra Modi and other world leaders during the next week's G7 summit in France. A senior administration official said discussions are expected to focus on economic growth, supply chains, artificial intelligence, investment partnerships, and a range of global security challenges. On Wednesday, President Trump is scheduled to hold a bilateral meeting with Prime Minister Modi before joining a working lunch attended by G7 leaders, outreach partners, and technology executives. U.S. President Donald Trump has said a deal to end the war with Iran will be signed today and that the strategic Strait of Hormuz will be opened to all immediately afterwards. He made this announcement on a social media post, and at the same time, Trump kept the threat of fresh attacks dangling if the deal failed to pan out as expected. He said, hopefully this process will work out. If it doesn't, they have the ultimate alternative. The U.S. president also contrasted the proposed agreement with the 2015 Joint Comprehensive Plan of Action. Meanwhile, Iran's foreign ministry spokesperson Ismail Baghaei has said the signing of any agreement is unlikely to take place immediately, stating that it will not happen today and may take place in the coming days. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in a rain-affected first one-day international of the three-match series in Dharamshala, Himachal Pradesh last night. Chasing 195 runs, India overhauled the target in 22.5 overs. Indian skipper Shubman Gill scored unbeaten 84 of 66 balls. In the ICC Women's T20 World Cup, India will begin their campaign against arch rivals Pakistan at Edgbaston in Birmingham today. The match will start at 7 p.m. Indian Standard Time. India holds a strong record against Pakistan in women's T20 internationals, winning 13 of their 16 encounters. In Group B action, Scotland defeated Ireland by 40 runs at Old Trafford in Manchester on Friday. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: அறவழியில் செல்லுங்கள், ஒழுக்கமாக இருங்கள் என்று சொல்வது எளிது. எது அறம், எது ஒழுக்கம் என்று சொல்வது மிக கடினம். இராமாயணத்தில் அறம் எப்படி சொல்லப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். தனிமனித ஒழுக்கம், கடமை, நீதியை நிலைநாட்டுவதே இராமாயணத்தின் அறம் ஆகும். இராவணின் அறமற்ற செயல்களுக்கு தண்டனையாக அவனது அழிவை சித்தரிக்கிறது இராமாயணம். அறம் வெல்லும், பாவம் தோற்கும் என்பதே இராமாயணத்தில் சொல்லப்பட்ட அறம் ஆகும். தந்தை தசரதன் வாக்குக்காக இராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்தான். சொந்த சுகங்களை தியாகம் செய்யும் உயர்ந்த அறத்தை இது காட்டுகிறது. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற நியதியை இராமன் அறமாகவே எடுத்து கொண்டான். தனி மனித ஒழுக்கத்தின் இராமன் பறைசாற்றினான். தன் மனதில் சீதையை பற்றி வேறொரையும் நினையாதவன். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்கிறார் திருவள்ளுவர். சொல்லுதல் எல்லோருக்கும் எளிமையான விஷயம்தான், அதை நடத்தி காட்ட வேண்டும். அப்படி நடத்தி காட்டியவன் இராமன் அறத்தின் வழி நின்றான். தர்மத்தை யார் சொன்னால் மக்கள் கேட்பார்கள்,

உள்ளவன் மன தூய்மை உள்ளவன் சொன்னால் கேட்பார்கள் என்று கம்பன் பரதன் மூலமாக இதை தெரிவிக்கிறான். அறம் கெட முயன்றவன் அருள் இல் நெஞ்சினன் பிறன்கடை நின்றவன் பிறரைச் சீறினோன் மரம் கொடு மண் உயிர் கொன்று வாழ்ந்தவன் துறந்த மாதவர்க்கு அருந்துயரம் சூழ்ந்துள்ளோன். அறம் கெட முயன்றவன் அறத்திற்கு பங்கம் பண்ணியவன்

0: என்று மனத்தில் ஒருவன் நினைத்தாலே போதும், அதுவே அறத்திற்கு நாம் செய்கின்ற பெரிய பாவம் ஆகும். மனத்தால் கூட அறத்தை சிதைக்கக்கூடாது. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற என்கிறான். மன தூய்மையில்லாத அறச்செயல்களில் ஆடம்பரமே மிஞ்சும். நம்மை விட பலம் குறைந்தவர்களிடம் நாம் அதிகாரம் செய்யும் பொழுது நம்மை விட அதிக பலம் நிறைந்தவர்களிடம் முன் நாம் எப்படி இருந்தோம் என்று நினைத்து பார்த்து செயல்படுது அறமாகும், அதுவே அருளாகும். கோபமும் காமமும் தவத்தை அழிக்கும் இரண்டு அறக்கர்கள் என்கிறான் கம்பன். தன் உயிரை துச்சமனை நினைத்து சீதையை காப்பாற்ற முயன்ற ஜடாயு இறந்தபோது ராமன் அதை பறவை என்று பாராமல் அவனுக்கு அந்திமிக்கிரைகள் செய்தான். இது அவன் அறத்திற்கு செய்த மிகப்பெரிய அஞ்சலியாகும். ராமன் அறத்தின் வழி நடந்தான் என்பதைத்தான் இது உறுதி செய்கிறது. இராமாயணம் வெறும் போர்க்கதை அல்ல, அது அறம் சார்ந்த காப்பியம். நீதியால் வந்ததொரு நெடுந்தரும் நெறியில்லான், சாதியால் வந்த சிறுநெறி அறியான். கூற்றுப்படி கம்பன் இராமாயணத்தில் மானுட அறத்திற்கு முக்கிய உணர்வு கொடுத்தான் என்பதைத்தான் இராமாயணத்தின் அறமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: கொள்பவன்,
1: தனி ஒருவனாக இருந்து கொண்டு பலருடைய பகையை தேடிக் கொள்பவன் பித்து பிடித்தவரினும் கீழான முட்டாளாக கருதப்படுவான். குறள் எண் 873 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
0: ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பள்ளார் பகை கொள்பவன்,
1: தனி ஒருவனாக இருந்து கொண்டு பலருடைய பகையை தேடிக் கொள்பவன் பித்து பிடித்தவரினும் கீழான முட்டாளாக கருதப்படுவான். குறள் எண் 873 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இசையின் வாயிலாக இறைவனை உணரும் தருணம் இது. இந்நிகழ்ச்சி பக்தி மாலை. முதலில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடல்.

0: சக்தி
1: ஓம் சக்தி
0: பராசக்தி
1: பராசக்தி
0: ஓம் சக்தி
1: ஓம் சக்தி
0: பராசக்தி
1: பராசக்தி
0: ஓம் சக்தி
1: ஓம் சக்தி
0: பராசக்தி
1: பராசக்தி
0: ஓம் சக்தி
1: ஓம் சக்தி
0: பராசக்தி
1: பராசக்தி
2: பக்தி மாலையில் அடுத்ததாக பி. சுஷீலா பாடிய பாடல்.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். கேட்டு பயன்பெறுங்கள்.

நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று காலை 10:02 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் ஜே எம் ஜோஷிபா அவர்களுடன் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர்.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக இரத்த கொடையாளர் தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் மாவட்ட குருதி பரிமாற்று மருத்துவ அலுவலர் MK ராகேஷ் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரான்ஸ் மற்றும் இந்திய கலைஞர்கள் கதக், ஒடிசி மற்றும் பரதநாட்டியம் போன்ற இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமரை வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று பிற்பகல் 2:30 பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இது இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்தும் ஒரு முக்கிய திட்டமாகும். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் 2 கட்டமாக ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். அங்கு தனது பயணத்தை முடித்துக் கொண்டு பிரான்சில் நடைபெற உள்ள G7 நாடுகளின் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வரவேற்பு தமக்கு என்றும் நினைவில் நிற்கக்கூடியதாக அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். தாயகத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்திய வம்சாவளியினருக்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள பிணைப்பு இப்போதும் மிகவும் வலுவாக நீடிக்கிறது என்பதை அவர் தனது பதிவில் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் இறக்குமதியை குறைக்கும் விதமாக

0: 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு சட்டப்பூர்வமாக அனுமதி அளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் இறக்குமதிக்காக நாம் செலவிடும் 22 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று கூறியுள்ளார். ஏற்கனவே மாருதி சுசுகி நிறுவனம் 100% எத்தனாலில் ஓடும் காரை அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும், இதேபோல் எத்தனாலில் இயங்கும் இருசக்கர வாகனங்களும் சந்தைக்கு வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 2 மாதங்களில் மேலும் சில கார் நிறுவனங்கள் எத்தனாலில் இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாகவும் திரு கட்கரி மேலும் கூறினார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மருத்துவம் என்பது புனிதமான தொழில் என்றும், அதனை வணிகமாக பார்க்காமல் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் இளம் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை குறைக்கவும், நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும், ஆன்லைன் மூலம் மருத்துவர்களை சந்திப்பதற்கான முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வு அவசியமில்லை என்பதே தாவேக அரசின் கொள்கை என்றும், ஒரே நாடு ஒரே தேர்வு முறை மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நுகர்வோரின் தேவைகளை ஆவின் நிறுவனம் பூர்த்தி செய்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக நீல நிற மற்றும் பச்சை நிற பாக்கெட் பால் உள்ளிட்ட அனைத்து வகைகளும் போதிய அளவில் விநியோகிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்.
2: சென்னையில் வந்து 15 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ சொல்ற கிரீன் மேஜிக் பச்சை நிற பால் பேக்கெட் வந்து ஒரு நாளைக்கு 4.40 லட்சம் லிட்டர்லேருந்து 5 லட்சம் லிட்டர் வரைக்கும் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா வகையான பாலும் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் தங்குதடையின்றி மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும்.
0: சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் விடுத்துள்ள அறிக்கையில், இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் மேலும் பலருக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்பதால் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். வேளாண் துறையில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக இந்தியாவும் ரஷ்யாவும் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றன. மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவாகியுள்ளது. திரிபுரா மாநிலத்தையொட்டியுள்ள பங்களாதேஷ் எல்லையில் அத்துமீறி நுழைய முயன்ற பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சர்வதேச அளவில் விமான போக்குவரத்து பயணிகளின் எண்ணிக்கையில் 2% சரிவு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் திரு குமார் நேற்று

நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி நகரில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் நாளை மறுநாள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்ட 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 2040 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது நாளான நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. இதனால் இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101. நேரம் 6:55. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம்.

வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 27 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 18 முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காலை நேர அதிகபட்ச வெப்பநிலை 80 முதல் 100% பதிவாக வாய்ப்புள்ளது. மதியம் நேர அதிகபட்ச வெப்பநிலை 80 முதல் 90% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம். மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளிப்போடவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வளரும் மிளகு கொடிகளை தாங்கும் மரங்களுடன் கட்டிவிடவும். அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். தென்னை, பழமரங்கள் மற்றும் மரவாசனை பயிர் மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முதன்மை

0: லெவலர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசு விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தற்போது உள்ள சூழலில் வேலையாட்கள் பற்றாக்குறையினை சமாளித்து வேளாண் பணிகளை குறைந்த காலத்தில் செய்து முடிப்பதற்கு ஏதுவாக வேளாண்மை பொறியியல் துறை மூலம் அரசு நிர்ணயித்துள்ள குறைந்த வாடகையில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் இணைப்பு கருவிகள் மூலம் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதன்படி வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விவசாயிகள் டிராக்டரால் இயங்கக்கூடிய சுழல் கலப்பை, 5 கொத்து கலப்பை, 9 கொத்து கலப்பை, தென்னை மட்டையினை தூளாக்கும் கருவி போன்றவற்றை டிராக்டருடன் குறைந்தது 2 மணி நேரமும் அதிகபட்சமாக 20 மணி நேரமும் முன்பணமாக செலுத்தி வாடகைக்கு பெறலாம். டிராக்டர் இணைப்பு கருவிகள் உட்பட 1 மணி நேரம் பணிகள் மேற்கொள்வதற்கு ரூபாய் 500 என்ற குறைந்த வாடகை கட்டணம் விவசாயிகளிடம் வசூல் செய்யப்படுகிறது. வேளாண்மை இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை விவசாயிகள் முன்பதிவு மற்றும் வாடகை தொகையினை அலுவலகங்களுக்கு செல்லாமல் தங்கள் இருப்பிடத்திலிருந்து இ வாடகை செயலி மூலம் பதிவு செய்து பயன்பெறலாம். இ வாடகை செயலியில் ஆன்லைன் மூலம் வாடகை முன்பணம் செலுத்தும் அனைத்து விவசாயிகளுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்படும். மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் பயன்படும் வகையில் அனைத்து கிராமங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மேலும் வேளாண் பணி மேற்கொள்ளப்படும் நேரத்திற்கு மட்டுமே வாடகை கணக்கிடப்படுகிறது. எனவே சிறு குறு விவசாயிகளுக்கு இத்திட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. குமரி மாவட்ட விவசாயிகள் அனைவரும் வேளாண்மை பொறியியல் துறையின் இணையதளம் https://mts.aed.tn.gov.in/e-vaadagai மூலம் நேரடியாக தங்கள் இருப்பிடத்திலிருந்தே விண்ணப்பிக்கலாம். மேலும் தோவாளை மற்றும் அகஸ்தீஸ்வரம் வட்டார விவசாயிகள் நாகர்கோவில் உபகோட்ட உதவி செயற்பொறியாளரை 9443450727 என்ற அலைபேசி எண்ணிலும், ஏனைய வட்ட விவசாயிகள் தக்கலை உபகோட்ட உதவி செயற்பொறியாளரை 89407111796 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டும் பயன்பெறலாம். விவசாயிகள் வேளாண் பணிகளுக்கு வேளாண் இயந்திரங்களை குறைந்த வாடகையில் பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. வட்டாரச் செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். சிந்தனைகளை சிதறவிடாமல் ஒரே இலக்குடன் மேற்படிப்பினை எதிர்கொள்ள வேண்டும். காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாணவ மாணவியருக்கு அறிவுறுத்தல். நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 83.5 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்தியாளர்களுடன் ஆய்வு. குமரித்தந்தை மார்ஷல் நேசமணி அவர்களின் 132வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தின் சார்பில் மாவட்டத்திற்குட்பட்ட அரசு பள்ளிகளில் பயின்று 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர் மேற்படிப்பு மேற்கொள்வது குறித்த காஃபி வித் கலெக்டர் கலந்துரையாடல் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக குரல் கூட்டரங்கில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் மாணவ மாணவிகளிடையே கலந்துரையாடி பேசுகையில், கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட அரசு பள்ளிகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் சோர்வு அடையாமல் மென்மேலும் முழு ஈடுபாட்டுடன் படித்து வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்றும், அதேபோன்று என்னென்ன உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று நீங்களே தீர்மானித்து உங்கள் தனித்திறமையை வெளிக்கொணர வேண்டும் என்றும், மேற்படிப்பு பயிலும்போது என்னென்ன நலத்திட்டங்கள் உதவித்தொகைகள் அரசால் வழங்கப்படுகிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். நம் பெற்றோர் மகிழ்ச்சியடையும் வகையில் தனித்தன்மையுடன் கல்வி பயில்வதோடு மட்டுமல்லாமல் சிந்தனைகளை சிதறவிடாமல் ஒரே இலக்குடன் மேற்படிப்பினை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் உதவி ஆட்சியர் பயிற்சி, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பள்ளிக்கல்வி, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர், உதவி திட்ட அலுவலர், மாணவ மாணவியர், துறை அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனா்.

0: கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட தெங்கம்புதூர், செம்மாங்குளம், வடசேரி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர் அவர்கள் முன்னிலையில் நேற்று முன்தினம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு தெரிவிக்கையில், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட தெங்கம்புதூர் பகுதியில் அம்ருத் திட்டத்தின் கீழ் 64.68 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பம்ப் அறை, 34.75 கிலோமீட்டர் நீளத்திற்கு முதன்மை குழாய் பதிக்கும் பணி, 7 மேல்நிலை நீர்த்தொக்க தேட்டிகள், 122.83 கிலோமீட்டர் நீளத்தில் விநியோக குழாய் இணைப்பு, 8912 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு, 119.612 கிலோமீட்டர் நீளத்தில் சீரமைப்பு பணிகள் என நடைபெறும் பல்வேறு பணிகளில் 85% பணிகள் முடிவடைந்துள்ளது. இதன் மூலம் 24 மணி நேரமும் மாநகராட்சிக்குட்பட்ட பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்க முடியும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட கிருஷ்ணன்கோவில் அரசு சுகாதார நிலையத்திற்கு அருகில் மாநகராட்சி கல்வி நிதி 2025-26 திட்டத்தின் கீழ் 3.10 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் முதல்மர் படைப்பகத்தின் கட்டுமானப் பணிகளையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நம்முடைய மாவட்டத்தில் பசுமை சூழ்ந்த எழில் மிகுந்த பொழுதுபோக்கு பகுதியாக 16 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள செம்மாங்குளத்தை மேம்படுத்த 6.59 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நடைபயிற்சி மேற்கொள்வதற்கான இடம், பூங்கா, குளத்தின் ஒருபுறம் மின்விளக்கு அமைத்து மரக்கன்றுகள் நட்டு பறவைகளுக்கான ஒரு சின்ன தீவு அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெறவுள்ள இடத்தையும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து மூலதன மானிய நிதியின் கீழ் 8.95 கோடி ரூபாய் மதிப்பில் வடசேரி பேருந்து நிலையம் பகுதியில் 100 கடைகள் கொண்ட மார்க்கெட் கட்டப்பட்டு வருவதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நடைபெற்ற ஆய்வுகளில் உதவி ஆட்சியர் பயிற்சி, நீர்வள ஆதாரத்துறை செயற்பொறியாளர், மாநகராட்சி நகர்நல அலுவலர், பொறியாளர்கள், அலுவலர்கள், பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவர்களின் 132வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் கீழ் நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பில் அமைந்துள்ள மார்ஷல் நேசமணி அவர்களின் மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர் முன்னிலையில் நேற்று முன்தினம் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விழாவில் உதவி ஆட்சியர் பயிற்சி, நாகர்கோவில் மாநகராட்சி மேயர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், மார்ஷல் நேசமணி அவர்களின் மகன் வழி பேரன், பொறியாளர்கள், அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வட்டாரச் செய்திகள் நிறைவடைந்தன.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
7: எங்க அம்மா கீழ விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
8: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
10: ராஜா, சுப்பையா, என்னடே இப்பதான் வேலைக்கு வந்தீங்க, அதுக்கடையில கிளம்ப போறேன்னு போன் பண்ணி சொல்றீங்க? எப்படினே 8 லிட்டரே அடிச்சிட்டீங்க? ஒரு வயல் ஃபுல்லா அடிக்கிறதுக்கு எப்படி 2 மணி நேரம் ஆகும்? 1 மணி நேரத்துக்குள்ள என்ன போறேன் சம்பளம் தேடணும்னு கேக்குறீங்க? ஏய், 3 டப்பா காலியான மாதிரி கிடக்கு, இது என்னடா நம்ம வரப்புல? நேத்தை கூட இப்படி ஒண்ணும் இல்லையே, குழி தோண்டி பை வார மாதிரி தெரியுது 2 வாரு. ஏய், நீங்க ஒன்னும் மம்பட்டி எடுத்துட்டு வந்து தோண்டாண்டா, நான் பாத்துக்கிறேன், நீங்க வேலைய பாருங்க. ஏய், மருந்து வாங்கிட்டு வந்த பை இல்ல, பைய பாரு, 6 லிட்டர் இங்கில இருக்கு. ஏய், இதுதான் நடக்குல்ல? ஏய் சுப்பையா, நீ என்ன அந்த பக்கமா திரும்பி போற, இங்க வா. ஏய், உங்களை நம்பி எப்படியப்பா நாங்க விவசாயம் பண்றது? ஆண்டவா, இந்த மருந்து அடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு புதிய தொழில்நுட்பம் பிறக்காதா?
11: தம்பி, ஏ தம்பி,
10: ஏய் அண்ணே, தள்ளி வாரது மாதிரி.
11: தம்பி, அங்க சத்தம் போடுறது எனக்கு கேக்குது.
10: என்னப்பா நீங்க வேலை செய்யறீங்க? நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு வீட்டுல இருந்து புட்டு, பழம், நாட்டு சர்க்கரை, நெய் எல்லாம் தந்து விட்டு இருக்காப்பா, எப்படிப்பா உங்களுக்கு மனசாட்சி இல்லாம? அவ்வளவு சொல்லணும்
11: தம்பி.

0: ஏ தம்பி,
1: என்னத்தை கிளப்புற மாதிரி வாரீங்க?
0: ஏ நான் இப்ப என்னப்பா செய்தேன்? என்னப்பா அங்க பிரச்சனை? நான் அவனோட பாராட்டு வேலையில நல்ல ஒழுங்கா வேலை செய்யிருக்கான் போலுக்கு பாராட்டுன்னு நினைச்சா அவனோட அப்ப சத்தம் போட்டுதான் இருக்கியா?
1: இணே இந்த கதை கேளுங்கண்ணே, 8 லிட்டர் மருந்தடிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்தோம்னே, 3 ஏக்கர்னே, இங்க பாருங்க 3 டப்பா வச்சு மருந்து அடிச்சிட்டு மிச்சத்தை அந்த வரப்புல ஒரு பயில வச்சு பொதிச்சு வச்சிருக்காமே, இந்த கதைய யாருகிட்டே போய் சொல்றது? இணே இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருந்தா ஒண்ணு சொல்லுங்கண்ணே, இந்த பயலோட இனி வேலைக்கு எடுக்காண்டாம் நினைக்கிறேன்.
0: ஏ தம்பி, இதுக்குதான் படிச்சு படிச்சு சொன்னேன், வேளாண் துறையில இருந்து பயிற்சி கொடுக்கறாங்க, வந்து கலந்துக்கோ அப்படின்னு. நீ என்ன சொல்ல? ஏன்னா உங்களுக்கு அதனால காசு வரும், பரப்புரை பண்றீங்க அப்படின்னு சொல்லி உதாசீனமா பேசினேன். இப்ப பாத்தியா எவ்வளவு பணம் விரயம்? இங்கன்னு இல்லப்பா, கூலி ஆட்களை இப்ப முன்னால மாதிரி நம்ப முடியலப்பா.
1: ஓய் உமகிட்ட நான் என்ன கேட்டேன்? நீரு என்னத்த சொல்லிட்டு இருக்கு? ஒரு மாற்று வழி இருக்குமான்னு கேட்டா நீரு சம்பந்தம் இல்லாம என்னத்தான்
0: தம்பி, புதிய தொழில்நுட்பம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த மாதிரி இருக்கக்கூடிய உரங்கள், பூச்சி மருந்துகள் இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு இடுபொருட்களின் ராஜா அப்படின்னு கூட ட்ரோன் தொழில்நுட்பம் இருக்க.
1: இனே ட்ரோன் அப்படின்னா இந்த ஹெலிகாப்டர் மாதிரி எல்லாம் சுத்தமே, கல்யாண வீட்டுல கூட போட்டோ எடுக்கிறதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக சுத்துமே, அதை சொல்றீங்களா? அதுக்கும் இந்த மருந்து அடிக்கிறதுக்கும் என்னன்னே சம்பந்தம்?
0: என்ன சம்பந்தமா? அப்ப அதே மாதிரியான ஒரு அறை ட்ரோன்ல இருக்குமா இருக்காதா?
1: ஏய் யோசிக்க வைக்கிறாரு, இதுல அப்படி என்ன தொழில்நுட்பங்கள் எல்லாம் இருக்கு, அது எங்களுக்கு எப்படி பயன்படும் அத சொல்லுங்கண்ணே.
0: தம்பி, இவங்கள மாதிரி கூலி ஆட்களை நம்ப வேண்டிய தேவையில்லை, உங்களை மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகள்கிட்ட ஒரு ஒற்றுமை அப்படிங்கற தன்மை இருந்தா போதும்.
1: ஏனே ஒற்றுமை மட்டும் இருந்தா போதுமானே, காசு ஏதாவது லாபப்படுமானே?
0: காசு லாபம் அப்படிங்கறது ஒரு பக்கத்துல இருந்தாலும் கூட, தண்ணீர் தேவை அப்படிங்கறது மருந்தெடுத்தலுக்கு குறைவா போதுமே.
1: ஏனே அப்போ இப்ப நடைமுறையில இருக்கிறது மாதிரி நான் கேனு கேனா தண்ணிய கோரி ஊத்துறானுல, இந்த மாதிரி தேவையில்லைங்கிறீங்க?
0: ஆமாப்பா ஆமாப்பா, என்ன அளவீடோ அந்த பிரகாரம் மட்டும் தண்ணி எடுப்பாங்க, நேர விரயம் அப்படிங்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. இவனு மருந்தடிக்கிறதுக்கு உத்தேசமா ஒரு கேன் அடிக்க எவ்வளவு நேரம் ஆக்குவான்?
1: ஏனே வேகமா அடிச்சா 1 மணி நேரம் ஆக்குறாங்கன்னு, கொஞ்சம் ஸ்லோவா மருந்தடிச்சா 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் வரைக்கும் ஆகுதுண்ணே. இளே இவனோட கவனிக்கிறதுக்கு நான் மெனக்கிட்டு நிக்க வேண்டியதா இருக்குண்ணே.
0: ஒண்ணுமே இனி தேவையில்லப்பா, ட்ரோன் தொழில்நுட்பம் அப்படிங்கறது வேளாண்மை துறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய புரட்சிப்பா.
2: நேரம் 7:10, குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
3: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
4: காதில் கேட்கின்றதா
3: இன்றைய காலை பொழுதை மழலை மொழியால் நிறைவு செய்ய வரும் குழந்தையை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
5: கிருத்திகா.
3: கிருத்திக், எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
5: வழுதளம்பள்ளம்.
3: கிருத்திக் வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
5: ஓகே. எங்க அம்மா பேரு மனிஷா, எங்க அப்பா பேரு அர்ஜுன் பாபு, எங்க தாத்தா பேரு முத்துகிருஷ்ணன், பாட்டி பேரு விஜயகுமாரி, சித்தப்பா பேரு அபிஜெயன் பாபு, சித்தி பேரு அருணா, இன்னொரு சித்தப்பா பேரு அபிஜெயன் பாபு, தங்கச்சி பேரு கிருஷ்ணன் வேமகா, தம்பி பேரு அதினாரம்.
3: ஓகேம்மா, இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா உங்க வீட்டுல?
5: ஆமா.
3: எல்லார்ட்டையும் நீங்க அன்பா இருப்பீங்களா?
5: இருப்போம்.
3: அவங்களும் உங்கள்ட்ட அன்பா இருப்பாங்களா?
5: இருப்பாங்க.
3: தங்கச்சி தம்பி இருக்கதா சொன்னீங்கல்ல?
5: ஆமா.
3: அவங்கள நல்லா பாத்துப்பீங்களா?
5: பாத்துக்கணும்.
3: அவங்க கூட எல்லாம் விளையாடுவீங்களா?
5: விளையாடுவோம்.
3: என்னெல்லாம் விளையாடுவீங்க?
5: கேரம் போர்டு விளையாடுவோம், துள்ளி துள்ளி விளையாடுறது விளையாடுவோம், அடுத்த பேட் அடிக்கிறது விளையாடுவோம், ஷட்டில் பேட் விளையாடுவோம்.
3: சூப்பர், நிறைய விளையாட்டு விளையாடுவீங்களா? இதுல உங்களுக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்?
5: எல்லா விளையாட்டும் பிடிக்கும்.
3: அப்ப வருங்காலத்துல ஒரு விளையாட்டு வீரரா வருவீங்களா?
5: ஆமா.
3: பிள்ளை என்ன படிக்கிறீங்க?
5: என்னெல்லாம்
3: தெரியும்?
5: சைக்கிள் ஓட்ட தெரியும், தெரியும், பாட்டு பாட தெரியும்.
3: அப்படின்னா எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா?
5: பாடுறோம். குறை ஒன்றும் இல்லை மறை மோற்றி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா.

0: தேரதோ உண்டு பாதங்கள் நோவாதோ கண்ணா கண்கள் துயிலாயோ.
1: ஓகே, ஸ்கூலுக்கு ஜாலியா போவீங்களா?
0: ஆமா.
1: ஸ்கூலுக்கு அம்மா தந்து விடுற லஞ்ச் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவீங்களா?

0: போரில் தேரது உன் பாதங்கள் நோவாதோ, கண்ணா கண்கள் துயிலாயோ.
1: ஓகே, ஸ்கூலுக்கு ஜாலியா போவீங்களா?
0: ஆமா.
1: ஸ்கூலுக்கு அம்மா தந்து விடுற லஞ்ச் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவீங்களா?
0: சாப்பிட்டு விடுறேன்.
1: அதுல உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்னது?
0: சிக்கன் மட்டன்.
1: இது அம்மாட்ட சொல்லி இருக்கீங்களா, நீங்க சமைச்சது நல்லா இருக்குன்னு?
0: சொல்லி இருக்கும்.
1: உங்களுக்கு நீச்சல் தெரியும் சொன்னீங்க, சைக்கிளிங் தெரியும் சொன்னீங்க. சைக்கிளிங் யார் கூட போவீங்க?
0: ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன்.
1: உங்களுக்கு யார் சைக்கிள் ஓட்ட சொல்லி தந்தாங்க?
0: எங்க அப்பா தான் சொல்லி தந்தாங்க.
1: உங்களுக்கு நீச்சல் யார் சொல்லி தந்தாங்க?
0: அம்மா தான்.
1: ஓகே, எங்க போய் நீந்துவீங்க?
0: குளத்துல போய்.
1: சூப்பர்மா, நல்லா நீச்சல் அடிப்பீங்களா நீங்க?
0: ஆமா.
1: ஓகே, நீச்சல் அடிக்கும்போது சேஃபா இருக்கணும், ஓகேவா?
0: ஓகே.
1: மலையாள மொழியில் எங்கள் காலை பொழுதை இனிதாக்கியதற்கு நன்றி.
0: வெல்கம்.
1: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை பை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் குழு குழு ஏசி மேளா. நேர்களை இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்றவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரில் இருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்த இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்த பிரதமருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் இந்தியாவின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா செல்லவுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணி ஏற்பட்டால் அதற்கு பிஜேபி தான் தலைமை தாங்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசியலில் இனியும் பிஜேபி இளைய பங்காளியாக இருக்காது என்று கூறினார். அகாலிதளம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இதுவரை எந்த பேச்சுகளும் நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலம் ஜோர்ஹத் பகுதியில் நேற்று நிகழ்ந்த விமான விபத்தில் 5 விமானப்படை வீரர்கள் உயிரிழந்தது மிகுந்த வேதனை அளிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்த 5 வீரர்களும் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டிற்காக இவர்களின் வீரமும் சேவையும் எப்போதும் பெருமையுடனும் நன்றியுடனும் நினைவு கூறப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் அணுசக்தி துறையுடன் இணைந்து புதிய வெப்பமூட்டம் தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் நேற்று பேசிய அவர், சந்திராயன் 3 திட்டத்தின் விக்ரம் லேண்டர் சூரிய ஆற்றலை கொண்டு நிலவில் 14 நாட்கள் மட்டுமே இயங்கியதை சுட்டிக்காட்டினார். தற்போது அணுசக்தி துறையுடன் இணைந்து உருவாக்க

0: உள்ள இந்த புதிய லேண்டர் செயற்கை வெப்பமூட்டும் கருவிகளை கொண்டிருக்கும் என்றார். இதன் மூலம் நிலவின் கடும் தட்பவெப்ப நிலையையும் தாங்கி சுமார் 200 நாட்கள் வரை நிலவில் இயங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்கள் மாநாடு இந்தோர் பிரகடனத்துடன் நேற்று நிறைவடைந்தது. நிறைவு நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், உலகளாவிய வேளாண் துறை ஒத்துழைப்பில் இது முக்கிய நடவடிக்கையாக கருதப்படும் என்று கூறினார். சர்வதேச அளவில் நிலவும் நெருக்கடி மற்றும் நிச்சயமற்ற சூழலில் இந்த மாநாடு உலகிற்கு நம்பிக்கை அளித்துள்ளது என்றும் கூட்டாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகள் நலன், காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண் நடைமுறைகள், விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஆகியவற்றை இந்தோர் பிரகடனம் வலியுறுத்தியுள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதும் கப்பல் போக்குவரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணை உடனடியாக திறந்துவிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒருவேளை ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் அடுத்த கட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க அமெரிக்கா தயங்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தாவது குறித்து அதிகாரப்பூர்வமான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும் தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காயி, இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பில்லை என்றும் இதுகுறித்து முடிவெடுக்க இன்னும் சில நாட்கள் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகத்தால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயனடைந்து வருகின்றனர். தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த மருந்தகத்தை சேவை மனப்பான்மையுடன் நடத்தி வருவதாக மருந்து கடை உரிமையாளர் ஒருவர் தெரிவித்தார்.
2: என் பேர் உமா மகேஷ். நாங்க மக்கள் மருந்தகம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். பிரதமரையா வந்து ஏழைகள் வந்து பயன்பெறதுக்காக வேண்டி இந்த ஜென்ரிக் மெடிசனை இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்க பிரஷர், சுகர், ஹார்ட் சம்பந்தமான மெடிசன்ஸ், அப்புறம் கிட்னி சம்பந்தமா அந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் நல்ல விலை கம்மியா கிடைக்குது. ஏழைங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மருந்து வாங்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. எல்லாருமே வந்து இந்த மருந்து வாங்கி பயன்பெறணும்னு கேட்டிருக்கோம்.
0: மற்ற மருந்து கடைகளை விட இங்கு விலை குறைவாக உள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் மகேஸ்வரி. நான் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பகுதியிலிருந்து வந்து மருந்து வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் கடையில தான் நாங்க மாதந்தோறும் வந்து மருந்து வாங்குறோம். இங்க வந்து ரேட் எங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல கிடைக்குது. அதனால ரெகுலராகவே நாங்க இதை பயன்படுத்துறோம். இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் எங்களுக்கு வர்றதில்லை. இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு.
4: என் பேர் விக்னேஷ். நான் காஞ்சிபுரத்துல இருந்து வருகிறேன். மக்கள் மருந்தகத்தில் நான் மருந்து வாங்கியிருக்கிறேன். தொடர்ந்து நான் இங்க வாங்கி கொண்டிருக்கிறேன். அம்மாவுக்கு பிபி, சுகர்
0: திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலா விமான நிலையம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாக விமான நிலைய இயக்குநர் திரு கிஷன் மோகன் நெஹ்ரா தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற விமான பயணிகள் நல தின கொண்டாட்டத்தில் பேசிய அவர், 2014 890,000 இருந்த பயணிகளின் எண்ணிக்கை தற்போது 1,500,000 உயர்ந்துள்ளது என்று கூறினார். விமான நிலைய உட்கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். சண்டிகரில் நேற்று மாலை மருந்து கடை ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அக்கடையின் ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் கடைக்குள் நுழைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாகவும், தப்பிச் சென்ற 3 பேரை தேடும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளதாக உயரதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டின் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களான அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மாஹே, ஒடிசா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு

0: மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 2 முதல் 3 நாட்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் நிலவுவதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. நியூயார்க்கில் இன்று அதிகாலை நடைபெற்ற போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. தற்போது போஸ்டனில் ஹைத்தி ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு இடையேயான ஆட்டை இன்று காலை 9:30 தொடங்க உள்ளது. முன்னதாக நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்ற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரில் இருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
6: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
5: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
6: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
5: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
6: போன் 7358737358.

நாகர்கோவில் இயேசுவின் திரு இருதய ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 5 மணிக்கு செபமாலை, இயேசுவின் திரு இருதய புகழ்மாலை, நவநாள் திருப்பலி. காரங்காடு புனித ஞான பிரகாசியர் ஆலய குடும்ப விழாவில் இன்று காலை 9:30 நற்கருணை ஆராதனை, பிற்பகல் 3 மணிக்கு நற்கருணை ஆசீர். கன்னியாகுமரி கம்பன் கழகத்தின் 16-ஆம் மாத கூட்டம் இன்று மாலை 5 மணிக்கு கோட்டாறு ராஜகோகிலா தமிழ் அரங்கில் வைத்து நடைபெறும். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. உழவர் பயிற்சி நிலைய செயல்பாடுகள். நாகர்கோவில் உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் ஆர். ஜாய்லின் சோபியா அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி, வங்கிக் கணக்கின் முக்கியத்துவம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம். நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி. கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேர்கள்.

0: பழி 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:30. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. மன்னா மன்னா, எங்கே இருக்கிறீர்கள்?
3: அட, மரத்தின் அடியில் ரோபோ. மன்னரின் செல்லப்பிள்ளை ரோபோவுக்கு இந்த தோட்டத்தில் என்ன வேலை?
2: ரோபோ, நீ இங்கே தோட்டத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?
4: நான் மன்னருக்கு பழங்களை மேலே அனுப்பிக் கொண்டிருக்கிறேன்.
2: என்ன, மேலே அனுப்புகிறாயா?
4: எஸ் பாஸ், இந்த மரத்தின் மேலே தான் மன்னர் அமர்ந்திருக்கிறார்.
5: துரோகி காட்டி கொடுத்து விட்டது. ரோபோ, உன்னை
2: மன்னா மரத்தின் மேலே ஏறி அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
5: என்ன சொல்லி சமாளிப்பது? மந்திரியாரே, இங்கிருந்து பார்த்தால் எதிரி நாட்டு மன்னன் வீரபாகு படையெடுத்து வருவதை எளிதில் பார்க்கலாம். வியூ பாயிண்ட் சரியாக இருக்கிறது என்று சேனாதிபதியார் கூறினார். அதனால் தான் இங்கே அமர்ந்து பார்த்து
2: கொண்டிருக்கிறேன். விழா தொடங்கும் நேரம் நெருங்கிவிட்டது, மறந்து விட்டீர்களா? இன்றைய முகாமிற்கு தாங்கள் தானே தலைமை தாங்க வேண்டும்.
5: என்ன முகாம், நான் மறந்து விட்டேனே.
2: இரத்த தான முகாமிற்கு தாங்கள் இரத்த தானம் செய்ய வேண்டும் என்று விஐபியாக தங்களை அழைத்திருந்தார்களே, மறந்து விட்டீர்களா?
5: மந்திரியாரே, ரத்தத்தை கண்டாலே எனக்கு பயம். உமக்கு அது தெரியாதா? தெரிந்து கொண்டே என்னை வம்பு கிழுப்பது.
2: ஓஹோ, அதுதான் விஷயமா? அது சரி, போர்க்களத்தில் கூட ஒரு துளி ரத்தம் சிந்தியதில்லை நமது மன்னர். பின்னர் ரத்த தானம் என்றால் பயம் வராதா?
5: சிரிக்காதீர் மந்திரியாரே, ஒரு கொசுவுக்கு கூட நான் ஒரு துளி ரத்தத்தை தானம் செய்ததில்லை. நான் போய் ரத்த தானம் செய்வதா? நெவர்.
2: மன்னா, ரத்த தானம் செய்வதால் தங்களுக்கு எத்தனை பலன்கள் கிடைக்கும் என்பது தங்களுக்கு தெரிந்திருந்தால் தாங்கள் எப்படி பேச மாட்டீர்கள்?
5: என்ன கூறுகிறீர்? ரத்த தானம் செய்வதால் மற்றவர்களுக்கு தானே பலன் கிடைக்கும், எனக்கு என்ன பலன் கிடைக்கும்?
2: மன்னா, மனிதர்கள் பசியால் உயிரிழக்காமல் காக்கும் அன்னதானம் எப்படி உயர்வானதோ, அதுபோல இறக்கும் தருவாயில் இருக்கும் மனித உயிர்களை காக்க செய்யும் ரத்த தானம் அந்த அன்னதானத்திற்கு இணையானது. ரத்த தானம் செய்த பிறகு நமது உடலில் ஓடும் ரத்தம் உடலின் அனைத்து பகுதிகளிலும் புதிய செல்களின் உற்பத்தி மற்றும் பெருக்கத்தை உண்டாக்குகிறது. இது உடலுக்கு புத்துணர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் அளிக்கிறது.
5: இது நல்ல விஷயமாகத்தான் இருக்கிறது.
2: உரிய காலத்தில் இடைவெளிகளில் ரத்த தானம் அளித்து வருபவர்களுக்கு அவர்கள் உடலில் தொடர்ந்து புது செல்களின் உற்பத்தி தூண்டப்படுவதால் செல்களில் மரபணு பிறழ்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து புற்றுநோய் ஏற்படாமல் காக்கிறது.
5: ரத்த தானம் புற்றுநோயில் இருந்து காப்பாற்றுகிறதா? இது புதியதாக இருக்கிறதே மந்திரியாரே.
2: ஹீமோக்ரோமைட்டோசிஸ் குறைபாடு வருவதில்லை, உடல் பருமன் குறையும், கல்லீரல் நலம் பெறும்.
5: ரத்த தானம் செய்வதில் இத்தனை நலன்களா?
2: ஆமன்னா, ரத்த தானம் செய்பவர்கள் தாங்கள் அதுவரை நேரில் காணாத பல மனிதர்களின் உயிர்களை காப்பாற்றும் மிகப்பெரும் பேறு பெறுகின்றனர். இவருக்குமே தங்களால் ஒரு மனித உயிரை காப்பாற்ற முடிந்தது என்பதை அனுபவ ரீதியாக தெரிந்து கொள்ளும் போது கிடைக்கும் மன மகிழ்ச்சி மற்றும் திருப்தி நிலையை இந்த உலகில் எத்தகைய செல்வங்களும் தர இயலாது.
5: உண்மைதான் மந்திரியாரே, அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியை நானும் பெற வேண்டும்.
2: அதற்கு முதலில் தாங்கள் மரத்திலிருந்து கீழே இறங்க வேண்டும்.
5: மந்திரியாரே, ஏதோ ஒரு வேகத்தில் அவசரப்பட்டு மரத்தில் ஏறிவிட்டேன். இப்போது எப்படி இறங்கு

0: என்று தெரியவில்லை. ஒன்று செய்யுங்கள், ஒரு வலையை விரித்து பிடியுங்கள், நான் அதை பத்திரமாக குறித்து விடுகிறேன்.
1: ஐயோ ஐயோ, பணியாளர்களை, அந்த எதிரியை பிடிக்கும் வலையை கொண்டு வந்து விரித்து பிடியுங்கள், மன்னர் அதில் குதித்து தொலையட்டும்.
0: என்ன கூறினீர், என்ன கூறினீர்?
1: கேட்டுவிட்டதா? மன்னருக்கு பாம்பு காது. பத்திரமாக குதியுங்கள் என்று கூறினேன் மன்னா. சபா, இந்த மன்னரை ரத்த தானம் செய்ய வைப்பதற்குள் நமக்கு ரத்தமே உறைந்து விடும் போல் இருக்கிறது.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:35. ஆரம்பமாவது தென்குமரி தென்னிலை. தென்குமரி தேனிலையில் திரை இசை கேட்கலாம் நேர்களே. முதலில் த்ரீ திரைப்பட பாடல், அஜேஷ் அசோக் அனிருத் ரவிச்சந்தர் பாடியது. பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர், வரிகள் ஐஸ்வர்யா.

0: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
1: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
0: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
1: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
0: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
1: உலகத்தரத்தில் லேப் வசதி,
0: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
1: KMMC ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
0: கால் 7900447 3872.
2: வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

தென்குமரி தேனலில் இன்றைய பொது அறிவு கேள்விக்கான நேரம் இது. இன்றைய பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னா, புலிட்சர் அப்படிங்கிற பரிசு எந்த துறையுடன் தொடர்புடையது? இதுதான் நேர்களை இன்றைய பொது அறிவு கேள்வி. புலிட்சர் பரிசு எந்த துறையுடன் தொடர்புடையது? இதற்கான பதிலை சரிபார்க்கலாம் கோவா திரைப்பட பாடலுக்கு பிறகு. பாடல் அஜீஷ், ஆண்ட்ரியா ஜடியா, இசை யுவன் சங்கர் ராஜா, வரிகள் கங்கை அமரன்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேர்களை தென்குமரி தேனிலையில் இன்று கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்வி, புலிட்சர் பரிசு எந்த துறையுடன் தொடர்புடையது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா, பத்திரிகை துறை என்பதுதான். பத்திரிகை மற்றும் கலைகளில் சிறந்து விளங்குவதை கௌரவிப்பதற்காக புலிட்சர் பரிசு வாரியம் புலிட்சர் பரிசுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. புலிட்சர் பரிசு அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய பத்திரிகையில் மிகவும் மதிப்புமிக்க விருதாக கருதப்படுகிறது. 1917 இது நிறுவப்பட்டது. கொலம்பியா பல்கலைக்கழகத்தால் நிர்வகிக்கப்படுது. இந்த விருதை கொலம்பியா பல்கலைக்கழகத்தால் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளை கொண்ட புலிட்சர் பரிசு வாரியம் மேற்பார்வையிடுது. ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் மற்றும் புலிட்சர் பரிசை உருவாக்க தனது உயிரில் நிதியை விட்டு சென்ற புகழ்பெற்ற செய்தித்தாள் வெளியீட்டாளரான ஜோசப் புலிட்சர் என்பவருடைய பெயரில் தான் இந்த பரிசு வந்து பெயரிடப்பட்டிருக்கு, புலிட்சர் பரிசு அப்படின்னு. சரி, தென்குமரியில் தேனிலையில் இன்று கேட்கப்பட்ட பொதறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை, புலிட்சர் பரிசு எந்த துறையுடன் தொடர்புடையது? பத்திரிகை துறை. குமரி பண்பலை நூற்றுவடியில் இப்போது கேட்கலாம்
4: தேதியும் செய்தியும். இன்று ஜூன் மாதம் 14 தேதி.
5: சர்வதேச இரத்த தான தினம் இன்று.
4: இரத்த வகைகளான ABO எனும் அமைப்பினை கண்டுபிடித்து நோபல் பரிசு பெற்றவரான கார்ல் லான்ஸ்டீனர் அவர்களின் பிறந்த தினத்தையே நாம் சர்வதேச இரத்த தினமாக கொண்டாடி வருகிறோம்.
5: 2004 நிறுவப்பட்ட இந்நிகழ்வு பாதுகாப்பான இரத்தம் மற்றும் இரத்த தயாரிப்புகளுக்கான தேவை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது.
4: மேலும் இரத்த தானம் வழங்குவோருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது.
5: மார்க்சிய புரட்சியாளர் சே குவாரா அவர்கள் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு இதே நாளில் அர்ஜென்டினாவில் பிறந்த சேகுவாரா அவர்கள் சோசியலிச புரட்சியாளர், மருத்துவர், கியூபா மற்றும் பல நாடுகளின் புரட்சிகளில் பங்கு பெற்ற போராளி என பல முகங்களை கொண்டவர் ஆவார்.
5: கியூபா புரட்சியில் ஒரு முக்கிய புரட்சியாளர்.

0: பொறியாளராக இருந்த இவர் பின்னாளில் கியூபா தேசிய வங்கியின் தலைவரும் ஆனார்.
1: தமிழ் எழுத்தாளர் கௌதம நீலாம்பரன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: 1948 இதே நாளில் பிறந்த கௌதம நீலாம்பரன் அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வரலாற்று பதிவு எழுத்தாளர் ஆவார்.
1: இவரது முதல் சிறுகதை புத்தனின் புன்னகை சுதேசமித்திரனில் 1970 வெளிவந்தது.
0: இதனைத் தொடர்ந்து 200 மேற்பட்ட சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள், வரலாற்று புதினங்கள், வானொலி மற்றும் தொலைக்காட்சி நாடகங்கள் என பல படைப்புகளை இவர் படைத்துள்ளார்.
1: இவரது வரலாற்று புதினங்களான சேது பந்தனம், அதியமான் கோட்டை, பூலித்தேவன் வரலாறு போன்றவை வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றவையாகும்.
2: சங்கத்தமே கவியே, சங்கங்கள் சொல்லும் இசை குயிலே.
0: ஜெர்மன் டென்னிஸ் வீராங்கனை ஸ்டெஃபி கிராஃப் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: 1969 இதே நாளில் பிறந்த ஸ்டெஃபி கிராஃப் அவர்கள் டென்னிஸ் வரலாற்றில் மிக குறிப்பிடத்தக்கவர்களுள் ஒருவராவார்.
0: 22 தனிநபர் கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்ற இவர் 1988 எல்லா கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களையும் வென்றதோடு ஒலிம்பிக் தங்கப்பதக்கத்தையும் பெற்றுள்ளார்.
1: டென்னிஸ் தரவரிசையில் 377 வாரங்கள் முதல் இடத்திலிருந்து சாதனை படைத்த இவரது சாதனை இதுவரையில் யாராலும் முறியடிக்கப்படவில்லை.
0: ஒவ்வொரு கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளையும் தொடர்ச்சியாக 4 முறை வென்ற ஒரே டென்னிஸ் வீரர் இவரே ஆவார்.
3: ட்விங்கிள் ஸ்டார், ட்விங்கிள் ஸ்டார், டென்னிஸ் என்னை போல பிளேயர் யார்.
1: ஜெர்மன் நாட்டு மாநிலமான பவேரியாவின் தலைநகரான மியூனிக் நகரம் 1158 இதே நாளில் அமைக்கப்பட்டது.
0: ஆயிரத்து 1900 இதே நாளில் ஹவாய் தீவு அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்டது.
1: நார்வே நாடு பெண்களுக்கு 1907 இதே நாளில் வாக்குரிமை அளித்தது.
0: 1962 இதே நாளில் ஐரோப்பிய வான் ஆராய்ச்சி மையம் பாரிஸில் அமைக்கப்பட்டது.
1: தமிழ் திரைப்பட நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: ஆயிரத்து 1940 திரைப்படங்கள் மற்றும் மேடை நாடக நடிகராக திகழ்ந்த இவர் தமிழ் திரைப்பட உலகின் ஒரு பழம்பெரும் நடிகர் ஆவார்.
1: நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை மேடை நாடகத்துறைக்கு அறிமுகம் செய்து வைத்த இவர் மங்கையர்கரசி என்ற திரைப்படம் மூலம் திரையுலகிற்குள் நுழைந்தார்.
0: மனோகரா, இருவர், காதலுக்கு மரியாதை, வசூல் ராஜா, MBBS போன்ற பல திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் 2012 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
4: தேதியும் செய்தியும்
5: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
6: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
5: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
6: 10 தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
5: மற்றும் 0465129 6483. ஃப்ரெண்ட்ஸ் ITI, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
7: தென்குமரி தேனிலை திரை இசையில் விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ், சுசானா டி மெல்லோ, பிளாசி பாடிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் தாமரை

0: வேலை வாய்ப்புகளை அள்ளித் தருகின்ற கல்லூரி
1: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
0: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலை.

0: வேகமாகுணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில். வேளாண் பெருமக்களை ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, உழவர் பயிற்சி நிலைய செயல்பாடுகள். நாகர்கோவில் உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் ஆர். ஜாய்லின் சோபியா அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி, வங்கிக் கணக்கின் முக்கியத்துவம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம். நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி. கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
2: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சல்

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டு 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வார இறுதி நாளை முன்னிட்டு முக்கியமான நகரங்களில் இருந்து விரைவு போக்குவரத்துக் கழகம் இன்று சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து முன்னிலையில் உள்ளது. பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:02. வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்டங்கள்.

நிலவரம் தெரிந்து கொள்வோம். இன்றைய நிலவரப்படி நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 75 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 58 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 180 ரூபாய், சீனியவரக்காய் கிலோ ஒன்றுக்கு 48 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், வல்லாரி கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் கிலோ ஒன்றுக்கு 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், பூசணி கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி கிலோ ஒன்றுக்கு 140 ரூபாய், புடலை 48 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், சௌசௌ 50 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் கிலோ ஒன்றுக்கு 25 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், முள்ளங்கி கிலோ ஒன்றுக்கு 45 ரூபாய், எலுமிச்சை 80 ரூபாய், நார்த்தங்காய் 60 ரூபாய், காலிஃபிளவர் 50 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 45 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 60 ரூபாய், புதினா 80 ரூபாய், பால் சேம்பு கிலோ ஒன்றுக்கு 75 ரூபாய், வழுதலங்காய் 75 ரூபாய், கோவைக்காய் 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 30 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய், மூக்கூல் 48 ரூபாய், காராமணி கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய், சுரைக்காய் கிலோ ஒன்றுக்கு 25 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். நேந்திரன் வாழைப்பழம் 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. பேச்சிப்பாறை அணை இன்றைய நிலவரப்படி 36.90 அடி, பெருஞ்சாணி அணை 65.65 அடி, சிற்றாறு 1 அணை 13.12 அடி, சிற்றாறு 2 அணை 13.22 அடி, பொய்கை அணை 16.20 அடி, மாம்பழத்துறையாறு அணை 35.10 அடி. நேர்கள் இதுவரை வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம் கேட்டீர்கள். திரை இசையில் இப்போது கேட்கலாம் கோ திரைப்பட பாடல். ஆலாப் ராஜு, பிரசாந்தினி, ஸ்ரீசரண், எம்சி ஜெஸ் பாடியது. பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் மதன் கார்கி.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
5: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
4: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
5: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற,
4: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
3: போன் 7358737358.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
7: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப

0: நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூட்டு ஒன்றில் இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோ.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில்
4: ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பெரிய கோயில் கட்டினார். பல ஊர்களிலிருந்து சிற்பிகள்லாம் கொண்டுகிட்டு வந்தார். அழகழகாக சிற்பங்களை செய்ய சொன்னார். ஊரில் உள்ள ஜனங்களும் கோயில் கட்டுறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சாங்க. ராத்திரி பகலாக வேலை நடக்குது. கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக வசந்துக்கிட்டே வந்துட்டுது. அந்த ஊரில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்க, ரொம்ப ஏழை. அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், இந்த ஊரில் எல்லாரும் இந்த கோவில் கட்டுறதுக்கு அவங்க அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணிகிட்ருக்குறாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து மனசு கேட்கலை, ஏதாவது செய்யணும் நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு யோசனை பண்ணாங்க. நல்ல வெயில் நேரத்தில் சிற்பிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு செலவு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கள்ல, அவங்களுக்கு அந்த நேரம் தாகம் எடுக்குமே, அதனால் சிரமப்பட்டு ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதை இடுப்பில் வச்சுக்கிட்டு மெதுவாக கொண்டுக்கிட்டு அங்கே போகிறது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த அம்மா போச்சு. அங்கே போய் வேலை செய்கிறவங்களுக்கு தாகம் எடுக்கிறப்போலாம் ஒரு கோவலையில் தண்ணியை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. இப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டுது அந்த அம்மா. ஏதோ அந்த அம்மாவால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்தது, கோபுரம் வசந்தது, எல்லா வேலையும் முடிஞ்சது. இனிமேல் கடைசியாக கற்பகிரகத்தின் மேலே விமானம் அமைக்க வேண்டியது தான் பாக்கி. அந்த வேலையும் ஆரம்பமாச்சு. அந்த சிற்பிகள்லேயே அனுபவசாலியான ஒருத்தர் இந்த அம்மாவை தேடிட்டு வந்தார். பாட்டி, உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க, அந்த விமானத்தில் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னார். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, ஏதாவது இருந்தாவில் கொடுக்கலாம், எதுவும் இல்லையே என்ன பண்ணுறது, யோசனை பண்ணாங்க. இதை பாருப்பா, என்கிட்ட என்ன இருக்குது, இதை இந்த வாசப்படியில் கிடக்குது, இந்த கல் தான் இருக்குது, வேணும்னா இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. உடனே அந்த கல்லை பேத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. அங்கே போய் பார்த்தா என்ன ஆச்சரியம், அந்த விமானத்து உச்சியில் கலசங்களை அமைக்கிறதுக்கான பிரம்ம யந்திரத்தை மூடுற கருங்கல் ஒன்று தேவையாக இருந்தது. இவங்க எடுத்துகிட்டு போன கல் அதுக்கு ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சு போச்சு, ஏதோ அதுக்காகவே அளவெடுத்து செஞ்சது மாதிரி அமைஞ்சுட்டுது. அந்த கல்லையே அங்கே அப்படியே பதிச்சுட்டாங்க. ஒரு வழியாக கோவிலை கட்டி முடித்தாங்க. அடுத்தது கும்பாபிஷேகம், அதுவும் ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக நடந்து முடிஞ்சது. இவ்வளவையும் பார்த்த அந்த ராஜாவுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப பெருமையாக இருந்தது. இவ்வளவு பெருசாக அந்த கோவில் உருவாகிறதுக்கும் இவ்வளவு சிறப்பாக இந்த விழா

0: நடக்கிறதுக்கும் நாம தானே காரணம் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டார். இப்படி நினச்சிக்கிட்டே அன்னைக்கு ராத்திரி அரண்மனையில் படுத்து தூங்கினார். உடனே ஒரு கனவு, ஆண்டவனே அந்த ராஜாவோட கனவில் வந்தார். ராஜா ஆண்டவனை வணங்கினார். இறைவா, உங்களுக்காக நான் கட்டியிருக்கிற கோவில் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டார் ராஜா. அதுக்கு இறைவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ கட்டின கோவிலில் அந்த கிழவியோட நிழலில் நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னாராம். இப்படி சொல்லிவிட்டு கடவுள் மறைஞ்சிட்டார். கனவு கலைஞ்சிது. ராஜா விசாரித்தார், யார் இந்த கிழவி அப்படின்னு. எல்லாரும் விவரத்தை சொன்னாங்க. அப்போ தான் ராஜா நினச்சி பார்த்தார், இந்த கோவிலை வந்து நானே கட்டினதாக ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டேன், ஆனால் அந்த வயசான அம்மா வீட்டு வாசலில் கிடந்த கல், அது வந்து இறைவனுக்கு வந்து சுகமான நிழல் கொடுக்கறதாக சொல்கிறாரு அப்படிங்கிறத எண்ணி பார்த்தார். நான்கிற எண்ணம் வந்து நழுவி போயிட்டு தான். கோபுரம் எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியமில்லை, குணம் எவ்வளவு பெருசுங்கிறது தான் முக்கியம். அந்த வயசான அம்மா நம்ம நாட்டில் வாழறது தான் நமக்கு உண்மையான பெருமை அப்படின்னு நினச்சாராம் ராஜா. இந்த காலத்திலையும் ஒரு ஊரில் ஒரு கோவில் கட்டினாங்க. எல்லா ஜனங்களும் அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க. நம்மளும் ஒருத்தன் அந்த திருப்பணி குழு தலைவரை போய் பார்த்தான். நான் ஏதாவது ஒத்துழைக்கணுமா ஐயா அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டான். திருப்பணி குழு தலைவர் சொன்னார், இதை பாருப்பா, இந்த கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் உன்னுடைய ஒத்துழைப்பு எதுவும் தேவையில்லை. கட்டி முடித்து கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் தான் உன்னுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னார். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு நான் இவன், இந்த சாமி சிலையை நீ திருடிக்கிட்டு போகாமல் இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னாராம் அவர்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் குழுகுழு ஏசி மேளா. நேரிலே ஆரம்பமாவது கேகே எக்ஸ்பிரஸ். முதலாவதாக மாரி 2 திரைப்படத்திற்காக தனுஷ் தி பாடிய பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, வரிகள் தனுஷ்.

0: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் மிஸ் கன்னியாகுமரி சூஸ் பண்ணனும்.
1: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகக்னைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
2: மிஸ் கன்னியாகுமரி.
3: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
4: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரைப்பை சவட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: கே கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கொடி திரைப்பட பாடல்.

0: நிறைவு பெற்றது நேர்களே, கே கே எக்ஸ்பிரஸ் இன்னும் சில நொடிகளில் வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: நேரம் 8:45. ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுநர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் 12வது உலக யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் எல்லோரிடத்திலும் யோகா குறித்து பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. நான் பத்மாவதி அமுதன். இந்த வருடம் யோகா தினத்தை யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ வயசாவறத யாருனாலையும் தடுக்க முடியாது, ஆனா ஆரோக்கியமா மகிழ்ச்சியா நம்மளுடைய வயது ஏற ஏற நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை சிறப்பா வச்சுக்கிறதுக்கு தான் யோகா பெருமளவு உதவியா இருக்கு. இதுல யோகாவோட பங்கு என்ன மாதிரி இருக்கும், யோகாவோட பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மூச்சு தான். ஃபவுண்டேஷன் ஆஃப் யோகா வந்து பிரீதிங் தான் சொல்லுவாங்க. மூச்சை அடிப்படையா வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுலயும் சரி, மனசையும் நம்மளுடைய எமோஷன்ஸை பேலன்ஸ்டா வச்சிருக்கிறதுலயும் சரி, யோகா மிகப்பெரிய பங்கு வகிக்குது. யோகா வந்து 8 நிலைகளை கொண்டிருக்கிறது. முதல் நிலை வந்து பாத்தீங்கன்னா யமா, அதாவது எந்த அளவுக்கு நம்மளுடைய மன தூய்மை இருக்கணும். நியமா, நம்ம எந்த அளவுக்கு டிசிப்ளின்டா நம்மளுடைய வேலையை நாமளே செய்யக்கூடிய ஒருத்தரா இருக்கணும். 3வது நிலை ஆசனா, உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கிறது. 4வது நிலை பிராணயாமா, மூச்சு பயிற்சி. 5வது நிலை பிரத்யாகாரா, எதுலையும் பற்று இல்லாம எப்படி நம்மள அந்த பற்றுல இருந்து விலகி நம்மளை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வர்றது. 6வது நிலை தாரணா, ஒரு விஷயத்த நோக்கி நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்றது. 7வது நிலை பாத்தீங்கன்னா தியான நிலை, அதற்கு அடுத்து கடைசியா வர்றதுதான் சமாதி நிலை, அத உச்ச நிலைன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நாம அந்த உச்ச நிலை அடையறதுக்காக யோகா பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட வாழ்வியல் முறையில நாம ஆரோக்கியமா எந்த அளவுக்கு மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமா வச்சிருக்கணும், பேலன்ஸ்டா வச்சிருக்கணுமோ அதற்கு இந்த பயிற்சியை நம்ம பண்ணா போதும். இப்ப நான் யோகாவினுடைய டெக்னிக்ஸ் பத்தியும் ஆசனங்கள் பத்தியும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். யோகாவோட டெக்னிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மூச்சை தான் பிரதானமா வச்சு இந்த டெக்னிக்ஸ பயன்படுத்தி இருப்பாங்க. இப்ப உதாரணமா நிறைய முனிவர்கள் வந்து தியானம் பண்றத பாத்திருப்பீங்க. அவங்க எல்லாம் வந்து 100 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, 110 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, பல வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க. உட்கார்ந்த இடத்திலேயே ரொம்ப நேரம் முதுகு தண்டை நேரா உயர்த்தி வச்சிருந்தா அவங்களால உட்கார்ந்துருக்க முடியும். வருஷ கணக்குல கூட அவங்க வந்து மூச்சு பயிற்சி மட்டும் செஞ்சுமே உயிர் வாழ்ந்திருப்பாங்க. அதற்கான காரணம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாயுக்களை கண்ட்ரோல் பண்ணி, தச வாயுக்கள், அதுல முக்கிய வாயுக்கள் வந்து பஞ்ச வாயுக்கள், அந்த ஒவ்வொரு வாயுக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கு. அந்த வேலைகளை நம்மளுடைய மூச்சை சரியா பயன்படுத்தி அந்த வேலைகளை செய்ய வச்சு, பெரிய பயிற்சிகள் எதுவும் செய்யாமலே அவங்க வந்து ஆரோக்கியமா அமைதியா வாழ்ந்திருக்காங்க. இந்த மூச்சை நம்ம பிரதானமா சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள உறுப்புகளுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளுடைய எமோஷன்ஸ் அதை கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், பாசிட்டிவிட்டியை நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஏற்படுத்துறதா இருக்கட்டும், மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய செயல்பாடுகளை சரியான வகையில வகுக்கிறதா இருக்கட்டும், நாம வந்து கண்டிப்பா வந்து இதுல மேம்படுத்திக்கலாம். நான் இப்ப முதல்ல ஆசனங்களை வந்து உதாரணமா எடுக்கணும்னு நினைக்கிறேன். முதல் ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது வந்து ஒரே நிலையில 12 ஆசனங்களை ஒன்னா சேர்த்து, அது ஒரு செட் ஆஃப் ஆசனங்களை சேர்த்து இந்த பயிற்சியை பண்ணுங்க. நீங்க தனித்தனியா 100 ஆசனங்கள் வந்து யோகால இருக்கு, உங்களால எல்லாமே பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, இந்த சூரிய நமஸ்காரத்துல வர 12 போஸ்டர்ஸ சரியா கத்துக்கிட்டு

அதுல வர்ற மூச்சு பயிற்சிகளையும் சரியா கத்துக்கிட்டு இதை நீங்க செஞ்சாலே போதும், உங்களுடைய உடல் மனம் உள் உறுப்புகள் எல்லாம் முழுமையா நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியில நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபிளெக்சிபிலிட்டி அதிகரிக்குது. நம்மளுடைய மூட்டுக்கள்ல தசைகள்ல வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கொடுக்கறதுனால எல்லா பாகங்களுக்கும் ரத்தம் சீரா பாயுது. நம்மளோட உடம்புகள்ல எங்கேயுமே வந்துட்டு நோய்க்குண்டான இன்ஃபெக்ஷனை பரப்பக்கூடிய விஷயங்கள் தேங்காம இந்த சூரிய நமஸ்காரம் வந்து நமக்கு உள் உறுப்புகளுக்குமே வந்து நல்ல ஒரு புத்துணர்வை கொடுக்குது. சூரிய நமஸ்கார பயிற்சியை எப்படி பண்ணலாம், எவ்வளவு வாட்டி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா உங்களுடைய வயது உடல்நிலையை கொண்டு நல்ல முறையில பயிற்சி பண்ணணும். மினிமம் ஒரு 3 செட்ல இருந்துட்டு ஒரு 12 செட் வரைக்கும் தினமும் நம்ம பயிற்சி பண்ணா போதும். நாம வந்து தட்பவெட்ப நாடுகள்ல இருக்கிறவங்க அதிகமா அளவுக்கு மீறி பயிற்சி பண்ணக்கூடாது, ஏன்னா உள் உறுப்புகள் சூடாயிடும். நம்ம உடல் நிலைக்கும் நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கும் ஏத்த மாதிரி சூரிய நமஸ்காரத்தை அதிகபட்சமா ஒரு 6 முறையாவது தினமும் பயிற்சி பண்றது உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்கும், நோய்களை அண்ட விடாது, புத்துணர்வு கொடுக்கும். தூக்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சூரிய நமஸ்காரம் ஒரு மிகப்பெரிய அருமருந்து. இந்த பயிற்சியை நாம தினமும் பயிற்சி பண்ணலாம். அடுத்து வஜ்ராசனா. இந்த வஜ்ராசனத்துல ஒரு ஆள்னால உட்கார முடியுது அப்படின்னா அவங்க அவங்களுடைய கால் மூட்டுகள், அதாவது உடம்பினுடைய கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை ஆரோக்கியமா வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நான் எந்த பயிற்சியும் என்னால செய்ய முடியாது, ஆனா என்னால வஜ்ராசனத்துல உட்கார முடியுது அப்படின்னா பாதத்துல இருந்து இடுப்பு வரையும் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இடுப்பு வரையும் இருக்க பகுதி நல்லா இருக்குனாலே அதற்கு மேல இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம், பெல்விக் ஆர்கன்ஸ் எல்லாம் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். இந்த பகுதிகள் ஆரோக்கியமா இருக்கும்போது உங்களுடைய முதுகுத்தண்டு சீரா இருக்கும். முதுகுத்தண்டு சீரா இருக்கும் போது உங்களுடைய மொத்த உடம்புமே நல்லா இருக்கும். சோ வஜ்ராசனத்துல உட்கார முயற்சி பண்ணுங்க. வஜ்ராசனத்துல உட்கார முடியல, கஷ்டமா இருக்குன்னா ஒரு தலகாணிய வச்சாவது ஒரு பெட்டு மேல உங்களுடைய கட்டில் மேல கூட மெத்த மேல உட்காந்து வஜ்ராசன பயிற்சியை நீங்க வந்து பயிற்சி பண்ணி பாருங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் காலை மடக்கி உட்கார்றது, ஆனா உங்களால அந்த பயிற்சியை செய்ய முடியுதுன்னா முழு உடம்பினுடைய ஆரோக்கியத்தை நீங்க கையில எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்ட்டு அர்த்தம். உங்களுடைய டைஜஷன் சீரா இருக்கும், முதுகுத்தண்டு நேரா இருக்கிறதுனால உங்களுடைய நரம்பு மண்டலம் ரொம்ப சீரா இருக்கும், செயல்திறன் நல்லா இருக்கும், நுரையீரலினுடைய செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்ட உடனேயே உட்காரக்கூடிய ஆசனங்கள்ல வஜ்ராசனம் முதன்மையானது, அதுக்கப்புறமா வந்து சுகாசனம். இந்த பயிற்சிகளை வந்துட்டு நீங்க செய்யும் போது உங்களுடைய டைஜஷன் சீரா இருக்கும் போது தேவையில்லாத கழிவுகள் உடல்ல தங்காது, சீரான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அடுத்து வர்றது பாத்தீங்கன்னா தாடாசனா. தாடாசனா வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன், உங்களுடைய நரம்பு மண்டலத்தை முழுமையா வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த தாடாசனாங்கிறது. தாடாசனத்தை நீங்க எங்க வேணா பயிற்சி பண்ணலாம், எந்த நேரத்திலையும் பயிற்சி பண்ணலாம். இதற்கான நேரம் இப்பதான், ராத்திரி நேரத்துல தாடாசனா வந்து நான் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது அப்படி கிடையாதுங்க. நீங்க வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி கூட ஒரு தாடாசனாவை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு, பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தாராளமா போய் நீங்க தூங்க போலாம். தாடாசன பயிற்சியை தொடர்ச்சியா பண்ணும்போது உங்களுடைய காஃப் மசில்ஸ்ல இருக்கக்கூடிய 2 முக்கியமான மசில்ஸ், கேஸ்ட்ரோனமஸ் அண்ட் சோலியஸ் மசில்ஸ் வந்துட்டு புத்துயிர் பெறுது. நம்மளுடைய காஃப் மசில்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, கண்ட கால் சதை, அந்த பகுதி வந்து எப்பயும் தொய்வடையாம நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா அது நம்மளுடைய இன்னொரு ஹார்ட் மாதிரி, அனாட்டமிக்கலா நமக்கு ஒரு ஹார்ட், ஃபங்க்ஷனலா நமக்கு 3 ஹார்ட்னு சொல்லுவாங்க. சோ நம்மளுடைய கால்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளுடைய இருதயத்தினுடைய செயல்பாடுகள் சீரா இருக்கும். ரத்தத்தை மேல் நோக்கி இருதயத்துக்கு அனுப்புற அற்புதமான வேலையை இந்த காஃப் மசில்ஸ் செய்யுது. தாடாசன பயிற்சியை தொடர்ச்சியா செய்யும் போது இடுப்புகள்ல சதை விழாதுங்க, உடம்பு வந்து சீரா ஒரே நிலையில இருக்கிறதுக்கு இந்த தாடாசன பயிற்சி ஒரு பெருமளவு உதவியா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அதோமுக ஸ்வானாசனா. அதோமுக ஸ்வானாசனாவை மவுண்டெயின் போஸ், பர்வட்டாசனான்ட்டு சொல்லுவாங்க. அதோமுக ஸ்வானாசனா ஒன்னும் இல்லைங்க, நாய் போல. நாய் வந்து எப்படி குனிஞ்சு கைகளை ஸ்ட்ரெச் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுமோ அந்த மாதிரி நாமளும் குனிஞ்சு அந்த நாய் போலவே நம்ம உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த அதோமுக ஸ்வானாசன மவுண்டெயின் போஸ் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய மேல் உடம்பு, கை ஷோல்டர் தொடர்புடைய மேல் உடம்பு மற்றும் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கால்களும் முறையா ஸ்ட்ரெச் ஆகுது. 2 பகுதிகளுமே ஸ்ட்ரெச் ஆகிறதுனால, மசில் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால ரத்தம் சீரா எல்லா பாகங்களுக்கும் பாயும். உடம்பு எனக்கு ஸ்டிஃப் ஆயிடுச்சு, அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்ட்டு நமக்கு அந்த சிரமம் இல்லாம இந்த பயிற்சியை வந்து நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா வலிகள் குறையுது, இன்ஜுரிஸ் குறையுது, அண்ட் உடம்புல வந்து காத்து தங்காது. அதோமுக ஸ்வானாசனா பயிற்சியை வந்து தினமும் வந்து ஒரு 3 முறை 4 முறை நீங்க வந்து பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய எலும்புகளும் அந்த எலும்புகளோட ஒட்டி

இருக்கக்கூடிய தசைகளும் சீரா இருக்கும். ஒரே இடத்துல தேங்கி இருக்கிறது இல்லனா வந்து மசில்ஸ் வந்துட்டு சாக் ஆகுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. போன்ஸ் வலுவடையும், நரம்பு மண்டலத்துக்கு நல்லது, உடம்புல இருக்கக்கூடிய காத்து வந்து ரிலீஃப் ஆகும், மைண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குது, உடம்புல வந்து அனீசியா இருக்கு, தூக்கம் சரியா வரலன்றவங்க அதோமுக ஸ்வானாசன பயிற்சி காலையில பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உடம்பு எப்பயும் ஒரு ரெஃப்ரெஷ்டா இருக்கும். உட்கார்ந்தே வேலை பாக்குறேன் நானு, எனக்கு வந்து சரியான உடற்பயிற்சி என்னால செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் தினமும் இந்த அதோமுக ஸ்வானாசன பயிற்சியை மவுண்டைன் போஸ்ட்ல தினமும் ஸ்ட்ரெச் பண்ணாங்க அப்படின்னா அந்த முதுகு தண்டும் புத்துணர்வு பெறுதுங்க, கழுத்து பகுதி ஷோல்டர் பகுதிகளில் வலி ஏற்படுறது குறையும். இதை தாண்டி நெக்ஸ்ட் சொல்லணும்னா சேது பந்தாசனா. சேது பந்தாசனா அப்படிங்கிறது பிரிட்ஜ் போஸ், நம்ம படுத்துட்டு கால்களை மடக்கி நம்மளுடைய பட் பிட்ட பகுதியை வந்து நெஞ்சு வரைக்கும் உயர்த்துறது. சோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவராலா உங்களுடைய பெல்விக் ஆர்கன்ஸ்க்கு நல்லது, இடுப்பு சுத்தி இருக்கக்கூடிய பாகங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அங்க வந்து ரத்தம் சீரா பாயும், கழிவுகள் எதுவும் தங்காது. அங்க என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அந்தந்த உறுப்புகள் சரியா வேலை செய்யும். அதாவது எனக்கு டைஜஷன் சரியா நடக்கல, எனக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஹெர்னியா இஷ்யூஸ் வந்து வந்துருமோன்ட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க, இல்லனா வந்துட்டு எனக்கு யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இந்த சேதுபந்தாசனா பயிற்சியை முறையா பண்ணும்போது அவங்களுடைய அந்த உறுப்புகள்ல இருக்கக்கூடிய தேக்கம் கழிவுகள் தேங்கி இருந்தா அது வெளியேறும். அண்ட் சாகிங்க வந்து முறையா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிரும், இளமையா வந்து உணர ஆரம்பிப்போம். இதுல இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மள இடுப்புல இருந்து உயர்த்தி அந்த நெஞ்சு பகுதி வந்து அப்படியே கழுத்துல வந்து வெயிட் போடுங்க. சோ நெஞ்சு பகுதி உயர்த்துறதுனால இது நம்மளுடைய நுரையீரலுக்குமே ஒரு அற்புதமான பயிற்சியை கொடுக்குது. சோ நுரையீரல் வந்து இன்வெர்டடா சிரசாசனம் பண்ணா கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் இந்த சேதுபந்தாசனா பண்ணும் போதும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட். சோ கழுத்து பகுதிகளில் பிரஷர் கொடுத்து தைராய்டு கிளாண்ட தூண்டி விடக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் வந்து இந்த சேதுபந்தாசனா. இதை நீங்க அதிகமா பயிற்சி பண்ணும் போது உங்களுக்கு தைராய்டு கிளாண்ட் சரியா வேலை செய்யும். தைராய்டு கிளாண்ட் பல விதங்களுக்கு மெட்டபாலிசம்க்கு முக்கிய பங்கு வகிக்குது, பாடியோட டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது, அதுக்கப்புறமா உடம்புல வந்து எந்த விதமான மூட் ஸ்விங்ஸ் வருது, கால்சியம் வந்து உடம்புல சரியா அப்சார்ப் ஆகணும் அப்படின்னாலும் தைராய்டு கிளாண்ட் சரியா வேலை செய்யணுங்க. நம்மளுடைய பெல்விக் ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளான ஓவரிஸ் வந்து சரியா வேலை செய்யணும்னாலும் உங்களுக்கு தைராய்டு கிளாண்ட் சரியா வேலை செய்யணும். இந்த கிளாண்டை அற்புதமா வேலை செய்ய வைக்கிறதுக்கு சேதுபந்தாசனா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து புஜங்காசனா. புஜங்காசனா வந்து ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இதை வந்து நீங்க தரையில தான் பண்ணணும், இல்ல எனக்கு இந்த மாதிரி சர்ஜரிஸ் ஆயிருக்கு என்னால தரையில பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க உங்க பெட்ல படுத்துக்கிட்டே கூட இந்த புஜங்காசனா பயிற்சியை தினமும் முறையா பயிற்சி பண்ணுங்க. சரியா இந்த பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்டோமினல் மசில்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்டிமுலேட் ஆகும். சோ டைஜஷனுக்கு அற்புதமான ஒரு எக்ஸசைஸ் இது. இந்த மாதிரி பீரியட் சம்பந்தமான இஷ்யூஸ் இருக்கு, முதுகு தண்டு சம்பந்தமான இஷ்யூஸ் இருக்குன்றவங்க முறையா புஜங்காசனாவை தினமும் பயிற்சி பண்ணும் போது நல்ல பலன் கொடுக்கும். அண்ட் நுரையீரலுக்கு நல்லா வந்து காத்து நிறைய உள்ள போகுங்க. நுரையீரலுக்குள்ள ரொம்ப ஷாலோ பிரீதிங் பண்றோம், சரியா மூச்சை உள்ள இழுக்கிறது இல்ல, நானு என்னோட நுரையீரல் வந்து ரொம்ப கஞ்சஸ்டடா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த புஜங்காசனா பயிற்சியை தொடர்ச்சியா பயிற்சி பண்ணும் போது பாத்தீங்கன்னா நிறைய காத்து உள்ள போகும், நுரையீரல் நல்லா விரிவடையும், ஷோல்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லது, இந்த சர்விக்கல் ஸ்பான்டலிட்டிஸ் இஷ்யூஸ் இருக்கு எனக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த புஜங்காசனா பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி உங்களுடைய அந்த சர்விக்கல் இஷ்யூஸ்க்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். சோ புஜங்காசனா பயிற்சின்றது ரொம்ப ஈஸியா யார் வேணாலும் பண்ணக்கூடிய, அதாவது கட்டில் மேல கூட படுத்துட்டு இந்த பயிற்சியை பண்ணுங்க அப்படிங்கறதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இது. அடுத்து பட்சி மூத்தாசனா. இந்த பட்சி மூத்தாசனா அப்படிங்கிறது ஃபார்வர்ட் பெண்டு, இதை யார் பண்ணக்கூடாது அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன். உங்களுக்கு இடுப்புல ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு, முதுகு தண்டுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க, டிஸ்க் பல்ஜ் ஹெர்னியா இருக்கிறவங்க ஃபார்வர்ட் பெண்டிங்ல வர எந்த ஒரு பயிற்சியுமே தவிர்த்துடுங்க. அதர் தென் தட் இதை வேற யாரோ யார வேணாலும் பண்ணலாங்க. இந்த பட்சி மூத்தாசனா பயிற்சியை நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய வயிறு பகுதி நல்லா வந்து உள்வாங்கும். சோ இந்த பயிற்சியை பண்ணும்போது உடம்புல வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து வெளியேறும், நல்ல கசடுகள் வயிற்றுல தங்காது, அது வெளியேறும். சோ அப்டமன் வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பட்சி மூத்தாசனா பயிற்சி பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்ல வந்துட்டு நல்ல கசடுகளை வெளியேற்றி அங்க இருக்கக்கூடிய சுரப்பிகள் சரியா சுரக்கிறதுக்கு இந்த பட்சி மூத்தாசனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால இந்த சுகர் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த பட்சி மூத்தாசனா பயிற்சியை பண்ணலாம். அண்ட் நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பயிற்சி இது, மனசு அமைதிப்படுத்தும். இந்த பயிற்சியை தொடர்ச்சியா பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிந்தனை

0: தன்மை வந்து சீர்படும். அதனால இந்த பயிற்சியை முதுகுல பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்த்து மத்த யார் வேணாலும் பண்ணலாம். அடுத்து வர்றது அர்த்த மச்சேந்திராசனா. இது வந்து ஒரு ட்விஸ்டிங் போஸ், உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு காலை மடக்கி அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பாக்குறது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பயிற்சியை தொடர்ச்சியா நீங்க பண்ணும்போது உங்களுடைய இடுப்பு பகுதிகளில் தசை வந்து அதிகமா இருக்கு, ஸ்டிஃப்னஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க இதை படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது இடுப்புல இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் ரிமூவ் ஆகும், அதுக்கப்புறமா வந்து நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி அதிகரிக்கும்.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுநர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. இன்றைய புத்தம்புது காலை நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நேரம் இப்பொழுது
1: செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 1,11,42,000 ரூபாய் தீர்வு தொகை வழங்கப்பட்டது. ஒடிசாவிலிருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 66 கிலோ போதைப் பொருட்களை பெரியகுளம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வார இறுதி நாளை முன்னிட்டு முக்கியமான நகரங்களிலிருந்து விரைவு போக்குவரத்து கழகம் இன்று சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி 3-1 என்ற செட் கணக்கில் இந்திய கடற்படை அணியை வென்றது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 7 மணிக்கு பர்மிங்ஹாமில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
3: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:02 ஆயிருக்கு. ஆரம்பமாயாற்று வசந்த அழைப்பு. ஒரே ஒரு பாடல், அந்த ஒரே ஒரு பாடல் நம்முடைய ஒட்டுமொத்த இமோஷன்ஸையும் அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு நிற்குமது இல்லையா? அப்படி உங்களுடைய மனசுக்கு நெருக்கமான அந்த பாடலை நீங்களும் கேட்டு நம்முடைய நேயர்கள் எல்லாரும் கேட்டு மகிழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க டயல் செய்ய வேண்டிய எண்கள் 2602240 அல்லது 2907722. முன்னழைப்பாக 0462 அப்படிங்கிற எண்ணுக்கு உடனே டயல் செய்யுங்க. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாரு? வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? முழகமூட்ல இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
5: படம் அபூர்வ ராகங்கள்.
4: அபூர்வ ராகங்கள், அதுல என்ன பாட்டு? அந்த பாட்டு வேணும் இல்லையா? நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி, இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ, வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: கன்னியாகுமரி மாவட்டம்.
1: கன்னியாகுமரி மாவட்டம் மறுமனையிலிருந்து பேசுறீங்க இல்லையா? சரி, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும்? அந்த பாட்டு வேணும் இல்லீங்களா? இணைப்புல இணைந்திருங்க, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி, நன்றி, இணைந்ததற்கு நன்றி.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நேரம் 9:12. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இணையவிருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலில் ரகுமான்.
2: உற்சாகமான காலை வணக்கங்கள் ஐயா.
3: 1987 வருடம் வெளிவந்த திரைப்படம் பூவராகம். இது எஸ் பாலசுப்ரமணிய ஐயாவும் ஜானகி அம்மாவும் பாடின. பூவை உன்னை யாசித்தேன், பூவை கொண்டு பூசித்தேன் அப்படின்னு இனிமையான பாடல். அந்த காலை நேரத்தில் நேரிட்டாவது எனக்கு அப்படின்னு
2: சொன்னமா. நிச்சயமா நிச்சயமாங்க ஐயா, இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றி.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: வசந்த அழைப்பில் வந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்.
2: பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ. பூவர தம்பு பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ.
1: நிச்சயமா சார்,
2: என்ன மேடம்,
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி, நன்றிங்க சார்.

0: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
1: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
0: மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நேரம் 9:23. வசந்த அழைப்பில் இணையவிருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
2: ரொம்ப நலமா இருக்கேன் சார். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி. படம் காஞ்சனா.
2: காஞ்சனா படத்துல இருந்து
3: ஒரு உற்சாகம் தருகின்ற ஒரு

0: பாடல்.
1: ஆ
0: காலில் நில்லு என்கிற பாடல் வேணும்.
1: அந்த பாடல் வேணும் இல்லையா? லைன்லயே இருங்க,
0: ஆமா,
1: நீங்க கேட்ட அந்த பாடல் கேட்டு ரசிக்கலாம் சரிங்களா?
0: அனைவரும் கேட்போம்.
1: ஆ,
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி, இணைந்ததற்கு நன்றிங்க சார். நேயர் கேட்ட அந்த பாடல் எல்லோரும் கேட்டு ரசிக்கலாம்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: வசந்த அழைப்பில் நம்மோடு இணை இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து? சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து பாட்டு வேணும்? நிச்சயமா சார், நீங்க கேட்ட அந்த பாடல் எல்லோரும் கேட்டு ரசிக்கலாம். நன்றி, இணைந்ததற்கு நன்றி.
3: நன்றி.

ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் குழு குழு இசி மேளா. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் தந்த மனதிற்கு நெருக்கமான பாடலுடன் வந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாட்டு வேணும்? பூமாலை வாங்கினாள் அப்படிங்கிற பாட்டு வேணும் இல்லீங்களா? நன்றிங்க சார், நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி.

0: ஹலோ
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனும் 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார் இவ்வளவு எங்கிருந்து?
1: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார் 2 லட்சம்
2: என்ன சப்பா?
0: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
2: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
2: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
3: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். ஆ வணக்கம். ஆ வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: சந்திரசேகர்.
4: ரொம்ப நலமா இருக்கேன் சார். உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வேணும் இன்னைக்கு?
5: பாரிசு இது திரைப்படத்தின் பெயர் மேம். இதுல இருந்து ரஞ்சிதமே ரஞ்சிதமே ரொம்ப அற்புதமா இருக்கும் மேம். இந்த பாட்டினுடைய இசையும் காட்சி அமைப்பும் அந்த பாட்டில் ஒலிபரப்புறீங்களா?
4: ஒலிபரப்புறேன் நிச்சயமாக, உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும். நன்றி.
5: மகிழ்ச்சி.
4: நன்றி, இணைந்ததற்கு நன்றிங்க சார்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: सामाजिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரிப்பன் வலை 101. குமரிப்பன் வலை 101 நாம கேட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் நேயர்கள் இணைந்து வண்ணம் இருக்கிறாங்க. நம்ம கூட பேச இருக்கிற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: சென்னை ஊரப்பாக்கம் சுகுமார் மேடம்.
1: ஆ, சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வேணும்? புத்துணர்வான ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. இணைப்பிலே இணைந்திருங்க, பாடல பாடல கேட்டு ரசிக்கலாம். நன்றி, இணைந்ததற்கு நன்றி. நன்றி, நன்றிங்க.

0: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
1: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
0: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
1: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
0: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
1: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
2: அந்த இயரிங்க காட்டுங்க. போச்சுவோ பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
3: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
2: எங்க?
3: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
2: ஹா?
3: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
2: நோ ப்ரோக்கரேஜ்,
3: நோ ஹிடன் ஃபீஸ்.
2: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். உங்களுக்கு யார், இங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு என்ன படத்துல பாட்டு வேணும்? அந்த பாட்டு வேணும் இல்லீங்களா? இணைப்புல இருங்க. நன்றி, இணைந்ததற்கு நன்றி. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இதுவரை பங்கேற்ற மற்றும் பங்கேற்க முயற்சி செய்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சியின் இறுதிப்பாடல் இதோ.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இரத்த தானம் செய்ய தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அனைவரையும் கேட்டுக் கொண்டுள்ளார். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 1,11,42,000 ரூபாய் தீர்வுத் தொகை வழங்கப்பட்டது. ஒடிசாவில் இருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 66 கிலோ போதைப் பொருட்களை பெரியகுளம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் மறைந்த உயர்தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி 3-1 என்ற செட் கணக்கில் இந்திய கடற்படை அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 7 மணிக்கு பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: குமரிப்பண்டில் 101 தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.

0: சென்னையின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.

0: வணக்கம் நண்பர்களே. தொட்டுவிடும் தூரம்தான் விட்டுவிடாதீர்கள். எப்போதும் காரணங்களை முன்னிறுத்தும் முன் கனவுகளை முன்னிறுத்துங்கள். வெற்றி நிச்சயம். வெற்றி படிகட்டுகளில் ஏறி பயணித்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற காத்திருப்பவை சாதிக்க பிறந்தோர் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன. உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உடல் இருந்தால் ஆரோக்கியமான மனம் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான மனம் இருந்தால் அகத்தின் மெய்மைகள் உங்களுக்கு புரியும். ஆகையால் ஆரோக்கியமான உடலை கொடுக்கும் யோகாவை தொடங்குங்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சாதிக்க பிறந்தோர் பகுதியில் மாநில அளவில் யோகக்கலை சாதனையாளர் ஆன ஜே எம் ஜோஷிபா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில சாதிக்க பிறந்தோர் வரிசையில இதுவரைக்கும் நிறைய சாதனையாளர்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட மாநில அளவுல யோகக்கலையில் சாதனையாளரான ஜே எம் ஜோஷிபா அவங்களை நம்ம சந்திக்க போறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்போ நம்ம யோகக்கலை அப்படிங்கறது இப்போ பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வர யோகக்கலை கத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த யோகக்கலையை கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: நாங்க வந்து முதல்ல வந்து 6 வயசுல இருந்து அது வந்து நோய்கள் வராம இருக்கிறதுக்கும் ஒரு பாடியை ஃபிட்டா வச்சிருக்கிறதுக்கும் ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸா இருக்கிறதுக்கும் அது வந்து ரொம்ப உதவியா இருக்கும். அப்போ நாங்க வந்து கொரோனா இதுல தான் நாங்க வந்து யோகாக்கு போனோம். யோகா வந்து ஃப்ரீயா கத்து தரேன்னு சொன்னாங்க. சும்மா அட்டன் பண்ணதான் போனோம். அதுல இருந்துதான் யோகா இதுல இருந்து நாங்க வர ஆரம்பிச்சோம்.
0: ஓகே, நீங்க இப்ப கொரோனா பீரியட்ல உங்களுக்கு கேம்ப் அட்டன் பண்ணி நீங்க அதுல இருந்து யோகா கத்துக்க ஆரம்பிச்சு அதுல இருந்து ஆர்வம் வந்து நீங்க வந்து இந்த அளவுக்கு இந்த யோகா கலையை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து இந்த யோகா கலையை வந்து முதன் முதலா அந்த நோய் எதிர்ப்பு இதுக்காக கத்துக்கிட்டே சொல்லியிருக்கீங்க. இப்ப யோகா கலையில வந்து நிறைய விதங்கள் இருக்கு. நீங்க இந்த யோகா கலையில வந்து எந்த கேட்டகரியில இருக்கீங்க?
1: காம்படிஷன்ல கலந்து கொள்ற இதுக்குதான் யோகா இதுல போயிருக்கோம். அது வந்து நிறைய உண்டு, ஆர்டிஸ்டிக், ரிதமிக், அதெல்லாம் உண்டு. இது வந்து நாங்க வந்து பேசிக்கா யோகா மட்டும் பண்ற போல காம்படிஷனுக்கு பண்ற போல பண்ணிருக்கோம்.
0: ஓகே, நீங்க இப்ப வந்து காம்படிஷன்ல கலந்து கொள்ற மாதிரி நீங்க யோகா கலையை வந்து கத்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து முதன் முதல்ல அந்த யோகா கலையில வந்து அட்டன் பண்ண காம்படிஷன்ஸ் பத்தி சொல்லலாமா?
1: நாங்க வந்து முத முறையா கத்துக்கிட்டது வந்து இங்க SLB ஸ்கூல்ல வந்து ஒலிம்பியாட் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அட்டன் பண்ண சொன்னாங்க. அப்ப நான் 6th to 8th வரைக்கும் ஒரு கேட்டகரி, 9th to 10th ஒரு கேட்டகரி. அப்ப நான் வந்து 9th படிச்சிட்டு இருந்தேன். அப்போ 9th வந்து நிறைய பேர் உண்டு, அதுல வந்து செகண்டாட்டு செலக்ட் ஆகி எங்களை வந்து ஸ்டேட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஸ்டேட்டுக்கு கூப்பிட்டு போனதுல வந்து நிறைய சார்ட் உண்டு, அதுல வந்து லாட்டு போட்டு தான் எடுப்பாங்க. அதுல வந்து லாட்டு போட்டு எடுத்ததுல வந்து இப்ப கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 5 பேர் உண்டு. அந்த 5 பேரை வந்து தனியா பண்ண சொன்னாங்க. எல்லாரும் டிஸ்ட்ரிக்டையும் தனித்தனியா பண்ண சொன்னாங்க. அதுல வந்து நாங்க பண்ணி அதுலயும் 10 பேரை தான் செலக்ட் பண்ணுவாங்க. 10 பேரை செலக்ட் ஆனே நான் 4th வந்தேன். 4th வந்ததுல இருந்து அதுக்கப்புறம் லாட்டு போட்டு எல்லாருக்கும் ஒரே ஆசனம். முத வந்து லாட்டு போடும்போது எல்லாருக்கும் தனித்தனியா லாட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து செலக்ட் ஆனதுல 10 பேருக்கும் ஒரே மாதிரி லாட்டு போட்டு எடுத்தாங்க. அதுல வந்து லாட்டு போட்டு பண்ண போகும்போதுதான் அதுல வந்து 4th place வரைக்கும் தான் நேஷனலுக்கு கூப்பிட்டு போவாங்க. நான் வந்து 5th ஆகி நேஷனலுக்கு போற வாய்ப்பை வந்து தவற விட்டுட்டேன். அதுல இருந்துதான் இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி வேற காம்படிஷன்ல ஜெயிக்கணும் அந்த ஒரு இதுல வந்துருது.
0: ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த யோகக்கலை வந்து காம்படிஷன் கண்டக்ட் பண்றாங்கல்ல, இப்போ நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்ல அட்டன் பண்ணும் போது நீங்க வந்து அங்க என்னெல்லாம் ஆசனாஸ் வந்து செய்து காமிச்சீங்க?
1: ஒரு பேசிக்கா உள்ள ஆசனா தான், அது வந்து உஷ்டாசனா அந்த மாதிரி பேசிக்கா உள்ள ஆசனா. அப்புறம் மூச்சு பயிற்சியும் பண்ணணும். மூச்சு பயிற்சியில தான் வந்து லைட்டா அதுலதான் வந்து எனக்கு இதை தவற விட்டுட்டேன் அந்த காம்படிஷன்ல.
0: ஓகே, அப்புறமா ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல உங்களுக்கு எந்த ஆசனாஸ் எல்லாம் பண்ண வச்சாங்க?
1: எல்லாமே வந்து முத வந்து நம்ம வந்து காம்படிஷன் போகும்போது ஒலிம்பியாடுன்னு சொல்லும் போது எல்லாருமே தான் பண்ண வைப்பாங்க. எல்லாரும் பண்ண தகுந்த போல ஒரு பேசிக்கா உள்ள ஆசனம். பேசிக்கானா ரொம்ப வந்து அவங்க வந்து ஸ்டெடியா இருக்காங்களா அந்த மாதிரி உள்ள ஆசனம். உத்தான பாதாசனம் அப்படி ஒரு ஆசனம் உண்டு. அந்த ஆசனம் வந்து நம்ம வந்து பாடி வந்து ரொம்ப கண்டிஷன்

0: இருந்தாதான் அந்த ஆசனம் வந்து நிக்க முடியும். நிறைய பேர் அதுலயே அவுட் ஆயிருவாங்க. அந்த மாதிரி ஆசனம், உஷ்ட்ராசனா, விருக்ஷாசனா, அந்த மாதிரி ஆசனம் அதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. அதுல வந்து காம்படிஷன் வந்து அப்படிதான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒலிம்பியாடு அந்த மாதிரி இதுலாம் வேற தனியா ஏதாவது பிரைவேட் இதுல நடத்தினாங்கன்னா ரொம்ப அட்வான்ஸா பண்ண சொல்லுவாங்க. ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க, அதுல வந்து நம்ம ஓனாட்டு சூஸ் பண்ற போல.
1: ஓகே, நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க ஸ்லாட் போடுவாங்க அப்படின்னு, அந்த ஸ்லாட்லதான் உங்களுக்கு இந்த ஆசனாஸ் பண்ணணும் அப்படிங்கற இது உங்களுக்கு மென்ஷன் பண்ணிப்பாங்க அப்படிதானே?
0: ஆமா.
1: ஓகே, நீங்க இதுவரை ஒலிம்பியாட் காம்படிஷன் அட்டன் பண்ணி அப்படி சொல்லிருக்கீங்க, இதை தவிர நீங்க வேற என்னெல்லாம் காம்படிஷன் அட்டன் பண்ணிருக்கீங்க?
0: நிறைய பிரைவேட்ல கண்டக்ட் பண்ற கூட காம்படிஷன்ல போயிருக்கேன். ஒன்னு வந்து எஸ்டிஎஃப்ஐ, அப்புறம் ஒய்ஜிஎஃப்ஐயும் போயிருக்கேன். அது வந்து ரொம்ப சின்ன வயசுல காம்படிஷன்னா என்னன்னு தெரியாத இதுல வந்து அந்த காம்படிஷன்ல கண்டக்ட் பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு தெரியாது எனக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்கு. அந்த காம்படிஷன் வந்த பிறகுதான் ஓ நம்மக்குள்ளேயும் டேலண்ட் இருக்கு, அப்ப நம்மளும் காம்படிஷன் போலாம் அந்த ஒரு தைரியம் வந்துச்சு. அப்பதான் ஒய்ஜிஎஃப்ஐல வந்து 6 பேரை செலக்ட் பண்ணுவாங்க, நான் அதுல யாராவது வந்து அந்த ஒரு இதுல இருந்தா காம்படிஷனுக்கு பண்ணனு போச்சு. அப்புறம் எஸ்டிஎஃப்ஐல வந்து அதுலயும் 3 குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் நடத்துனாங்க. குவார்டர் ஃபைனல்லே ரொம்ப டஃபா இருந்துன்னு சொல்லிட்டு அதுலயே டிராப் ஆயிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து அஸ்மிதா கேலோ இந்தியா, அதுலதான் நான் பிரைஸ் வாங்கினேன். அஸ்மிதா கேலோ இந்தியால வந்து சேலத்துல வச்சு நடந்து, ஸ்ரீ சக்தி கேலா சுமன்ஸ் காலேஜ்ல வச்சு நடந்து. அங்க வந்து போகும்போதே வந்து டிக்கெட் எல்லாம் நாங்க போகும்போது புக் பண்ணிரோம். அப்ப வந்து டிக்கெட் எல்லாம் இருக்கும், நாங்க வந்து சீட்ல இருந்துதான் கம்ஃபர்டபுளா போவோம். அங்க காலையில தான் பேசாரோ, அங்க வந்து ரெஸ்ட் எடுக்க கூட நேரம் இருக்காது. எங்களுக்கு வந்து இப்போ காம்படிஷன் போனா வேற எந்த பிள்ளைகளுமே சாப்பிட மாட்டாங்க, ஆனா எங்களை எங்க மாஸ்டர் மட்டும் சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வேணும், யோகா பண்றதுக்கு ஒரு சக்தி வேணும் அப்படின்றதுக்கு சாப்பிட சொல்லுவாங்க. நாங்க சாப்பிட்டுட்டு போய் 2 ஹவர்ஸ் கழிஞ்சுதான் காம்படிஷன் இருக்கும். நாங்க போய் பண்ண போவோம். பண்ண முன்னாடியே எதுவுமே பயப்படாதீங்க, நீங்க வந்து வின் பண்ணாலும் வின் பண்ணாட்டாலும் நம்ம இனி அடுத்த வந்து பிராக்டிஸ் பண்ண, அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் எங்களை வந்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அதுல வந்து அஸ்மிதா கேலோ இந்தியால தான் நான் பிரைஸ் வாங்கின இது வந்து எப்படின்னா, இங்க ஸ்கூல்ல இருந்து தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்ப ஸ்கூல்ல இருந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது வந்து எனக்கு ஒழுங்கா ரெஜிஸ்டர் ஆகலன்னு சொல்லிட்டு நாங்க அங்க போய் திருப்பி பண்ணோம். அப்ப நான் நினைச்சேன் இந்த காம்படிஷன்னால அட்டன் பண்ண முடியாது, ரெஜிஸ்டர் ஆகலன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அவங்க திருப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு செஸ்ட் நம்பர் தந்தாங்க. அந்த செஸ்ட் நம்பர் வந்து நான் தான் அதுல கடைசியே. அப்ப கடைசி பண்ண போகும்போது தான் என்ன வந்து தனியா ஒரு இதுல வச்சு பண்ண சொன்னாங்க. நாங்க வேற ஏதாவது நல்லா பண்ற பிள்ளைங்க தான் எப்பவுமே கடைசி வந்து எடுக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. எனக்கு வந்து கடைசியா பண்ணோம்னா ஈவினிங் ஆயிரும், அது வந்து சாப்பிடவும் முடியாம எப்படா காம்படிஷன் பண்ணணும், அப்புறம் வந்து காம்படிஷன் பண்ணும்போது உதறிடுமா. எல்லாரும் வந்து காம்படிஷன் பண்ணி முடிச்சோன்னே அவங்க ஃபீட்பேக் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்கும் போதே கொஞ்சம் பயமா இருக்கும், ஐயோ இப்படி எல்லாம் கண்டக்ட் பண்றாங்களே அப்படின்னு. அப்ப உள்ள போய் பண்ணும்போது ஒரு 5 ஆசனம், ஒன்னு வந்து உஷ்ட்ராசனா, உத்தான பாதாசனா, விருக்ஷாசனா, இனி 2 ஆசனம் உண்டு. அப்புறம் வந்து 2 வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அதுல வந்து 10 சார்ட் இருக்கும். அதுல வந்து பேக் பெண்ட், ஃபுளோர், பேக் பெண்ட், ஸ்டாண்டிங், அந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரியா இருக்கும். ட்விஸ்டிங், ஃபுளோர், ட்விஸ்டிங், ஸ்டாண்டிங். அதுல வந்து நான் சூஸ் பண்ணா லெக் பேலன்ஸ்ல ஸ்டாண்டிங், அப்புறம் பேக் பெண்ட்ல ஃபுளோர். அதுல வந்து பேக் பெண்ட் வந்து கண்டனத்துக்கு நம்ம முன்ன போயிருக்கணும்னு சொல்லிட்டு

0: என்னத்துக்கு நம்ம முன்ன போயிருக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் தான் இருந்தோம். லாஸ்ட் இருந்துட்டு தான் அங்க வந்து அஞ்சு பிள்ளைங்களை செலக்ட் பண்ணாங்க. லாஸ்ட்ல இருந்து தான் கவுண்டிங் பண்ணி வந்தாங்க. அப்போ தேர்ட்ல இருந்து கவுண்டிங் ஓடி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப நாங்க வந்து அப்படியே சும்மா தான் இருந்தோம். அப்ப செகண்ட் வந்து ஜோசிவானு பேர் வந்தாங்க. உடனே எல்லாரும் எனக்கே நம்ப முடியல, நான் தான் பிரைஸ் எடுத்தேன் நானு. உடனே எல்லாரும் தான் கூப்பிட்டு சொன்னாங்க, நீதான் ஜேம் ஜோசிவா இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் தான் அங்க போய் முத முறையா சில்வர் மெடலை அடிச்ச போறதான் ஒரு நிம்மதியாச்சு. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு பலநாட்டு ஒன்னு வந்துருக்கு இதுவரைக்கும். இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் இனி நேஷனல் போறதுக்கு படிக்கணும், இனி இன்டர்நேஷனல் லெவல்ல போகணும் அப்படி ஒரு ஆசை வந்துச்சு.
1: இப்ப நம்ம எல்லாரும் எடுத்துக்கிட்டாலும் தோல்வியில இருந்தா நம்ம வந்து வெற்றிக்கான படிகள் வந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்களும் ஃபர்ஸ்ட் காம்படிஷன் வந்து ஃபெயில் ஆனாலும் மறுபடியும் அதுல இருந்து நான் வந்து எப்படியா ஜெயிக்கணும், அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க சில்வர் மெடல் அடிச்சிருக்கீங்க. சரி ஓகே, யோகா கலை கத்துக்கிட்டு இருக்கீங்களா, இதுக்கு வந்து எப்படி எல்லாம் நீங்க ட்ரைனிங் எடுக்கிறீங்க?
0: அது வந்து ரொம்ப எஃபர்ட் போடணும். நம்ம வந்து சும்மா இருந்தாலும் ஒன்னும் அது வராது. நாம வந்து முதல்ல வந்து எதுவுமே எஃபர்ட்டே போட மாட்டேன். எனக்கு வந்து முதல் சின்ன பிள்ளைலாம் நல்லா யோகா பண்ணணும் யோகா பண்ணணும், அதுக்கப்புறம் போக போக அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே கம்மி ஆயிடுச்சு. அப்புறம் தான் அந்த ஒலிம்பியாடுன்னு அந்த ஒரு வார்த்தையை கேட்ட பிறகுதான் அப்ப இதுல எப்படியா நேஷனல் போன நம்மளுக்கு ஒரு அந்த ஒலிம்பியாடு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் ஒலிம்பியாடு நடத்துவாங்க. அப்ப எல்லாரும் வரமாட்டாங்க, எல்லாரும் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணும் எல்லாரும் வரமாட்டாங்க. அப்ப இதுலயே எப்படியாவது பிரைஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல இருந்துதான் இன்னும் கொஞ்சம் யோகாவை இன்னும் கொஞ்சம் கத்துக்க ஆரம்பிச்சு. அதுல இருந்தான் லெக் பேலன்ஸ் ஹேண்ட் பேலன்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து யோகா வந்து இன்னும் கொஞ்சம் பண்றது வந்து யோகாவை பண்ணனால எனக்கு வந்து டிசீஸ் காய்ச்சல் அதெல்லாம் எதுவுமே வராது. நான் இங்க வந்து ஹாஸ்பிட்டல் போனது இல்லை, யோகாக்கு வந்தப்பறம் ரொம்ப ஃபிட்டா இருக்க முடியும். காம்படிஷன் வந்து அடுத்த போகும்போது வந்து ரொம்ப ஒரு ஃபெயிலியர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு லெசனை கத்து கொடுக்கும். அந்த மாதிரிதான் எனக்கு வந்து மூணுமே தொடர்ந்து ஃபெயிலியர் தான் போனேன். எல்லாத்துல வந்து செலக்டே ஆகாம போறது வேற, செலக்ட் ஆகியும் ஃபெயில் ஆகுறது வேற. ஆனா நான் வந்து எல்லாத்துலயும் செலக்ட் ஆகி ஃபெயில் ஆகுவேன். அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப எல்லா கஷ்டமும் நம்ம எப்படியா ஒரு பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அடிச்சதா அஸ்மிதா கேலோ இந்தியால செகண்ட் பிரைஸ்.
1: சரி, இப்போ உங்க யோகா உங்களுக்கு கத்து தர உங்க குரு பத்தி சொல்லாமா?
0: அவரை பத்தி சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். நான் வந்து பால

0: அப்படின்னு சொல்லி அடிச்சதா அஸ்மிதா கேலவந்தியால செகண்ட் பிரைஸ்.
1: சரி, இப்போ உங்க யோகா உங்களுக்கு கத்துத்தர உங்க குரு பத்தி சொல்லலாமா?
0: அவரை பத்தி சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். நான் வந்து பாலப்பள்ளத்துல படிக்கிறேன், எங்க மாஸ்டருக்கு பேர் கண்ணன். நாங்க வந்து முத முறையா எங்க ஊர்ல வந்து கத்து கொடுக்க வந்தாங்க, ஃப்ரீன்னு சொன்னாங்க. எல்லாருமே ஃப்ரீயா கத்து கொடுக்க மாட்டாங்க. எங்க மாஸ்டர் வந்து ஃப்ரீயா வந்து ஆர் சென்டர்ல போய் கிளாஸ் எடுக்கிறாரு. நாங்க வந்து காம்படிஷன் போகும்போது எல்லாம் எல்லாருக்கும் மாஸ்டருமே கூட வர மாட்டாங்க, அங்க இருந்தே கத்து கொடுத்துருவாங்க. அங்க கத்து கொடுத்துட்டு நீங்க போய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா எங்க மாஸ்டர் மட்டும் எங்க கூட டிராவல் பண்ணாங்க. நாங்க வந்து அன்ரிசர்வ்ட் டிக்கெட்ல தான் எப்பவுமே போவோம். எங்களுக்கு வந்து காம்படிஷன் தெரியறது வந்து இப்போ நாளைக்கு காம்படிஷன், இன்னைக்குதான் எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து அப்பவுமே கிளம்பி போயிருவோம். அதனால எங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்ட் டிக்கெட்ல தான் நாங்க டிராவல் பண்ணி போவோம். அங்க வந்து நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், எங்க மாஸ்டர் அதோடி கஷ்டப்பட்டாரு. நாங்க வந்து ஒன்னொன்னா ஃபெயில் ஆகும்போது எங்க மாஸ்டருக்கும் ரொம்ப சேடா இருக்கும். நாங்க வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம், யாருமே பிரைஸ் அடிக்கலையா அப்படின்னு. எங்க மாஸ்டர் எப்படின்னா யோகாவோட இயற்கை உணவும் சேர்ந்து கத்து கொடுக்கறாங்க, ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு. அப்புறம் வந்து எங்க யோகாவோட நோக்கம் என்னன்னா இந்த மாவட்டத்தையே மருத்துவம் இல்லாத மாவட்டமா ஆக்கணும், அந்த நோக்கத்துலதான் நாங்க எங்க மாஸ்டர் வந்து யோகா ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்க வந்து நாங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே மாஸ்டர் வந்து அவருக்கே கஷ்டமா இருந்தாலும் நம்ம இடத்த ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் தான் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். எல்லா இடத்துக்கும் அவர் தான் எங்களை வந்து கூட்டிட்டு போவாங்க. அங்க வந்து சாப்பாடு எல்லாம் நல்லாவே இருக்காது, இருந்தாலும் எங்க மாஸ்டர் வந்து அவருக்கு பைசால வந்து எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி தருவாங்க. காம்படிஷன் எல்லாம் போகும்போது அங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால அங்க நாங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்லயே தங்கி அங்க இருந்தா பரப்பிட்டு காம்படிஷனுக்கு போவோம். நாங்க பரப்பிட்டது வந்து எங்க காம்படிஷன், மாஸ்டர் எங்க கூட வரும்போது ரொம்ப இதாட்டு இருக்கும். அவருக்கு இந்தியா நம்ம ஒரு பிரைஸ ஜெயிக்கணும், நம்மளுக்கு வேண்டி இவ்வளவு பண்றாரு, அவருக்கு வேண்டிய ஒரு பிரைஸ ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துல வந்துச்சு. எங்க மாஸ்டர் வந்து மத்தவங்கள போல இல்ல அந்த ஒரு இதுல.
1: இப்ப இந்த யோகா கலையை வந்து நீங்க வந்து ரெகுலரா எந்த டைம் எல்லாம் பிராக்டிஸ் பண்றீங்க?
0: நான் யோகா மேக்சிமம் வந்து எங்க சென்டருக்கு போனோம்னா நாங்க வந்து 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் அங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். இதுவே ஹோம்ல இருந்து பண்ணணும்னா ஒரு 6:00 7:00 இல்லைன்னா 5 to 6 அந்த மாதிரி இதுலதான் யோகா பண்ணோம். இல்லைன்னா அதுக்கப்புறமும் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பசிக்க தொடங்கிரும். அப்ப வந்து பண்ணக்கூடாது. இந்த சூரியன் வந்து உதிக்கும் போதுதான் சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணும்போது ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதனாலயே காலில் இல்லைன்னா சாயங்காலம், என் காலில் வந்து நேரம் சாயங்காலம் பண்ணுவோம். யோகாக்குன்னு தனியா ஒரு பெல்ட் வாங்கி அதுலதான் லெக் பேலன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். அதுல வந்து வீட்டுல இருக்கும் போதுதான் ஹேண்ட் பேலன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சது. அங்க வந்து அடிக்கடி எங்களுக்கு வந்து இங்க நாங்க வில்லூர்ல இருக்கிறனால பாலப்பள்ளத்துக்கு எல்லாம் அடிக்கடி போக முடியாது, எங்களை வந்து கொண்டு விடுறதுக்கு ஆளும் இல்ல. அதனால நாங்க வந்து வீட்டுல இருந்தே பிராக்டிஸ் பண்ணி மாஸ்டருக்கு வந்து அனுப்பி விடுவோம். அவர் வந்து அங்க இருந்தே சொல்லுவாரு இது வந்து தப்பு, இது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சொல்லி தருவாரு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். அதே நினைச்சு நினைச்சு அதை வந்து கரெக்ட் பண்ணி எல்லா ஒரு ஆசனமும் பர்ஃபெக்டா பண்ண போல இது வந்துரும். நாங்க வந்து எப்படின்னா ஒரு ஆசனம் வந்து பர்ஃபெக்டா பண்ணாம வேற ஆசனத்துக்கு போக மாட்டோம். அந்த ஆசனம் பர்ஃபெக்டா பண்ணி எங்க மாஸ்டர் வந்து ஓகே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னாதான் அதுல உள்ள வேரியேஷன் ஆசனம் எல்லாம் பண்ண தோணும். அது வரைக்கும் நாங்க அப்படியே அந்த ஆசனத்தையே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். எல்லாம் வந்து காம்படிஷன் அந்த ஒரு இதுலதான், இந்த ஆசனம் எல்லாம் உண்டுன்னா இந்த ஆசனம் எல்லாம் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடி தான் பிராக்டிஸ் பண்றோம்.
1: அப்போ நீங்க ரெகுலரா மார்னிங் ஈவினிங் வந்து டைம்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இப்போ ரெகுலரா ஸ்கூலும் போறீங்க, ரெகுலரா பிராக்டிஸும் பண்றீங்க, இதுக்கெல்லாம் டைமிங் எப்படி உங்களுக்கு பேலன்ஸ் ஆகுது? ஸ்டடீஸ் கான்சென்ட்ரேஷன் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த யோகா கலை கத்துக்கிறதுல உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் சரி, ரெண்டையும் எப்படி ஈக்குவலா பேலன்ஸ் பண்றீங்க?
0: நாங்க வந்து 10th படிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லா ஸ்கூல்லயும் வந்து 10th வந்து ஃபோக்கஸ் பண்ணோம், நீங்க வேற எங்கேயும் கவனம் செலுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க ஸ்கூல்ல வந்து நான் முத படிச்ச ஸ்கூல் வந்து வில்லுகுரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். அங்க வந்து எங்களுக்கு வீட்டுல இருந்து அங்க நடந்து போறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். அப்ப நாங்க வந்து அங்க எங்க ஹச்சமங்கெல்லாம் தெரியும் நாங்க வந்து யோகா பண்றோம் அப்படின்னு. நாங்க போய் எல்லா காம்படிஷனுக்கும் கேட்கும் போது சில பேர் எல்லாம் விட மாட்டாங்க. ஆனா எங்க ஸ்கூல் அப்படி இல்ல, எல்லாத்துக்கும் என்ன வந்து முதல் ஆளாவது வந்து எங்க காம்படிஷன் இருக்குன்னா எங்க அச்சமும் இல்லைன்னா எங்க பிடி டீச்சர் தான் முதல்ல சொல்லி தருவாங்க இங்க காம்படிஷன் இருக்கு நீங்க போங்க. ஆனா படிப்புலயும் வந்து எனக்கு வந்து எல்லாரும் ஸ்கூல்ல வச்சே படிச்சு முடிக்கிற அளவுக்கு சொல்லி தருவாங்க, அப்படி ஒரு இதுல சொல்லி தருவாங்க. அதனால வீட்டுல வந்து படிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல. ஆனா பப்ளிக் மட்டும் தான் நான் வீட்டுல வச்சு படிச்சது. அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் ஸ்கூல்ல வச்சுதான் எல்லாம் படிச்சு முடிச்சிருவேன். வீட்டுல வந்து படிக்கிற அளவுக்கு எல்லாம் தர மாட்டாங்க. அங்கே எனக்கு வந்து ரொம்ப புரிய மாதிரி சொல்லி தந்துருவாங்க எங்க டீச்சர் எல்லாம். நான் இப்ப வந்து ஒரு மேத்ஸா இருந்தாலும் நான் இப்ப வந்து காம்படிஷன் போறனால ஒரு செம்ம எனக்கு புரியாது. நான் வந்து அதை பார்த்து பண்ணாதான் எனக்கு வந்து புரியும். ஆனா எங்க டீச்சர் வந்து தனியா என்ன வந்து ஸ்டாஃப் ரூம்ல கூப்பிட்டு வச்சு எனக்கு வந்து சொல்லி தருவாங்க. அந்த ஒரு இதுலதான் நான் வந்து 10th எல்லாம் நல்லா எழுதினேன். அதே போலதான் நாங்க வந்து காம்படிஷன் போகும்போது ரொம்ப போனஃபைட் அதெல்லாம் நிறைய வந்து எங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணது வந்து கம்ப்யூட்டர் சென்டர் எல்லாம் போய் எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண தெரியாது. அப்போ எங்க ஸ்கூல்ல போய் எங்க ஹச்எம் கிட்ட சொன்னோம், எங்க ஹச்எம் தான் எங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தந்தாங்க. எனக்கெல்லாம் அவங்க வந்து எனக்கு வந்து இவ்வளவு ஹெல்ப் பண்ணணும்னு அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை. ஆனா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தந்தாங்க, நீ வந்து யோகா காம்படிஷனுக்கு போ, அங்க போய் பிரைஸ் எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தோத்தாலுமே அதை வந்து தோத்துட்டா அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இவ வந்து செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு அந்த செலக்ட் ஆனதை மட்டும் தான் பேசுவாங்க. இவ வந்து தோத்துட்டா அப்படின்லாம் பேச மாட்டாங்க. நான் வந்து அந்த ஜெயிக்க முன்னாடி அந்த ஒரு போனஃபைட் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு வந்து

0: மறந்துட்டு. அப்போ வந்து சாட்டர்டே, அப்போ எங்க ஹச்எம்ட சொன்னேன், சார் எப்படியாகும் போனஃபைட் சர்டிபிகேட்டை வந்து வாங்க மறந்துட்டேன், இப்போ நாளைக்கு போறதுக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு. சாட்டர்டே ஈவினிங் கிளம்பணும்னா காலையில தான் எங்க ஹச்எம்ட போன் பண்ணி சொன்னேன். உடனே அவர் எனக்கேண்டி அவர் வந்து கஷ்டப்பட்டு எங்க ஸ்கூலுக்கு வந்தாங்க, ஸ்கூலுக்கு வந்து எனக்கு வந்து போனஃபைட் கொடுத்துட்டு போனாங்க. அது வந்து ஒரு கஷ்டமாவே அவர் அங்க வந்து நினைக்கல, உனக்கேண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படியெல்லாம் எதுவுமே பேசல. நாங்க வந்து தேங்க்ஸ் சொன்னதுக்கு எதுக்கு, எனக்கு ஸ்டூடெண்ட் வந்து மேல வளரதுக்கு தானே நான் இவ்வளவு எஃபர்ட் போடுறோம் அப்படின்னு ஒரு நல்ல மனசோடி சொன்னாங்க. எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அந்த ஒரு இதுதான்.
1: ஓகே, உங்க ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படிதானே. சரி, இப்போ இந்த நம்ம யோகா கலை கத்துக்கிறதுனால நம்ம ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்றது வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸா இருக்கும். இப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன் மெமரி பவர் எல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த யோகா கலை கத்துக்கிறதுனால உங்க ஸ்டடீஸ்ல எந்த மாதிரி யூஸ் ஆச்சு?
0: யோகா பண்றதுனால மேக்ஸிமம் வந்து மெமரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மெமரி வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே கூடிய சீக்கிரத்துல மறக்காது. எனக்கும் அப்படிதான், மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணும் போது எங்க மாஸ்டர் சொல்லுவாங்க கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகரிக்கும் மூச்சு பயிற்சி எல்லாம் பண்றதுனால. அதே யோகா பண்ணி முடிச்சோம்னா அதையும் பண்ணிட்டு தான் நாங்க வந்து அது வந்து யோகாவே பண்ணி முடிவு பண்ணுவோம், கடைசி முடிப்போம், யோகா பிராக்டிஸே முடிப்போம். அதுவே அந்த மூச்சு பயிற்சியே அந்த வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகரிக்கும். நாங்க படிக்கும் போது சிலதெல்லாம் மறந்துச்சுன்னா ஒரு மூச்சு பயிற்சி எடுத்தா போதும், அது வந்து அப்படியே நின்றும்.
1: சரி, ஓகே. இப்ப நீங்க தனியா யோகா கலை கத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கா நீங்க யோகா கலை தான் கத்து கொடுக்கறனா ஆர்வப்படுறீங்களா எப்படி?
0: நாங்க வந்து கத்து கொடுக்கணும் கேட்பாங்க, நாங்க வந்து கத்தெல்லாம் கொடுப்போம். அது வந்து அவங்க வந்து எண்ட வந்து நேரம் வந்து கேட்க மாட்டாங்க, அந்த ஒரு இதுதான். மத்தபடி கத்து கொடுக்கறதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஆனா எனக்கு ஃப்ரெண்டும் என கூட யோகா வந்து அவளும் நேஷனல்ல பிரைஸ் வாங்கியிருக்கா, வினிஷா பேரு. எங்க ஊர்ல இருந்து நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் யோகா பண்ணுவோம், எங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அவ்வளவா இது பண்ணி கேட்டது இல்லை எங்கள்கிட்ட.
1: ஓகே, யோகாக்கள்ல ஃபியூச்சர்ல இன்னும் எப்படி டெவலப் ஆகி வரலாம் நீங்க நினைக்கிறீங்க?
0: யோகால வந்து நான் இனியும் ரொம்ப வளர்ந்து வந்து எங்க மாஸ்டர் போல ஆகணும்னு தான் ஆசைப்படுறேன். எனக்கு வந்து ரொம்ப இதெல்லாம் வேண்டாம், எங்க மாஸ்டர் போல எல்லாருக்கும் வந்துமே ஃப்ரீயா கத்து கொடுக்கணும், மருத்துவம் இல்லாத மாவட்டமா ஆக்கணும், எதுவா இருந்தாலும் எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து ஃப்ரீயா கத்து கொடுக்கணும், அந்த ஒரு மனசுதான். அதை மாஸ்டர் போல வரணும்.
1: ஓகே, இதுவரை நீங்க இந்த யோகாக்கள்ல கத்துக்கிட்டதுலயே உங்களோட மறக்க முடியாத அனுபவங்கள் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
0: நாங்க வந்து முத முறையா சில்வர் மெடல் அடிச்சதான் எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். அது வந்து முத முறையா நான் அப்பதான் ஒரு பிரைஸே வாங்க, இது வரைக்கும் நான் இந்த ஸ்போர்ட்ஸ்லயுமே வேற இந்த படிப்புலயுமே ரொம்ப எல்லாம் படிக்க மாட்டேன், அப்ப ஒரு ஆவரேஜ் ஆன எல்லாத்துலயுமே ஆவரேஜ் ஆன. முத முறையா அந்த ஒரு மெடலை பார்க்கும் போதுதான் ஓ இப்படியெல்லாம் இருக்கா, அவரு எமோஷன் வரும், அதை பார்த்த உடனே தானாவே ஆனந்த கண்ணீர் வந்துடும், அந்த மாதிரி ஒரு எமோஷன். அதுதான் மறக்க முடியாத மூமெண்ட். அது வந்து அந்த ஒரு பிரைஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்கன்னு அதை யோசிச்சு பார்த்தா நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, எங்க ஊர்லயும் சரி, எங்க ஃபேமிலியிலயும் சரி, எங்க ஃப்ரெண்ட்ஸையும் சரி, எங்க ஸ்கூல்லயும் சரி, சென்ட்ரலையும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாரும் பிரைஸ் எடுக்கணும் அப்படின்னு. நாங்க வந்து இங்க இருந்து பாலப்பழத்துக்கு போனாலே எங்க அப்பா எல்லாம் வந்து வெளியூர்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எங்க அம்மாவில வந்து கொண்டு விட முடியாது, எங்க அம்மால டூ வீலர் எல்லாம் ஓட்ட முடியாது. அப்ப வந்து எங்க பெரியப்பா தான் வந்து எங்க இங்க இருந்து கஷ்டப்பட்டு கூட்டு போவாங்க. எப்பவுமே அவங்களுக்கு மூஞ்சுக்கு நேரம் வந்து சொன்னதில்ல தேங்க்ஸ் அப்படின்லாம் சொன்னதில்ல, ஆனா இதுல சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் பெரியப்பா.
1: இப்போ இந்த யோகா கலையை உங்களுக்கு கத்துக்கிறது வந்து உங்க ஊர்ல இருந்து இந்த சென்டர் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ், உங்களை கொண்டு விட்டு கூட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிக்கீங்க, இதுக்கு உங்க ஃபேமிலி வந்து எந்த மாதிரி சப்போர்ட் பண்றாங்க? நீங்க இந்த யோகா ஃபீல்ட்ல ஷைன் ஆகிறதுக்கு உங்க ஃபேமிலி சப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு?
0: ஃபேமிலி எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, எங்க பேரண்ட்ஸோடயும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எங்க அம்மாவால கூட்டு போக முடிஞ்சாலும் எங்க அம்மா இங்க இருந்து ஒரு பஸ்ல டிராவல் பண்ணியாவது நாங்க எங்கேயாவது போயிருவோம், எங்க அம்மாவும் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து எங்க பெரியப்பா, எங்க அப்பா வந்து வெளியூர்ல இருக்கனால அவரால எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் வந்து ரொம்ப நெருங்கின ரிலேட்டிவ்ஸா இல்லாட்டாலும் ரொம்ப தூரமா தான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இப்ப வந்து ஆழ்வார் கோயில் அவங்க வந்து இருக்காங்க, அவங்க வந்து என்ன எங்க கொண்டு விடணும் இங்க இருந்து நாங்க பஸ் ஏறி போய் அவங்க என்ன எங்க வேணாலும் கொண்டு விட்டுறாங்க, ரொம்ப வந்து சேஃப்டியா கொண்டு விட்டுறாங்க, அந்த ஒரு நம்பிக்கையில எல்லாரும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க.
1: உங்க பேரண்ட்ஸ் மாதிரிதான் உங்க ரிலேஷன்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க, நீங்க இந்த ஃபீல்டு ஷைன் பண்ணும் அப்படின்னு. அப்படிதானே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம கூட மாநில அளவுல யோக கலையில சாதனையாளராக இருக்கும் ஜே எம் ஜோஷிபா அவங்க நம்ம கூட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இதுவரைக்கும் நிறைய தகவல்கள் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. அவங்க வந்து யோக கலை எப்படி கத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் சரி, ஸ்டேட் லெவல் காம்படிஷன் சரி, அங்கே அவங்க எப்படி கலந்து கொண்டாங்க, அவங்க வந்து சில்வர் மெடல் வாங்கின அனுபவங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை கூட செலவிட்டமைக்கு மிக்க நன்றி.
0: நன்றி.
1: இதுவரை சாதிக்க பிறந்தோர் பகுதியில் மாநில அளவில் யோகக்கலை சாதனையாளரான ஜே எம் ஜோஷிபா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
2: அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை.

0: கடந்த ஜூன் 11 அன்று சர்வதேச விளையாட்டு தினம் கொண்டாடப்பட்டது. இது மார்ச் 25 அன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை 140 மேற்பட்ட நாடுகள் இணை அரசாணையாளர்களாக கொண்டு ஒரு புதிய சர்வதேச விளையாட்டு தினத்தை உருவாக்குவதற்கான தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது. 2024 ஆண்டு தொடங்கி ஆண்டுதோறும் ஜூன் 11 தேதியன்று கொண்டாடப்பட்டது. கடந்த ஜூன் 12 அன்று சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தினம் கொண்டாடப்பட்டது. இந்த தினமானது உலகெங்கிலும் உள்ள ILO தொகுதிகள் மற்றும் கூட்டாளர்களுடன் இணைந்து உலக குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினத்தை நினைவு கூறுகிறது. கடந்த ஜூன் 13 அன்று சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்பட்டது. 2014 ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொது சபை ஜூன் 13 தேதியை சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினமாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்ததிலிருந்து அல்பினிசம் உள்ளவர்களுக்கான மனித உரிமைகளை பின்பற்றுவதில் இந்த தினம் முன்னுரிமை அளிக்கிறது. இவ்வளவு நேரம் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை செக்மெண்ட்ல நிறைய தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? நிகழ்ச்சியில அடுத்ததா கேட்க போறோம் நடப்பு நிகழ்வுகள்.
1: கலாச்சார ஒத்துழைப்பு, படைப்பாற்றல், பொருளாதாரம் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் நெறிமுறை பயன்பாடு குறித்து விவாதிப்பதற்கான 2வது பிரிக்ஸ் கலாச்சார பணிக்குழு கூட்டம் வாரணாசியில் நடைபெற்றது. ஆந்திர பிரதேச சமூகம் சார்ந்த இயற்கை வேளாண்மை அமைப்பானது நிலையான உணவு முறைக்கான உலகளாவிய விருதான 2026 ஆண்டிற்கான ஃபுட் பிளானட் விருதை வென்றுள்ளது. 2026 ஆண்டிற்கான சூரிய சக்தி மாத விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தியதற்காக பிரதான் மந்திரி சூரியகர் சிறப்பு விருதுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நடுத்தர நுகர்வோர் மாநிலங்களில் விண்ணப்பங்கள், சூரிய சக்தி தகடுகள் நிறுவுதல் மற்றும் விநியோக நிறுவனங்களின் ஆய்வுகள் ஆகியவற்றில் ஒடிசா மாநிலம் முதலிடத்தையும் அதிகபட்ச விற்பனையாளர் பதிவுகள் பிரிவில் 3 இடத்தையும் பிடித்துள்ளது. முன்னாள் தலைமை கணக்கு தணிக்கையாளர் வினோத் ராய் அவர்கள் எழுதிய வென் ஆடிட் மேட்டர்ஸ் சிஏஜி இன்டர்வென்ஷன்ஸ் தட் மேட் ஏ டிஃபரன்ஸ் என்ற புத்தகத்தை இந்திய குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்டுள்ளார். இந்திய குறைக்கடத்தி திட்டத்தின் கீழ் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் முதல் குறைக்கடத்தி திட்டத்திற்காக விசாகப்பட்டினம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி அவர்களுக்கு 2026 ஆண்டிற்கான விளையாட்டுக்கான பிரின்சஸ் ஆஃப் அஸ்ட்ரியாஸ் விருது வழங்கப்பட்டதுடன் இந்த விருதை பெறும் முதல் தனிப்பட்ட கால்பந்து வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 2026 ஆண்டிற்கான இந்திய பிரீமியர் லீக் பட்டத்தை வென்றுள்ளது. மேக்னஸ் கால்சன், டி குகேஷ், அலிரேசா பிரௌஜா மற்றும் வின்சென்ட் கீமர் ஆகியோர் உள்ளிட்ட முன்னணி வீரர்களை வீழ்த்தி 18 புள்ளிகளுடன் புகழ்பெற்ற 2026 ஆண்டிற்கான நார்வே செஸ் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை ஆர். பிரக்ஞானந்தா அவர்கள் பெற்றுள்ளார்.
0: இதுவரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் செக்மெண்ட்ல சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம்.
1: ஆடுவது உடற்பயிற்சி, பாடுவது மன மகிழ்ச்சி, தேடுவது சுய எழுச்சி, வாடுவது மனத்தாழ்ச்சி. உணர்வுகளை ஒருநிலைப்படுத்தி ஊக்கமாய் வாழ்ந்திடுங்கள். மீண்டும் இது போன்ற புதுவிதமான தகவல்களோடு அடுத்த வார இளைய பாரத நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.
0: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: இத்துடன் இன்றைய இளைய பாரதம் நிறைவு பெறுகிறது.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் 10:31. ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. தொடர்வது சிறுவர் குரல் நிகழ்ச்சி. குட்டீசலா, உங்களுக்கு கதை, பாட்டு, திருக்குறள் சொல்றது, ரைம்ஸ் சொல்றது, இப்படி நீங்க வச்சிருக்கிற இந்த பன்முக திறமைகளை நம்முடைய குமரி பண்பலை 101 வாயிலாக நேயர்களுக்கு காட்டணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப நீங்க உடனே டயல் செய்ய வேண்டிய எண்கள் 260-2240 அல்லது 290-7222, முன்னழைப்பாக 04652. உடனடியா டயல் செய்யுங்க. உங்க திறமைகளை நம்ம குமரி பண்பலை 101 வாயிலாக இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டுங்க. நிகழ்ச்சியில் முதல் நேயர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்துடலாம். மபியும் நானும் திரைப்படத்திலிருந்து வர இருக்கிறது கேட்டுட்டே வந்துடலாம்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மோடு இணையிருக்கும் அந்த குட்டி நேயர், முதல் நேயர் யார் பார்த்தலாம்? வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? ஆல்ஃபின் சாமுவேல். எங்க இருந்து பேசுறீங்க? கல்லாவளை. சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க?
5: பாட்டு.
4: என்ன பாட்டு பாட போறீங்க?
5: வெல்கம்.
4: ஆ, பாடுங்களே, கேட்கலாம்.
5: வெல்கம் வெல்கம், ஹவ் ஆர் யூ? ஐ அம் சோ ஹாப்பி டு சீ யூ. Happy faces here in the learning laughing every day. We are friends, we work and play, smiling brightly all the day. Thank you.
4: ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஸ்கூல்ல படிச்ச ரைம்ஸ் இது?
5: ஆமா.
4: ஆமா. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
5: செகண்ட்
4: ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. வெரி குட், ரொம்ப அருமையா பாடுனீங்க. நன்றி, இணைந்ததற்கு நன்றி. நிகழ்ச்சியில் நன்றிடா. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் பசங்க 2 திரைப்பட பாடல்.
6: மணி மணி மணி மணி ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்டா.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 10:44 இருக்குது. குழந்தைகள் நம்மகிட்ட பேச வண்ணம் இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அந்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம்.
5: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: லக்ஷ்மிபுரத்துல
5: இருந்து. உங்க பேர்
6: என்ன?
5: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க?
6: தமிழ் பாட்டு பாட போறேன்.
5: தமிழ் பாட்டு பாட போறீங்களா? என்ன பாட்டு கேக்கலாமா?
6: பாட்டும் பாட்டு
5: பாரதிதாசன் பாடின பாட்டு பாடி இருக்கீங்க. உங்களுக்கு யார் இந்த பாட்டு சொல்லி கொடுத்தாங்க?

0: உங்க ஸ்கூல் மேம் சொல்லி கொடுத்தாங்களா?
1: ஆமா.
0: எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கீங்களா? வாழ்த்துக்கள், ரொம்ப அருமையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். சரியா, இணைந்ததற்கு நன்றி. நன்றிடம். நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடல் டிக் டிக் டிக் திரைப்படத்திலிருந்து.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி.

0: வள்ளியூர் தூத்துக்குடி.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
1: நேஷ் கன்னியாகுமரி.
4: நேரம் 10:50. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சிறுவர் குரல். சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: என்ன
4: பண்ண போறீங்க?
5: பாட்டு பாட போறேன்.
4: பாட்டு பாட போறீங்களா? என்ன பாட்டு? சரி பாடுங்க, கேக்கலாமே. என்ன
5: பாட்டுன்னு?
4: ஸ்கூல்ல இருந்த சாங்கா? ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த சாங்கா? கேக்கலாமே, பாருங்க.
5: விண்ணில் வீடு கட்டலாம், விளையாடி மகிழலாம், மகிழலாம், வாடி ஊட்டாம், மலையிலேயே மாலையாக மாட்டலாம், கட்டவரை விடுப்பெடுத்து பூமி வந்து பார்க்கலாம்.
4: அவ்வளவுதான். இது உங்க ஸ்கூல் புக்ல இருக்கிற பாட்டா?
5: ஆமா.
4: தமிழ் புக்ல இருந்து உங்க மேம், தமிழ் மேம் சொல்லி கொடுத்தாங்களே அந்த பாட்டு? அருமையா பாடுனீங்கடா கண்ணா. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க?
5: நானு 3B. 3B.
4: 3ஆம் வகுப்பு படிக்கிறீங்க இல்லையா? அருமைமா, அருமை, சூப்பரா பாடுனீங்க. சரியா, வாழ்த்துக்கள். உங்க மேம்ட்டு நாளைக்கு போய் சொல்லுங்க, நீங்க சொல்லி கொடுத்த பாட்டு நான் ரேடியோல பாடினேன் குமரி பண்பலை 101 அப்படின்னு சொல்லுங்க. சரியா?
5: தேங்க்யூ.
4: நன்றி, நன்றி, இணைந்ததற்கு நன்றி. ஒலிக்கே இருக்கும் பாடல் தங்க மீன்கள் திரைப்படத்திலிருந்து வர இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.
6: அப்பாக்களை பிரியா மகள்கள் அதிர்ஷ்டசாலிகள், மகள்களை பிரியா அப்பாக்கள் பாக்கியவான்கள். ஆனால் அப்படியெல்லாம் தந்துவிட வாழ்க்கை ஒன்றும் தோழன் இல்லை.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
2: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: வேளாண் பெருமக்களை, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, உழவர் பயிற்சி நிலைய செயல்பாடுகள். நாகர்கோவில் உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் ஆர். ஜாய்லின் சோபியா அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி, வங்கிக் கணக்கின் முக்கியத்துவம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம். நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி. கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேர்களே.
9: சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து குட்டிகளுக்கும், பங்கேற்க முயற்சி செய்த குட்டீஸ்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

0: ஒடிஷாவில் அறுவடை திருநாளான ரஜ் பர்வ் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். ரத்த தானம் செய்ய தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 1,11,42,000 ரூபாய் தீர்வுத் தொகை வழங்கப்பட்டது. ஒடிஷாவிலிருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 66 கிலோ போதைப் பொருட்களை பெரியகுளம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒருசில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் உடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி 3-1 என்ற செட் கணக்கில் இந்திய கடற்படை அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 7 மணிக்கு பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைட்டி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:02. ஏக்சூர்

ஏக் சூர் கேட்டீர்கள். நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று மாலை 4-2 ஒலிபரப்பாக உள்ள SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9442-43-02-43. உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் 9442-43-02-43 என்ற அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தி அனுப்பி SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு கேட்கப்படக்கூடிய பொது அறிவு கேள்விகளுக்கு பதிலளிக்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722, முன் இணைப்பு எண் 04 652, அலைபேசி எண் 8 9 0.

0: 3 2 5 7 0 3 9. நேர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில முதல் கேள்வியை கேட்டலாமா?
1: கேட்டலாமே.
0: ஓகே. சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? இதுதான் நேர்களுக்கான முதல் கேள்வி. இணைப்பில் வரக்கூடிய முதல் நேர சந்திச்சிடலாம். நேர்களே, உங்களுக்கான கேள்வி மீண்டும் ஒரு முறை. சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? இதுதான் உங்களுக்கான கேள்வி.

0: குமரி பண்பகலன் பகிர்வு நேரலை நிகழ்ச்சியில் நேயர்களுக்காக ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? தேரைக்கால் புதூர்ல இருந்து கனிஷ்கா பேசுறீங்க. கனிஷ்கா நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நலமா இருக்கோம்மா. கேள்வி கேட்டீங்களா நீங்க? பதில முயற்சி பண்ணுங்க.
1: ஏப்ரல் 4
0: என்பது மிகச்சரியான பதில் கனிஷ்கா. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில முதல் நேரா கலந்துக்கிட்டு முதல் கேள்விக்கு சூப்பரா பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா. நன்றி.
1: நன்றி.
0: நேர் கரெக்டா சொன்ன மாதிரி ஏப்ரல் 4 தான் சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினமும் ஆண்டுதோறும் அனுசரிச்சுட்டு இருக்கோம். சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 4 அதாவது கண்ணி வெடிகளினுடைய ஆபத்துகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் வெட்டுதல் முயற்சிகளை ஊக்குவிப்பதற்குமாக இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுது. 2025 கருப்பொருள் என்ன அப்படின்னா, பாதுகாப்பான எதிர்காலம் இங்கே தொடங்குகிறது. இந்த சுரங்க விழிப்புணர்வு தினத்தோட தீம் கருப்பொருள் வந்துட்டு பாதுகாப்பான எதிர்காலம் இங்கே தொடங்குகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நேயர்களுக்காக கேட்கப்பட்ட கேள்வியும் பதிலையும் மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம். சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் 4 என்பதுதான் சரியான பதில். நேர்களை உங்களுக்காக குமரி பண்புடன் பொதுவு நேரில் நிகழ்ச்சியில அடுத்த ஒரு கேள்வியை கேட்டலாம்.
2: அமிர்த் பாரத் அப்படிங்கிற ஸ்டேஷன், அமிர்த் பாரத் ஸ்டேஷன் திட்டம், இந்த திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி.
0: சரி, ஓகே. நேர்களுக்காக கேள்வி மீண்டும் ஒரு முறை.
2: அமிர்த் பாரத் ஸ்டேஷன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது?

0: குமரி பண்புகளுடன் புதறிவு நேரில் நிகழ்ச்சியில் நமக்காக பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம். பறக்கையில இருந்து ஆறுமுகம் ஐயா பேசுறீங்களா? சரி, 2023 சொல்லிருக்கீங்க ஐயா. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க, சரியான பதில தெரிஞ்சுக்கலாம். நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். வந்த நேயர் வந்து 2023 சொல்லியிருந்தாங்க, அதற்கான சரியான பதில தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை கேள்வியை ஞாபகப்படுத்திடலாம்.
1: அமிர்த் பாரத் ஸ்டேஷன், இந்த திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது?
0: நேர்களே, இதுதான் உங்களுக்கான கேள்வி. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கஜிகா பேசுறீங்களா? சரி, சொல்லுங்க பாக்கலாம், சரியான பதில சொல்லிடுங்க. 2024 கஜிகா, நல்ல முயற்சி. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க, சரியான பதில தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம். நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்
3: மணிகண்டன்,
0: எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
3: நெட்டாங்குடு மணிகண்டன்.
0: நெட்டாங்குடு மணிகண்டன் ஐயா, பதில முயற்சி பண்ணலாமா?
3: 2022
0: அதாவது ஒருத்தங்க 2023 சொன்னாங்க, 24 சொன்னாங்க, 2022 சொல்லிருக்கீங்க. ஆனா இதுதான் சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துட்டு சரியான பதில் சொன்னதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி.
1: இந்த திட்டத்துடைய, அதாவது இந்த கேள்விக்கான கூடுதலான தகவல்களை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். என்ன அப்படின்னா, அமிர்த் பாரத் ஸ்டேஷன் திட்டம் வந்து 2022 நேர் சொன்ன மாதிரி 2022 தொடங்கப்பட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு ரயில் நிலையங்களுடைய கட்டமைப்பு மற்றும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துறதுக்காக இந்த

0: திட்டம் கொண்டு வரப்பட்டது. நாடு முழுவதும் 1275 மேல கிட்டத்தட்ட 1300 ஸ்டேஷன்ஸ் இந்த ரயில் நிலையங்களை தேர்ந்தெடுத்து அந்த எல்லாமே மறுசீரமைப்பு செய்வதற்கான ஒரு திட்டம் கொண்டு வகுக்கப்பட்டது. தமிழகத்துல வந்து சென்னை எக்மோர், சென்னை சென்ட்ரல், திருநெல்வேலி, நாகர்கோயில், கோயம்புத்தூர் டி 75 மேற்பட்ட ரயில் நிலையங்கள் வந்து இதுல தேர்ந்தெடுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று இருக்குது. இதுல வந்து ஒரு 8 ஸ்டேஷன்களுக்கான பணி வந்து March 1 நிறைவு பெற்று அந்த ஸ்டேஷன்ஸ், அந்த ரயில்வே நிலையங்கள் எல்லாம் பயன்பாட்டுக்கு, மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இதுல வந்து 69 மேற்பட்ட, அதாவது தமிழகத்துல மட்டும் 69 மேற்பட்ட இடங்கள், மேற்பட்ட ரயில் நிலையங்கள்ல இப்பவும் பணி நடந்துட்டு இருக்குது. அதுல ஒன்றுதான் நம்முடைய நாகர்கோயில் ஜங்ஷன் ரயில் நிலையமும் அப்படிங்கறது வந்து கூடுதல் தகவல்.
1: சரி, ஓகே, நல்ல தகவல்கள் சொன்னீங்க.

0: நடைபெற்று இருக்குது. இதுல வந்து ஒரு 8 ஸ்டேஷன்களுக்கான பணி வந்து மார்ச் 1 நிறைவு பெற்று அந்த ஸ்டேஷன்ஸ், அந்த ரயில்வே நிலையங்கள் எல்லாம் பயன்பாட்டுக்கு, மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இதுல வந்து 69 மேற்பட்ட, அதாவது தமிழகத்துல மட்டும் 69 மேற்பட்ட இடங்கள், மேற்பட்ட ரயில் நிலையங்கள்ல இப்பவும் பணி நடந்துட்டு இருக்குது. அதுல ஒன்றுதான் நம்முடைய நாகர்கோயில் ஜங்ஷன் ரயில் நிலையமும் அப்படிங்கிறது வந்து கூடுதலான தகவல்.
1: சரி, ஓகே, நல்ல தகவல்கள் சொன்னீங்க. சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். நம்ம வந்துட்டு ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு
0: கேட்டோம்.
1: பாடல் வில்லு திரைப்படத்துல இருந்து

0: வட்டியில் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: குமரி பண்பலுடன் பொதுவு நேரலை நிகழ்ச்சியில நேர்களை உங்களுக்கான அடுத்த கேள்வியை கேட்கிறோம். அதாவது சப்பட்டா மிளகாய் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு இன்னொரு பேரு தக்காளி மிளகாயாமா. அது வந்துட்டு சமீபத்துல புவியியல் குறியீடு அடையாளத்தை பெற்றிருக்கு. அந்த மிளகாய் எந்த மாநிலத்தை சேர்ந்தது? இதுதான் நேர்களுக்கான கேள்வி. எந்த மாநிலத்தை சேர்ந்த சப்பட்டா மிளகாய், தக்காளி மிளகாய் என்று அழைக்கப்படக்கூடிய சப்பட்டா மிளகாய் சமீபத்தில் புவியியல் குறியீட்டு அடையாளத்தை பெற்றுள்ளது? இணைப்பில் வரக்கூடிய நேர சந்திக்கலாம்.

0: குமரி பண்பலையுடன் பொதிர்வு நேரலை நிகழ்ச்சியில் நேர்களே, இதுதான் உங்களுக்கான கேள்வி. எந்த மாநிலத்தைச் சேர்ந்த சப்பட்டா மிளகாய் சமீபத்தில் புவியியல் குறியீட்டு அடையாளத்தை பெற்றுள்ளது? இணைப்பில் வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: சரி, உற்சாகமா பதில முயற்சி பண்ணலாமா?
1: கண்டிப்பா. எனக்கான கேள்வி
0: எந்த மாநிலத்தை சேர்ந்த சப்பட்டா மிளகாய், தக்காளி மிளகாய் என்று சொல்லப்படக்கூடிய சப்பட்டா மிளகாய் சமீபத்தில் புவியியல் குறியீட்டு அடையாளத்தை பெற்றுள்ளது?
1: ஆந்திர பிரதேஷ்.
0: ஆந்திர பிரதேஷ் கிட்ட வந்துட்டீங்க.
1: கர்நாடகம். கர்நாடகம்
0: கிட்ட வந்துட்டீங்கன்னா நீங்க இங்கே வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, நல்ல முயற்சி. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க, சரியான பதில தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள்.
1: மிக்க மகிழ்ச்சி.
0: நிகழ்ச்சி நடத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். இனிய தகவல் வணக்கம். நாகர்கோவில் திருக்கோடியில்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, பதில முயற்சி பண்ணலாமா? தெலுங்கானா என்பதுதான் மிகச் சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு சரியான பதில் சொன்னீங்க. வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள்.
0: நன்றி. அதாவது நேயர் சரியான பதில் சொன்னாங்க, தெலுங்கானா அப்படிங்கறது. தக்காளி மிளகாய் என்றும் அழைக்கப்படக்கூடிய வாரங்கல் சப்பாத்தி மிளகாய் மார்ச் 28, 2025 அன்று இந்திய அரசின் புவிசார் குறியீட்டு பதிவேட்டிலிருந்து புவியியல் குறியீட்டு குறிச்சொல்லை பெற்றுள்ளது. ஜிஐ அப்படின்னு சொல்லக்கூடப்படுகிற ஒரு புவியியல் குறியீட்டை பெற்றுள்ளது. தக்காளி போன்ற அதன் பிரகாசமான சிவப்பு நிறம் மற்றும் வட்ட வடிவம் காரணமாக இது தக்காளி மிளகாய் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஜிஐ குறியீட்டை பெறக்கூடிய தெலுங்கானாவினுடைய, தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த 18வது தயாரிப்பு இது. மிளகாய் குறைவான காரமானது, ஆனால் அதன் கேப்சிகம் ஒலியோரசின் பண்புகள் காரணமாக பிரகாசமான சிவப்பு நிறத்தையும் வலுவான ஒரு சுவையையும் அது கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கு. இது வந்து 100 ஆண்டுகளாக பயிரிடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, எந்த மாநிலத்தைச் சேர்ந்த சப்பட்டா மிளகாய் என்று சொல்லப்படக்கூடிய தக்காளி மிளகாய் புவியியல் குறியீட்டு அடையாளத்தை பெற்றது அப்படின்னா அது வந்து தெலுங்கானா மாநிலம் என்பதுதான் சரியான பதில். சரி நேயர்களே, உங்களுக்கான அடுத்த கேள்வியை கேட்கலாம்.
3: அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, 2025ல் இருந்து 2026 நிதியாண்டு இருக்கு இல்லையா, இந்த நிதியாண்டிற்கான ஜிடிபி அப்படின்னு நம்ம சொல்றோம், மொத்த வளர்ச்சி விகிதம், அது எத்தனை சதவீதமாக இருக்கிறது அப்படிங்கறதுதான் கேள்வி.
0: சரி, நம்மளுடைய ஜிடிபி எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டாங்க.
3: 26.5-6.
0: சரி, நேயர்கள்கிட்டயே கேட்டலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம். நேர்களுக்காக கேட்கப்பட்ட கேள்வியை மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்திடலாம்.
3: 2025 முதல் 2026 நிதியாண்டிற்கான இந்தியாவின் மொத்த வளர்ச்சி விகிதம், அதாவது ஜிடிபியின் சதவீதம் என்ன?
0: இணைப்பில் வரும் நேயர், வணக்கம். வணக்கம்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.

0: கோதரிவு நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லலாமா?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
0: மணிநகரத்திலிருந்து சண்முகசுந்தரம் ஐயா பேசுறீங்க, பதில முயற்சி பண்ணலாங்களா?

0: ஜிடிபி க்ரோத் வந்து எவ்வளவுன்னு கேக்குறீங்களா?
1: ஆமா, எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க?
0: 7.1
1: சொல்லிருக்கீங்களா ஐயா?
2: நெருங்கிட்டீங்க, ஆனா துல்லியமான விடை இல்ல.
1: ஓகே, நல்ல முயற்சி ஐயா. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க, சரியான பதில தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.
2: 7.7 சரியான பதில்.
1: ஓ, இரண்டாவது முயற்சியில சரியான பதில் சொல்லிருக்கீங்க. ஓகே, வாழ்த்துக்கள்.
2: கூடுதல் தகவல் பார்த்தரலாம். 2025-26 நிதியாண்டிற்கான இந்தியாவின் மொத்த வளர்ச்சி விகிதம், அதாவது ஜிடிபி 7.7% அப்படின்னு வந்திருக்குது. இது யார் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது புள்ளியியல் மற்றும் திட்ட நடைமுறை அமைச்சகம் வந்து இந்த தகவலை வந்து வெளியிட்டு இருக்காங்க. 2024-25 நம்முடைய வளர்ச்சி விகிதம் வந்து 7.1. நேர் வந்து முதல்ல சொன்னது அந்த விடையா அதுவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் முக்கியமான வேலை யார் பார்த்திருக்காங்க, இந்த இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உற்பத்தி துறை ரொம்ப முக்கியமான பங்காற்றி இருக்குது. ஏன்னா 2025 9.3% இருந்தது வந்து இந்த வருஷம் 10.7% உயர்ந்ததன் காரணமாக இந்த ஜிடிபி குரோத்தை நம்மளால அட்டைன் பண்ண முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வணிகம், பிரயாணம் சார் தொழில்கள், தொலைத்தொடர்பு, இந்த மாதிரி சேவை சார் தொழில்களும் வந்து 11% நமக்கு வந்து இருக்குது. அதனால இப்படி இருக்குது. 2026-27 நிதியாண்டுல வந்து சற்றே இந்த வளர்ச்சி விகிதம் கம்மியாகும். ஏன்னா நமக்கு மத்திய கிழக்குல போர் நடந்துட்டு இருக்கிறதுனால கம்மியாகும் அப்படின்னு நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கருத்து வெளியிட்டு இருக்காங்க. எப்படி நடக்குதுன்னு பாக்கலாம்.
1: சரி, ஓகே, நல்ல தகவல்கள், கூடுதல் தகவல்கள் கொடுத்தீங்க. சரி நேயர்களே, உங்களுக்காக கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை.
2: 2025-26 நிதியாண்டிற்கான இந்தியாவின் மொத்த வளர்ச்சி விகிதம், அதாவது ஜிடிபி பெர்சன்டேஜ் எத்தனை அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கான சரியான பதில் 7.7%.
1: சரி நேயர்களுக்காக இன்னும் நிறைய கேள்வியும் பதில்களும் காத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். தமிழ் படம் திரைப்படத்தில் இருந்தது

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: குமரி பண்பலுடன் பொதுறவு நேரலை நிகழ்ச்சியில நேர்களை உங்களுக்கான அடுத்த கேள்வியை கேட்கிறோம். இந்திய திறன் அறிக்கை 2025 கணித திறன்கள் மற்றும் கணினி தேர்ச்சி ஆகியவற்றில் எந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்கு? இதுதான் நேர்களுக்கான கேள்வி. இந்திய திறன் அறிக்கை 2025 கணித திறன்கள் மற்றும் கணினி தேர்ச்சி ஆகியவற்றில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? நேர்களை கேட்கப்படக்கூடிய பொதறிவு கேள்விகளுக்கு விடையை கண்டுபிடிச்சிட்டீங்க இல்ல விடையை முயற்சி செய்யணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. முன் இணைப்பு எண் 0465 2, அலைபேசி எண் 8903257309. இணைப்பில் பேசக்கூடிய நாயரா சந்திச்செல்லாம் வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கேரளால இருந்து பேசுறீங்களா? என்னாச்சு கேரளாக்கு? நேர்களை உங்களுக்காக கேட்கப்பட்ட கேள்வியை மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துறேன். இந்திய திறன் அறிக்கை 2025 கணித திறன்கள் மற்றும் கணினி தேர்ச்சி ஆகியவற்றில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? சரி, நேயர்களுக்காக இன்னும் ஒரு ஆப்ஷன் கூட கொடுக்கலாம். நீங்க உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா?
3: கேட்டுடலாம். சூரியூர் நிரந்தர ஜல்லிக்கட்டு அரங்கம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கறது தான் கேள்வி.
2: சூரியூர்
3: தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல அமைந்திருக்கு?
2: ஓகே ஓகே, தமிழ்நாட்டுலதான் இருக்கு இந்த சூரியூர், ஆனா எந்த மாவட்டத்துல
3: இருக்குது?
2: சரி நேர்களே, உங்களுக்காக ரெண்டு கேள்வி இருக்கு. எந்த கேள்விக்கு நீங்க பதில முயற்சி பண்ண போறீங்க? இந்திய திறன் அறிக்கை 2025 கணித திறன்கள் மற்றும் கணினி தேர்ச்சி ஆகியவற்றில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? இதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வியும் இருக்கு. சரி, இணைப்பில் வரக்கூடிய நேர சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. கல்லடி விலையில இருந்து அபிஸ்ரீ பேசுறீங்களா? எந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்க? ரெண்டு கேள்வி கேட்டிருக்கோம், ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்க. சூப்பர், சொல்லுங்க.
4: மதுரை.
2: இல்லை, நீங்க வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொன்னோடனே மதுரைன்னு சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அபிஸ்ரீ, இல்லையா? சரி, நல்ல முயற்சி. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்கம்மா, சரியான பதில தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.
4: நன்றி.
2: நேர்களே, உங்களுக்காக இரண்டு கேள்விகள் கேட்டிருந்தோம். முதல் கேள்வி, இந்திய திறன் அறிக்கை 2025 கணித திறன்கள் மற்றும் கணினி தேர்ச்சி ஆகியவற்றில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? இதுதான் உங்களுக்கான முதல் கேள்வி.

0: இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா,
1: சூரியூர் நிரந்தர ஜல்லிக்கட்டு அரங்கம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது?
0: நேர்கிட்டயே கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? தோவாளிலிருந்து சந்திராமா பேசுறீங்களா? சந்திராமா நலமா இருக்கீங்களா? ஆமா. என்ன நல்லா அழகா இருக்கு. சரி, எந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்க சந்திராமா? சரி சொல்லுங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சூப்பர், சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி.
1: சரியான பதில நேயர் சொல்லிருக்காங்க. கூடுதல் தகவல்கள் சொல்லிடலாம். இந்த சூரியூர் நிரந்தர ஜல்லிக்கட்டு அரங்கம் வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வந்து திருவெரும்பூருக்கு அருகிலே இருக்குது. 3 கோடி செலவில் வந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு துறையினரல், அதாவது SDAT, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்களால வந்து என்ன பண்ண என்னன்னா, இந்த நிரந்தர விளையாட்டு அரங்கம், நிரந்தர ஜல்லிக்கட்டு அரங்கமானது நிறுவப்பட்டிருக்குது. பொதுவான விளையாட்டு அரங்கமா அமைக்கணும் அப்படிங்கறத முதல் திட்டமாக இருந்துச்சு. ஆனா பொதுமக்கள் வந்து வேண்டி கேட்டுக்கொண்டதுனால இது ஜல்லிக்கட்டுக்கான ஒரு நிரந்தரமான அரங்கமா,
0: பிரத்யேகமா ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமே.
1: நிச்சயமா. இரண்டாம் கட்டமாக கபடி மற்றும் வாலிபாலுக்காக அதே இடத்துல அதே அரங்கத்துல வந்து அமைக்கிறதுக்கான ஒரு திட்டம் வந்து இருக்குது. அதை வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது
0: நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு கேள்வியும் பதிலும். சரி, நேயர்களுக்கான அடுத்த கேள்விக்கு ஆன பதில கேட்டலாம், நேர சந்திச்சலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லலாமா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: சென்னையிலிருந்து அன்புராணி.
0: சென்னையிலிருந்து அன்புராணி அம்மா பேசுறீங்களா? சரி, உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான், ஒரே கேள்விதான் இருக்கு. இந்திய திறன் அறிக்கை 2025 படி கணித திறன்கள் மற்றும் கணினி தேர்ச்சி ஆகியவற்றில் எந்த மாநிலம் முதலிடத்துல இருக்கு? மகாராஷ்டிரான்னு சொல்லிருக்கீங்க. நல்ல முயற்சி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. ஆப்ஷன் 2 தோல்விய முடிந்தது. சரி, நல்ல முயற்சிமா, நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. சரியான பதில தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்து நேர சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், நீங்க உங்களுடைய வானொலியோட ஒளி அளவை குறைச்சு வச்சீங்கன்னா இங்க கூட நல்லா பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம், கொட்டாரம் மகாராஜ்.
0: கொட்டாரம் மகாராஜன் ஐயா, வணக்கம், சொல்லுங்க.
3: தமிழ்நாடு.
0: தமிழ்நாடுன்னு சொல்லிருக்கீங்க, எங்களுக்கும் ஆசைதான், ஆனா தமிழ்நாடு இல்லை. பரவாயில்ல, நல்ல முயற்சி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. சரியான பதில தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள். குமரி பண்பலுடன் பொதுவு நேரலை நிகழ்ச்சியில நம்மோட பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்,
0: எங்க இருந்து பேசுறீங்க?
4: நாகர்கோயில் பெரியவிளையிலிருந்து நந்தகோபால் பேசுறேன்.
0: பெரியவிளை நந்தகோபால் ஐயா, சொல்லுங்க. பதில முயற்சி பண்ண, என்ன பதில் சொல்லிருக்கீங்க?
4: திருவனந்தபுரம்.
0: திருவனந்தபுரம்னு சொல்லிருக்கீங்க, கேரள மாநிலம்னு சொல்லிருக்கீங்க. சரி, ஓகே, நல்ல முயற்சி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க ஐயா. சரியான பதில தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் ஐயா.
4: வணக்கம் மேடம்.
0: வருவேல் ஐயா பேசுறீங்களா?
4: ஆமா.
0: சரி, ஓகே, எந்த இடம் சொல்லிருக்கீங்க?
4: பெங்களூர்.
0: பெங்களூர், நான் மாநிலம் கேட்டேன், கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல இருக்குன்னு நினைக்கிறேன்,
4: அப்படிதானே? ஆமா, கர்நாடகா.
0: சரி, ஆனா இல்லை, சரியான பதில தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
4: நன்றி, நன்றி, நன்றி.
0: கொஞ்சம் அதிகமாவே சோதிக்கிறோமோ? சரி, நிகழ்ச்சி நடத்த நேரையும் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவே இருக்கிறோம், உங்களுடைய பெயர் சொல்லலாமா? வெள்ளிச்சந்தை ராபின்சன் ஐயா, பதில முயற்சி பண்ணுங்க. மகாராஷ்டிரா. இந்த கேள்வியை கேட்ட முதல் நேயர் சொன்ன பதில், பரவாயில்ல, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க, சரியான பதில தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி. சரி, நேயர்கள் எல்லாரும் பொறுமை இழந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நானே இதற்கான பதில சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஒரு நேயர்கிட்ட கேட்டலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுடைய பேர் சொல்லுங்க.
4: மனோகரன்.
0: காரியாபுரத்திலிருந்து மனோகரன் ஐயா.

0: சரிங்களா?
1: மேடம் ஒரு குழு கொடுக்கலாம், அந்த நார்த் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட் மாநிலமா?
0: ஆமா.
1: இல்லையா? குஜராத்.
0: சரி, நல்ல முயற்சி. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாமா? சரியான பதிலை தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க சார். திட்டுவிளையிலிருந்து சாபி பேசுறீங்க, சொல்லுங்க, பதில முயற்சி பண்ணலாமா?
2: ஹிமாச்சல பிரதேசம்.
0: என்ன?
2: ஹிமாச்சல பிரதேசம்.
0: ஹிமாச்சல பிரதேசம் இல்லையே. இல்ல, சரியான பதில இன்னும் சற்று நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அழைத்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ, உத்தரப்பிரதேசம் மேடம்.
0: நீங்க உங்களுடைய பேர் சொல்லுங்க. சூப்பரா. அன்பரசி, எங்க இருந்து பேசுறீங்க?
3: சென்னையில இருந்து. திரும்பவும்
0: திரும்பவும் வந்திருக்கீங்க. சரி சரி சரி, பரவாயில்ல, திரும்ப வரக்கூடாது, இட்ஸ் ஓகே. நல்ல பதில் சொன்னீங்க, கரெக்டான பதில் உத்தரப்பிரதேசம் தான். வாழ்த்துக்கள், நன்றி.
3: நன்றி.
0: உத்தரப்பிரதேசம் என்பதுதான் சரியான பதில். இத்தனை நேர்களுடைய முயற்சிக்கு பிறகு இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, அது நேர்கிட்டே இருந்தே அந்த பதில் எனக்கு, நான் சொல்லுவேன்னு நினைச்சேன், பட் நேர்கிட்டே இருந்தே அந்த பதில் கிடைச்சதுல ரொம்ப ஹாப்பி. இந்திய திறன் அறிக்கை 2025 படி கணித திறன்கள் மற்றும் கணினி தேர்ச்சி ஆகியவற்றில் எந்த மாநிலம் முதலிடத்துல இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசம் தான். இந்திய திறன் அறிக்கை 2025 கணித திறன்கள் மற்றும் கணினி தேர்ச்சி ஆகியவற்றில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்துல இருக்கு. இந்தியா முழுவதும் 80% இளைஞர்கள் வந்து கணிதம் மற்றும் கணினிகளில் திறமையானவர்களா இருக்காங்களாம். உத்தரப்பிரதேசம் ஆந்திராவை விட முன்னிலையில இருக்கு. விமர்சன சிந்தனையில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்திலையும், அதைத் தொடர்ந்து ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகியவை இருக்கு. ஆங்கில திறன்ல மகாராஷ்டிரா, ஆங்கில திறனை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா, ரெண்டு மூணு நேர்கள் சொன்னாங்க இல்லையா, ஆங்கில திறன்ல மகாராஷ்டிரா முதலிடத்திலயும், கர்நாடகா இரண்டாவது இடத்திலயும், உத்தரப்பிரதேசம் மூன்றாவது இடத்திலயும் இருக்கு. இந்த முடிவுகள் வந்து உலகளாவிய வேலை வாய்ப்பு சோதனையை அடிப்படையாக கொண்டிருக்கவையா இருக்கு. இது உலக அளவில் வேலைக்கு தயாராக உள்ள திறன்களை மதிப்பிடுகிறது. மொத்த வேலை வாய்ப்பில் மகாராஷ்டிரா முதலிடத்துல இருக்கு, அதைத் தொடர்ந்து டெல்லி, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்கள் இருக்கு. சரி, நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய திறன் அறிக்கை 2025 கணித திறன்கள் மற்றும் கணினி தேர்ச்சி ஆகியவற்றில் எந்த மாநிலம் முதலிடத்துல இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசம் தான். சரி, நேயர்கள் கிட்ட கேள்வியும் பதிலும் கேட்டாச்சு. அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சிவாஜி திரைப்பட பாடல் கேட்டலாம். சந்திரனோ யாரிவனோ சத்தன சொல்லு சேர பாடி.

0: கூல்.
1: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன? ஒரு டிகிரி படிக்கணும், ஐஏஎஸ் ட்ரை பண்ணனும், விஷ் கன்னியாகுமரியில பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% ஐஏஎஸ் டீச்சிங் பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க.
2: விஷ் கன்னியாகுமரி
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: குமரி பண்பலையுடன் பொதறிவு நேரலை நிகழ்ச்சியில நேர்களை உங்களுக்கான அடுத்த கேள்வி இதுதான். ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மனித விண்வெளி விமான தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச மனித விண்வெளி விமான தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது, எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கறதா நேர்களை உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான பதிலை கண்டுபிடிச்சிட்டீங்க, பதில முயற்சி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722 முன் இணைப்பு எண் 0 4 6 5 2 அலைபேசி எண்

8903257309. நேரிலே உங்களுக்கான கேள்வியை மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மனித விண்வெளி விமான தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதுதான் உங்களுக்கான கேள்வி.

0: பொதுறிவு நேரலை நிகழ்ச்சியில் நம்மோட பேச காத்திருக்கக்கூடிய நேயர் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க.
1: தென் தாமரை குளத்துல இருந்து எஸ் பி செல்வம்.
0: தென் தாமரை குளத்துல இருந்து செல்வமையா பேசுறீங்க, பதில முயற்சி பண்ணலாங்களா?
1: ஆகஸ்ட் 23
0: சொல்லிருக்கீங்க, நல்ல முயற்சி. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க, சரியான பதில தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி.
0: நேர் ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க, அது சரியான பதில் இல்லை. நேர்களே, இன்னும் முயற்சிக்கலாம். நீங்க ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மனித விண்வெளி விமான தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதுதான் உங்களுக்கான கேள்வி. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். சரியான பதில். விண்வெளி ஆராய்ச்சியினுடைய சாதனைகளை கௌரவிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் April 12 சர்வதேச மனித விண்வெளி விமான தினம் கொண்டாடப்படுது. 1961 சோவியத் விண்கலமான ஓஸ்டாக் 1 பூமியை சுற்றி வந்த யூரி ககாரின் மேற்கொண்ட முதல் மனித விண்வெளி பயணத்தின் ஆண்டு நிறைவை இந்த நாள் வந்து குறிப்பதாக அமையுது. மனித விண்வெளி பயணத்தினுடைய முக்கியத்துவத்தை முன்னிலைப்படுத்த 2011 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையால் இது அறிவிக்கப்பட்டது. கடந்த கால சாதனைகள் மற்றும் மனித குலத்தின் நலனுக்காக விண்வெளியை ஆராய்வதற்கான தொடர்ச்சியான முயற்சிகள் இரண்டையும் இந்த நாள் அங்கீகரிப்பதாக அமையுது. நேர்களின் கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை சொல்லிடுறேன். ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மனித விண்வெளி விமான தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா April 12. குமரி பண்பலையுடன் புதர்வு நேரலை நிகழ்ச்சியில் நேர்களே, உங்களுக்கான திரைப்பட பாடல் இதோ. மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து

0: அல்லது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442498648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: நிறைவு பெற்றது நேயர்களே, குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்விகளுக்கு சரியான பதிலளித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு பொது அறிவு கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை நான் உங்களோடு கண்ணம்மாள் காயத்ரி, ரீப்தேகா. நன்றி நேயர்களே.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

நேர்களை நமது குமரி பண்பலை 101 இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக இரத்த கொடையாளர் தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் மாவட்ட குருதி பரிமாற்று மருத்துவ அலுவலர் MK ராகேஷ் அவர்கள். பகல் 12:55 திரை இசை. இன்று பிற்பகல் 1 செய்தி தெரியுமா? 1:10 பூவையர் பூங்கா, பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் தலக்குளம் எஸ் பகவதி அம்மாள் அவர்களுடன் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன கேட்கலாம். 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 2:15 உலக குருதி கொடையாளர் தினம் தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் RK பூஜா அவர்கள். தொடர்ந்து திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம். சிக்கனம் சிறு சேமிப்பு பற்றி உங்கள் கருத்து நேரலை. இன்று மாலை 4:02 வானிலை. தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் KV ரேகா அவர்கள். தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். இன்று மாலை 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் கேட்கலாம். இன்று மாலை 5:30 உழவர் உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து கிசான் வாணி உழவருக்கு ஒரு சிந்தனை. உழவர் பயிற்சி நிலைய செயல்பாடுகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகர்கோவில் உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் ஆர் ஜாய்லின் சோபியா அவர்கள். கேத் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி வங்கிக் கணக்கின் முக்கியத்துவம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள். இன்று மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 3-in-1. 6:20 மெல்லிசை. 6:40 இங்கிலாந்து பிர்மிங்காம் எட்ஜ் பாஸ்டன் மைதானத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC பெண்கள் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து ஒளிபரப்பாகும் நேரங்கள். இன்று மாலை 6:40 முதல் இரவு 7:09 வரை, இரவு 7:30 முதல் இரவு 8:00 வரை, இரவு 8:05 முதல் இரவு 9:00 வரை, இரவு 9:15 முதல் ஆட்ட நேர இறுதி வரை, இரவு 7:00 இன்னிசை நேரம். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள். இன்று இரவு 8:00 செய்தி அறிக்கை. 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை நமது குமரி பண்பலை 101 இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் தவறாது கேளுங்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை நரேஷ் மாகோ. பிரைம் மினிஸ்டர் மோடி ஹேஸ் அரைவ்ட் இன் நீஸ் பிரான்ஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் லெக் ஆஃப் ஹிஸ் டூ நேஷன் விசிட் டு பிரான்ஸ் அண்ட் ஸ்லோவாக்கியா. டியூரிங் ஹிஸ் ஸ்டே இன் பிரான்ஸ் ஹி வில் ஜாயின் பிரெஞ்ச் பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான்.

நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. மௌனத்தில் கூட காதலின் ஓசைகள் கேட்கும் இதயங்கள் இரண்டும் இணைந்திருக்கையில். அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

பார்வையின் ஆழத்தில் சொந்தம் தோன்றும். அதுவே காதலின் முதல் மௌனம். உதயகீதம் திரைப்படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம்.

உழவருக்கு ஒரு சிந்தனை. உழவர் பயிற்சி நிலைய செயல்பாடுகள். நாகர்கோவில் உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் ஆர். ஜாய்லின் சோபியா அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி, வங்கிக் கணக்கின் முக்கியத்துவம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம். நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி. கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.

வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்

நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை.

தூக்கமற்ற இரவுகள் கூட இனிமையாகும் உன் நினைவுகளின் நெருக்கத்தினால். கொம்பேரி மூக்கன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வைரமுத்து.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக இரத்த கொடையாளர் தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் மாவட்ட குருதி பரிமாற்று மருத்துவ அலுவலர் MK ராகேஷ் அவர்கள்.

இதயம் சுமக்கும் நினைவுகளை சொல்ல வார்த்தைகள் போதாது, உன் மௌன கவிதைகளே பேசும். ஆட்டோ ராஜா திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் புலமை பித்தன்.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா. பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் தலகுளம் எஸ் பகவதியம்மாள் அவர்களுடன் நேர்முகம். நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன கேட்கலாம். கேட்டு பயன்பெறுங்கள்.

நினைவுகளை மீட்டியே இசையாக்கினாய். காயங்களும் மாயமாகும் என்னருகில் நீ இருந்தால். பாண்டித்துறை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். ரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் பியூலியோ நகரில் உள்ள வில்லா கெரிலோஸில் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரான்ஸ் சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்க உள்ளார். முன்னதாக நீஸ் நகரில் இரு தலைவர்களும் பாரத் இன்னோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர்.

0: இந்தியாவை சேர்ந்த 120 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் இதில் பங்கேற்று உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்க உள்ளன. பின்னர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு செல்ல உள்ளார். இந்தியாவில் மிக அதிகமாக காலமாக பிரதமராக பதவி வகித்ததற்கு தமக்கு வாழ்த்து தெரிவித்த செர்பிய அதிபர் அலெக்சாண்டருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் செர்பியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இருநாட்டு உறவுகள் மேலும் வலுப்பெறட்டும் என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 12 ஆண்டுகளாக சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சுகாதாரமான இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு இலவசமான மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் மூலம் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார். இ சஞ்சீவினி போன்ற டிஜிட்டல் மருத்துவ ஆலோசனை முறையில் ஏராளமானோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மூலம் நோய்கள் பரவுவதை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சுகாதார வசதிகளை வழங்குவதில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் மருத்துவ சேவை மக்களுக்கு எளிதாக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவசரகால மருத்துவ சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் குடும்பத்தினருக்கு நிதி நெருக்கடி ஏற்படாத வண்ணம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உலக ரத்த தான கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிருக்கு போராடும் நோயாளிகளை காப்பாற்றுவதில் இரத்த தானத்தின் பங்கு முக்கியமானது என்று கூறியுள்ளார். இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அவர் இது தொடர்பான தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி இரத்த தானம் மூலம் உயிரை காப்பாற்றுவோம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் கூறியுள்ளார். இரத்த தானம் மூலம் உயிர்களை காப்பாற்றி வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த மாற்றம் தேவைப்படும் நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு இரத்த தானம் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்கள் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறிய அவர் அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டுவர முடியும் என்று தெரிவித்துள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கானோருக்கு யோகா பயனளித்து வருவதாக தெரிவித்தார். தஜிகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரோஜிதீனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கொல்கத்தாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க தஜிகிஸ்தானிற்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் அழைப்பு விடுத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: ஒடிஷாவில் அறுவடை திருநாளான ரஜ் பர்வ் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பருவமழை காலத்தை வரவேற்கும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார். பூமி தாயையும் இயற்கையையும் போற்றும் வகையில் இந்த பண்டிகை பாரம்பரிய முறையில் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியையும் இந்த பண்டிகை கொண்டுவரட்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்தியுள்ளார். தொழிலாளர் புள்ளியியல் தொடர்பான நிபுணர் குழுவின் தலைவராக பேராசிரியர் திரு அலக் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழிலாளர் நலனுக்காக இந்த குழு வெளியிடும் தகவல்கள் பயன்படுத்தப்படும் என்று கூறியுள்ளது. தொழிலாளர் புள்ளியியல் விவரங்களை துல்லியமாக தயார் செய்ய இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளது. மனித மேம்பாட்டு கல்விக் கழகத்தின் இயக்குநராக பணியாற்றும் பேராசிரியர் திரு அலக் சர்மா பொருளாதார நிபுணர் என்ற நிலையில் பிரபலமானவர். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில் டெஹ்ரானின் இமாம் கோமேனி தொழுகை மைதானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கூறியுள்ளது. இரங்கல் ஊர்வலம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் ஆம் மற்றும் மஸ்ஹத் புனித நகரங்களில் அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பகீர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொதுமக்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தலைநகர் கொழும்பில் 5000 பரதநாட்டியம் கலைஞர்கள் ஒரே இடத்தில் நடனமாடி உலக கின்னஸ் சாதனையை படைத்துள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பரதநாட்டிய கலை அகாடமிகள் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. பரதநாட்டிய கலையை இலங்கையில் பிரபலமாக்க இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா கின்னஸ் அமைப்பிலிருந்து உலக சாதனைக்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர் இரு நாடுகளைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இலங்கை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், துணை அமைச்சர்கள் சுந்தர்லிங்கம், மஹிந்தா ஜெயசிங்கே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்தாலி தலைநகர் ரோமில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவித்தும் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிபெயர்வதை தடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் கொண்டுவருவது தொடர்பாக விவாதம் நடத்துவதற்காக 50,000 மேற்பட்டோர் கோரிக்கை விடுத்தனர். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் வெளிநாடுகளிலிருந்து இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்கள் தாயகம் திரும்புவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்க வழிவகை செய்துள்ளது. இதனிடையே 10,000 மேற்பட்டோர் இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அப்பகுதியில் பலத்த காவல் போடப்பட்டுள்ளது. மியான்மரில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 3.8 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ குறித்த தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. பர்மிங்ஹாமில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. முன்னதாக பிற்பகல் 3:00 நடைபெறும் போட்டியில் பங்களாதேஷ் நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்காட்லாந்து 1-0 என்ற கோல் கணக்கில் ஹெய்ட்டியை வென்றது. ஆஸ்திரேலியா 2-0 என்ற கோல் கணக்கில் துருக்கியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101
3: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101 நேரம் 12:50. குமரிப்பண்பலை 101 இனி கேட்கலாம் நலமாய் வாழ்வோம் மருத்துவத் தொடர்.
4: நலமாய் வாழ்வோம்
5: உலக இரத்த கொடையாளர்கள் தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் ஆசாரிப்பள்ளம்.

0: அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் மாவட்ட குருதி பரிமாற்று மருத்துவ அலுவலர் ராகேஷ் அவர்கள்.
1: எல்லா வருடமும் ஜூன் 14 தேதி உலக தன்னார்வ இரத்த கொடையாளர்கள் தினம் வேர்ல்டு பிளட் டோனர் டே நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஜூன் 14 ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, நம்ம மனித இரத்த வகைகளை கண்டுபிடித்தவர், பிளட் குரூப்பிங் சொல்றோம் இல்லையா, ஸோ மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பிளட் குரூப் ஏ குரூப், பி குரூப், ஓ, ஏபி இப்படி நம்ம வகைப்படுத்துறோம்ல, இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடித்தவர் வந்து கார்ல் லான்ஸ்டீனர். ஸோ அவர் பிறந்த நாளை வந்து நம்ம கொண்டாடுற விதமாகவும் இந்த நாளை நம்ம அனுசரிக்கிறோம். முக்கியமாக வேர்ல்டு பிளட் டோனர் டேல நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு பிளட் டோனர் டேல தன்னார்வமாக ரத்தம் கொடுக்க வேண்டிய அவசியத்தை நாம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்மள பல பேர் வந்து ரத்த தானம் கொடுக்க வேண்டிய அவசியம் நம்ம நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. எந்த பிரதிபலனும் இல்லாம தொடர்ச்சியா ரத்த தானம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற பிளட் டோனர்ஸை கௌரவிக்கும் விதமாகவும் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் முக்கியமாக இந்த வேர்ல்டு பிளட் டோனர் டே நம்ம கொண்டாடிட்டு வரோம். இந்த வருடம் உலக தன்னார்வ இரத்த கொடையாளர்கள் தினத்தின் கருப்பொருள் என்னென்னா, ஒரு துளி மனிதநேயம், இரத்த தானம் செய்வோம், உயிர்களை காப்பாற்றுவோம். ஒன் ட்ராப் ஆஃப் ஹியூமனிட்டி, கிவ் பிளட், சேவ் லைஃப். முக்கியமாக இந்த மாதிரி வேர்ல்டு பிளட் டோனர் டேலாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, இரத்த தானத்தை பற்றி மக்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இரத்தத்திற்கான தேவை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி இல்லவே இல்லை. மருத்துவத்துறை எவ்வளவோ வளர்ந்தாலும் இரத்தத்துக்கான தேவை மட்டும் அப்படியே தான் இருக்குது. எவ்வளவோ அறுவை சிகிச்சைகள்லாம் வந்துருச்சு, ஆனாலும் இரத்தத்தை செயற்கையாக செய்கிறதுக்கான வழி இதுவரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. ஒரு மனிதன் தன்னார்வமாக நன்கொடை செஞ்சால் மட்டும்தான் இன்னொரு உயிரை நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ இந்த தினத்தில் நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, எல்லாருமே இரத்த தானம் செய்ய முன் வரணும். இரத்த தானம் செய்கிறதுக்கான முக்கியத்துவம் என்னன்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இரத்தம் செய்வதால் வந்து நமக்கு நன்மையை தவிர எந்த தீமையும் கிடையாது. எல்லா 3 ஒரு வாட்டியும் இரத்த தானம் செய்யலாம். 18 65 வரைக்கும் நம்ம இரத்த தானம் செய்யலாம். இரத்த தானம் செய்கிறதுனால நம்ம உடம்புல வந்து சுகர், இரத்த கொதிப்பு, நீரழிவு நோய், சடன் கார்டியாக் அரெஸ்ட் இதெல்லாம் வர்றது வந்து 30% வரைக்கும் கம்மியாகுது. ஒருத்தர் வந்து தொடர்ந்து இரத்த தானம் செஞ்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா, ஸோ இரத்த தானம் செய்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் தான் இருக்கு. இது எல்லாத்த விடவும் ஒவ்வொரு தடவை நாம இரத்த தானம் செய்யும் போதும் 3 உயிர்களை நம்மளால காப்பாற்ற முடியும். ஸோ ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு நாம மருத்துவராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இரத்த நன்கொடையாளராக இருந்தாலே நாம நிறைய எண்ணற்ற உயிர்களை நம்ம காப்பாத்திட்டே வரலாம். இந்த நாளில் தன்னார்வ இரத்த கொடையாளர்களுக்கு, பிளட் டோனர்ஸ் எல்லாருக்கும் நான் இந்த தானத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும்.
0: உலக இரத்த கொடையாளர்கள் தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தந்தவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் மாவட்ட குருதி பரிமாற்று மருத்துவ அலுவலர் ராகேஷ் அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: நேரம் 12:55. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் பாணவர் பூமி திரைப்பட பாடல்.
5: எங்க குடும்பத்தோடு வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையா இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடித்திருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலையின் 101. நேரம் 1 மணி ஆயாச்சு. 1 மணிக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்தி தெரியுமா? இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு எந்த தினம்? இன்னைக்கு வந்து உலக இரத்த தான கொடையாளர் தினம், உலக வேர்ல்ட் பிளட் டோனார் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுறோம். எதுக்காக இதை கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இரத்த தானம், நமக்கு பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, தானங்களில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருத்தருடைய பசியை போக்கும் அன்னதானம் எவ்வளவு சிறந்ததோ, அதைவிட மேலானது என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய உயிரை காக்கின்ற அந்த ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிது இல்லையா, இந்த இரத்த தானம் செய்வதன் மூலமாக. அப்படிப்பட்ட தானங்களில் சிறந்த தானமான குருதி கொடை, குருதி தானம், அதாவது இரத்தத்தை நம்ம வந்து இன்னொருத்தங்களுக்கு தானமாக வழங்குறது. இப்படிப்பட்ட இந்த இரத்த தானம் செய்பவர்களை சிறப்பிக்கவும், இந்த இரத்த தானம் செய்வது அப்படிங்கிறது வந்து என்னென்ன நல்லது நமக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு மக்களிடையில் ஏற்படுத்துவதற்காகவும்

வந்து இந்த நாள் நாம கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு துளி மனித நேயம் ரத்த தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். ஒரே ஒரு துளி, அந்த ஒரு துளியும் மனிதநேயம் நிறைந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துடைய கருப்பொருளை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஏன் ஜூன் 14 அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தினுடைய ஏபிஓ அப்படின்னு சொல்லிட்டு பிரிவுகளை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா, கார்ல் லான்ஸ்டீனர் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி. அதனால தான் அவருடைய பிறந்த தினமான ஜூன் 14 வந்து 2004 முதல் இன்று வரை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், உலக ரத்த தான கொடையாளர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக நாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ரத்த தானம் செய்யலாம்? ரத்த தான தினம் பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போது யார் ரத்த தானம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிலவுது இல்லையா? இந்த கேள்விக்கு உலக சுகாதார நிறுவனம், அதாவது WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 18 முதல் 65 வயதுக்கு இடைப்பட்டோர் யாராக இருந்தாலும் அவங்க ரத்த தானம் செய்யலாம். ஆனால் ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது, இந்த விஷயங்கள் இவங்கெல்லாம் ரத்த தானம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பு சொல்கிறாங்க. முதலாவதாக என்ன அப்படின்னா, குறைந்தபட்சம் 50 கிலோ எடை, அதாவது உடலுடைய நம்ம BMI அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ உடலுடைய நம்முடைய இதுக்கு ஏற்ற மாதிரி 50 கிலோ எடை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த எடை விஷயம் வந்து ஒவ்வொரு நாடை பொறுத்து அது மாறுபடும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, உடல் நர குறைபாடு எதுவும் இருக்கக்கூடாது, குறிப்பாக தொற்று நோய்கள், அதுலேயும் ரத்தத்தின் வழியாக பரவக்கூடிய HIV இந்த மாதிரியான தொற்று நோய்கள் எதுவும் இல்லாமல் இருக்கணும் நாம் ரத்த தானம் செய்கிறோம் அப்படின்னா. அது மாதிரி இப்போ உடலில் நம்ம டாட்டூ போடுறோம் இல்லையா, பச்சை குத்துறோம், இந்த டாட்டூ போட்ட பிறகு ஒரு 6 மாதங்களுக்கு நம்ம வந்து என்னதுன்னா, இந்த ரத்த தானம் செய்வதை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹீமோக்ளோபின், அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட், சிவப்பு பிக்மெண்ட், இந்த ஹீமோக்ளோபினுடைய அளவு வந்து 12 g/dL, இது வந்து பெண்களுக்கும் 13 g/dL, இது வந்து ஆண்களுக்கும் இருக்கணும் குறைந்தபட்சம். இந்த அளவு மெயின்டைன் ஆகணும், இதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரத்த தானம் செய்வதை கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடலாம். அதுக்கு பிறகு என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இவங்க வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு சொல்றாங்க. இந்த உதிரத்தை வந்து ரொம்ப நாள்லாம் சேமிச்சு வைக்க முடியாதுங்க, குறிப்பிட்ட ஒரு கால அளவுல மட்டும்தான் நம்மளால சேமிச்சு வைக்க முடியும். அதனாலதான் நிறைய தேவை நமக்கு இருக்குது. மேலும் நம்ம ஒரு யூனிட்ல ரத்தம் நம்ம கொடுக்கறோம், அந்த ஒரு யூனிட் ரத்தம் பல பேருடைய உயிரையே காப்பாத்துது அப்படின்னா அந்த ரத்த தானம் எவ்வளவு சிறப்பானதுன்னு யோசிங்க. நம்ம நினைக்கலாம், ஐயோ ரத்தத்தை எல்லாம் கொடுத்துட்டேன்னா என்னோட பாடி என்ன ஆகுறது, என்னுடைய உடல் என்ன ஆகுது அப்படின்னு என்ன ஆகுறது அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம் இல்லையா. ஆனா நம்ம உடல் எவ்வளவு அதிசயம் நிறைந்தது அப்படின்னா, எவ்வளவு ரத்தம் நம்ம தானம் செய்கிறோமோ அந்த ரத்தத்தை வெகு சீக்கிரமாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது தான் நம்முடைய உடல். அதனால ரத்த தானம் பற்றிய பயம் வந்து நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறதோட இன்றைய செய்தி தெரியுமா முடியுது. தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் தர்மம் தலைக்காக்கும் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். Thank you.

நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில்

0: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
1: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
0: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ்கன்யாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
2: குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் பூவையர் பூங்கா.

0: வணக்கம் தோழியரே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? உதவி அப்படிங்கறது வந்துட்டு எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு சூழல தேவைப்படும். இன்னும் சில நேரங்கள்ல உதவிங்கிறது இன்னொருத்தங்களுக்கு நாம செய்யக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். எப்பவுமே நமக்கான விஷயங்களுக்கு ஒரு உதவி கேட்காத அளவுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். நமக்கான பணிகளை நம்ம செவ்வனே செய்யணும், திட்டமிடலோட செய்யணும். அதே மாதிரி உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா வந்து சரியான விஷயங்களை கேட்கலாம். அதே மாதிரி இன்னொருத்தங்களுக்கு உதவி செய்யற ஒரு சூழல், ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்னா நம்மளால அது முடியுங்கிற பட்சத்துல கண்டிப்பா அந்த உதவியை செய்யணும். ரத்த தானம் செய்பவர்களுக்கான ஒரு நாளான இன்றைய நாள்ல இந்த விஷயத்தையும் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். யாருக்காவது பயன்படட்டும் அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய ஒரு உதவி இன்னைக்காவது ஒரு நாள் நமக்கே பயன்படுற விதத்துல திரும்பி வரலாம். இந்த விஷயத்த இந்த பிளட் டோனர்ஸ்க்கான டேல கண்டிப்பா சொல்லியே ஆகணும், சரிதானே? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இன்றைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் தொழில் முனைவோர் தலக்குளம் எஸ் பகவதியம்மாள் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. வணக்கம் நேர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியில வாரந்தோறும் பல்வேறு துறைகளையும் வளர்ந்து வரக்கூடிய, மிளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு வந்துட்டு நம்ம கூட ஒரு தொழில் முனைவோர் நம்ம கூட இருக்காங்க. ஒவ்வொரு தொழில பத்தியும் நமக்கு ஒவ்வொரு அறிமுகம் இருக்கும், அதை பத்தின தகவல்கள் அப்படிங்கறது வந்து புதுசா இருக்கும். புதுசா தெரிஞ்சுக்கும் போது அது உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க தொழில் முனைவோர் தலக்குளம் எஸ் பகவதி அம்மாள் அவர்கள். அவங்க வந்துட்டு மண்பாண்டம் அப்படிங்கிற ஒரு வியாபாரத்தை அழகா நடத்திட்டு அதுல வளர்ந்து வந்து கொண்டிருக்காங்க. அவங்களை சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்கள் இன்னும் பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி மேம்.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: இப்போ நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இந்த சீசன்ல மழை பெய்யும்னு தெரியும், அப்ப அதற்கான முன்னேற்பாடுகள் எப்படி பண்ணுவீங்க?
1: முன்னேற்பாடு கோயில் பங்கன் அந்த மாதிரி கேட்டாதான் அதுக்கு நாங்க முன்னாடியே பண்ணி வச்சிருக்கோம். எப்படி நம்ம தொழில் வந்து இதை பண்ணிட்டே தானே இருக்கோம், நமக்கு எங்களுக்கு வேற எந்த

0: கிடையாது. அதனால கொஞ்சம் வெயில் அடிக்கிற டைம்ல நம்ம கொஞ்சம் வெயில் அடிக்குது எடுத்து கொஞ்சம் சட்டி அடிச்சு நம்ம காய வச்சு சுள்ள அடுக்கலாம். அப்படி வெயில் கிடைக்கிற டைம்ல அடிச்சுக்கிடும். அதுக்கு நாங்க ஒதுங்கி இருக்க மாட்டோம். அந்த தொழிலானது நாங்க பண்ணிட்டே தான் இருப்போம். சரி, நம்ம ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளதான் போடுவோம். சட்டி பானையை பொறுத்தவரை எங்க நாங்க இருக்கிற வீட்டுக்குள்ளேதான் நாங்க போட்டு போட்டு அடுக்கி வச்சிருப்போம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டு, சேர்த்து வச்சுட்டு நம்ம வெயில் வர டைம்ல நம்ம அதை எடுத்து சுள்ள அடுக்கிக்கிடலாம். அப்படியும் பண்ணிருக்கோம்.
1: இப்ப நீங்க வந்து இப்போ சொன்னீங்க மழைக்காலம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு, ஆனா சடனா மழை பெய்யும், வெயில் காலமா இருக்கும், கோடை மழைன்னு சொல்லுவாங்க. நம்ம எதிர்பார்க்காம மழை வரும் தெரியுமா?
0: அப்படியே மழை வரதான் செய்யும். நாங்க சுள்ள அடுக்கிற டைம்ல மழை வரதான் செய்யும். அதை எடுத்து ஒதுக்கி வெளியில காய வச்சு சுள்ள அடுக்கும் போது கூட மழை வரும். அந்த படப்படம் எடுத்து எல்லா இடம் ஒதுக்கி வச்சிருவோம். ரொம்ப மழை பெய்தா ஒன்னும் பண்ண முடியாது. மற்றபடி லேசா மழை குத்துச்சுன்னு அந்த சுள்ளைக்கு மேல டார்பால் மாதிரி கெட்டி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அடுக்கிறதும் உண்டு.
1: இந்த மாதிரியான சூழல்களை நீங்க எதிர்கொண்டிருக்கீங்களா?
0: சூழல்களை நாங்க பண்ணிருக்கோம், பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒர்க்கு இப்பதான் எங்களுக்கு மழை பெய்துட்டு இருக்கும் போது ரொம்ப மழை வந்துச்சு. சட்டிப்பானே அவளமே கோவந்து போச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மழையானது நிக்கல. சின்னாலையில மழை பெய்த கொஞ்ச நேரம் நாங்க அந்த மழையை பார்ப்போம். கொஞ்சம் வெறிச்சு வச்சுன்னா சரி, அந்த சட்டி பானையெல்லாம் ஒதுக்கி வச்சதை எடுத்து நம்ம வெயில காய வச்சிருப்போம். காய வச்சிட்டு இருக்கும் போது மழை வரும். அதை எடுத்து நாங்க எடுத்து ரூம்ல படப்படன்னு எடுத்து பக்கத்துல உள்ள வீட்டுல சுள்ள பக்கத்துல யார் யாரு வீடு இருக்கோ அந்த வீட்டுல எல்லாம் கொண்டு வச்சிருவோம். கொஞ்சம் வெயில் வந்த உடனே டக்குன்னு எடுத்து அடிக்கிறோம். மழை வந்துச்சு ஒர்க்கை இப்படிதான் எங்களுக்கு அவ்வளவுமே வேஸ்டா தான் போச்சுது. சுள்ளதுக்கு முன்னாடி எங்களுக்கு பச்சையா இருக்கும் போது வேஸ்டா போச்சுன்னா திரும்ப அதை எங்களுக்கு பதப்படுத்தலாம். இப்ப எங்களுக்கு சுள்ளையில போய் அது வெந்ததுக்கு அப்புறம் வேஸ்ட் ஆச்சுன்னு எங்களுக்கு அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அது திரும்ப வேஸ்ட் தான் எங்களுக்கு. தீ போட்டுட்டு இருக்கும் போது மழை துள்ளி அதுல பட்டுனாலும் எங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. தீ போட முன்னாடி மழை துள்ளி பட்டுச்சுன்னா எங்களுக்கு அதை எடுத்து திரும்பவும் நாங்க அதை இது பண்ணிக்கலாம், சட்டிப்பானம் உருவாக்கிக்கிடலாம்.
1: சோ ஒரு தொழில் அப்படின்னு வரும்போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அப்போ ஒரு இப்ப வந்து நீங்க நிறைய பணியாளர்களை வச்சு இந்த மாதிரி நம்ம பண்றோம், நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு ஆர்டருக்கு ஏத்த மாதிரி அவங்கள கூப்பிடுறோம்னா அவங்களுக்கு ஒரு வருமானம், அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்கணும், நம்மளுக்கு ஒரு லாபம் வேணும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது வாங்கி வைத்த பொருட்கள் இந்த மாதிரி வீணாகிற சமயத்துல அது எப்படி அந்த ஒரு பொருளாதார நிலை, அந்த பணம் சார்ந்த விஷயங்களை நீங்க எப்படி சமாளிப்பீங்க, சமாளிச்சீங்க அந்த சமயங்கள்ல?
0: சிலவங்க கேட்கதான் செய்வாங்க, எங்களுக்கு இப்ப காசு தேவைப்படுது. ஆனா அவங்களுக்கு அந்த சூழ்நிலையும் புரியும். சரி, மழை டைம் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள போலதானே அவங்களுக்கும், அவங்க காசை வாங்கி வச்சுட்டு மழை வந்துச்சு இப்ப என்ன பண்றதுக்கு. சிலவங்க சரி பொறுத்துக்கிடுவாங்க, நம்ம இது இப்படிதான் அப்படின்னு. சிலவங்க சரி இருக்கிறத கடன் வாங்கினாலும் அவங்களுக்கும் நம்மள நம்பிதான் அவங்க இருக்கிறாங்க, நமக்கு வேண்டி அவங்க தொழில் பண்றாங்க, நம்ம தான் அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி இருக்கிறதையும் எடுத்து கொடுத்து அவங்களே. ஏன்னா நமக்கு அடுத்தல அவங்க தேவைப்படும், நம்ம தொழிலுக்கு அவங்க வேணும். இதை விட நம்ம விட்டுட்டோம்னா திரும்ப வேற ஆளுகிட்ட போய் சேர்ந்துருவாங்க. ஏன்னா நாங்க இதுதானே பண்ணிட்டு இருக்கோம், எங்க உள்ள ஒரு 4-5 பேர் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்மளை விட்டாச்சுன்னா அடுத்த பக்கம் போயிருவாங்க, நமக்கும் ஆளு வேணும். அதனால நம்ம கொடுத்துதான் அவங்கள ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு அவங்க அவசரத்துக்கு கேட்கும் போது நம்மகிட்ட கொடுக்கணும், கொடுத்து ஹெல்ப் பண்ணாதான் நமக்கு கூப்பிட்டு டைமுக்கு வருவாங்க, நம்ம தொழிலுக்கு அவங்க வருவாங்க.
1: ஒரு தொழில இந்த மாதிரி நமக்கு கீழே வேலை பாக்குறவங்களுக்கும் சரியான விஷயங்களை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம்.
0: ஆமா, ஏன்னா நமக்கு நம்மள நம்பிதானே அவங்கள இருக்கிறாங்க, நம்ம தொழில் தானே பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நம்ம கொடுத்துதான் ஆகணும் அவங்களுக்கு.
1: ஓகே மேம், இப்போ இந்த மாதிரி விதவிதமான மண் இருக்கு. இப்போ வந்துட்டு தண்ணீரை பாதுகாப்போம் அப்படின்ற காலம் போய் மண்ணை பாதுகாப்போம் அப்படின்னு போடுற ஒரு நிலவரம் இப்ப வந்தாச்சு. இப்படிப்பட்ட சூழல்ல இதுக்காக ஒரு மண்ணை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எங்க இருந்து எடுப்பீங்க, அதை சார்ந்த உரிமங்கள் எப்படி?
0: உரிமங்கள்னா இப்ப வந்து கவர்மெண்ட்ல வந்து அதுக்குன்னு வந்து பாசெல்லாம் எடுக்கணும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு மழை இருக்க கூடாது. மழைன்னு சொல்லும் போது வண்டி எல்லாம் அந்த மெயினா அந்த குளத்துக்குள்ளதான் போகும், தோவாள குளத்துக்கிட்ட உள்ளதான் அந்த வண்டி போகும். மழை இருக்க கூடாது. அதுக்கு 1 மாசம் டைம் தான் கொடுப்பாங்க. பாசு உண்டாதான் அந்த களிமண் எடுக்க முடியும். ஒரு ஆளுக்கு இத்தனை லோடு தான் கொடுப்பாங்க. இருக்கிற டைம்ல ஒரு 6 மாசத்து டைமுக்கு அந்த மண்ணை நாங்க ஒரு 10 டிம்போ 15 டிம்போ நாங்க அடிச்சு வச்சிருவோம். மொத்தமாவே அடிச்சு வச்சிருவோம், சும்மா சும்மா எல்லாம் போய் அடிக்க மாட்டோம். அந்த டைமுக்குள்ள போய் நாங்க அடிச்சு அதை பாதுகாப்பா வச்சிருப்போம். அவங்க வந்து குறிப்பிட்ட டைம்ல தான் இதை எடுக்கணும், இந்த ஏரியாக்குன்னு சொல்லி அவங்க கொடுத்துருவாங்க. அந்த டைம் கொடுத்துருவாங்க, அது கணக்கு பண்ணி நாங்க எடுத்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்க அது வந்து எங்களுக்கு கூலி போனா ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு நாங்க அந்த மண்ணை வச்சுக்கிடுவோம்.
1: இப்போ எந்தெந்த இடங்கள்ல இருந்து கிடைக்கிற மண் வந்து வளமானதா இருக்கும்? மண்
0: பெரிய குளம் மண் எடுத்திருக்கோம், வயல்ல உள்ள மண் எல்லாம் எடுத்திருக்கிறோம். அப்புறம் தோவாள களிமண் அந்த மண்ணும் எடுத்து வச்சுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதுதான் வச்சிருக்கோம் நாங்க தோவாளையில இருந்து. அது இந்த தண்ணி வத்துற டைம்ல தான் நாங்க எடுத்து வைக்க முடியும். குளத்துல தண்ணி இருக்கும் போது எடுக்க முடியாது. அந்த குளத்துல தண்ணி வத்துற டைம் தான் நமக்கு அந்த பாசு கொடுப்பாங்க. அதை குடுக்கற டைம்ல எடுத்து நாங்க முடிச்சிருவோம். சும்மா சும்மா எல்லாம் எடுக்க விட மாட்டாங்க.
1: இப்போ வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்குன்னு சில நுகர்வோர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. அடுத்த லெவலுக்கு உங்களுடைய நுகர்வோரோட எண்ணிக்கையை அதிகமாக்குறதுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்க மேம்?
0: இப்போ வந்து பழைய ஆட்கள் இல்ல. இப்போ உள்ளவங்களுக்கு எங்க பிள்ளைங்க எல்லாம் விரும்புறாங்க நம்ம. ஏன்னா நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறதுனால இது நமக்கு எந்த டைமுக்கு ஆளு வரும் சொல்ல முடியாது. 1000 ரூபாய்க்கு விற்கும், 5000 ரூபாய்க்கும் விற்கும், 10000 ரூபாய்க்கு வரைக்கும் எங்களுக்கு இந்த சட்டி வாங்கி விற்கும். அதனால இந்த பிள்ளைங்க நாங்க காசு வாங்கும் போது நமக்கு இதையும் தெரிஞ்சிருக்கணும், அப்பா அம்மா போனாலும் கூட நம்ம இதை வச்சு தெரிஞ்சிருக்கணும்னு எங்க பிள்ளைங்கள ரொம்ப விரும்புறாங்க. அதனால இனி உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து கண்டிப்பா இது தேவை. மண் பாத்திரத்துக்கு ரொம்ப

முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. என்னோட இதுலயே நான் பார்க்கதான் செய்யறேன். எங்களுடைய பருவத்துல பாதி பிள்ளைங்க அது படிக்கல. நமக்கு சட்டி பானை வேண்டாம், நம்ம அப்பா அம்மா தான் இந்த தொழில பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளுடைய காலத்துக்கு அது வேண்டாம், நம்ம வேற லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு மக்கள் போறாங்க. ஆனா என்னுடைய பிள்ளைங்க ரொம்ப விரும்புறாங்க. ஏன்னா நாங்க அந்த காசு இப்ப வாங்குறத பாக்கும்போது அதை ரொம்ப விரும்புறாங்க. அதனால என்னுடைய பிள்ளைங்களும் இதை படிக்கணும், தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. மற்றபடி செய்யறது தெரியாது. நம்ம எடுத்து கொடுக்கறது, ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது.

0: ஆள் வைக்கணும், வைக்கல் வைக்கணும், தீ போடணும். அதனால நிறைய பேர் தேவை. மினிமம் ஒரு சுள்ளேந்தல் வந்து ஒரு 10 பேர் தேவை. அதனால ஒத்தைக்கு வச்சு யாரும் பண்ண முடியாது. அதனால இப்ப உள்ள பிள்ளைங்க அதை விரும்பவும் மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு ஆசைதான் படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஆனா அதுக்கு கூட ஆள் வேணும். அதனால இல்லாதனால நமக்கு ஒரு பக்கம் பயமா தான் இருக்கு. நம்ம காலத்திலோட நம்ம இது முடிஞ்சிருமோ அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால பிள்ளைங்களுக்கு ஆர்வம் இருக்குது, சரி நமக்கு ரெண்டாவது செய்யறதுக்கு நமக்கு வேற ஆள் வேணும். அதனால இப்ப உள்ள பிள்ளைங்க அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க. என் பிள்ளைங்க விரும்புறாங்க, மற்ற பிள்ளைங்களை அது ஆள் வேணும் நமக்கு. அதனால அதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. அது வந்து தெரிஞ்சுக்கிடணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதனுடைய இது வந்து சட்டிப்பானை செய்யணும். நமக்கு இந்த தொழில் என்னைக்கும் நமக்கு மதிப்பு தான். மதிப்பு தான்னா இந்த சட்டிப்பானை தொழில் வந்து மழியக்கூடாது, மடிஞ்சு போயிடக்கூடாது. இனி உள்ள ஜென்ரேஷன் வந்து இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும்.
1: இன்னைக்கு ஆனா வந்துட்டு ஒரு கலை சார்ந்து இந்த மண்பாண்ட பொருட்கள் செய்யறதுல உண்மையிலேயே இளைஞர்கள் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாங்க, கத்துக்கணும்னு விரும்புறாங்க. உங்ககிட்ட யாராவது பயிற்சி எடுக்கிறாங்களா, நீங்க பயிற்சி கொடுத்துருக்கீங்களா?
0: ஆமா, கொடுத்துருக்காங்க. ஆனா விரும்புறாங்க மக்கள். அப்ப பக்கத்துல உள்ள ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் வந்து கேக்குறாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் வந்து கேக்குறாங்க, எப்படி பண்றீங்க, இது எப்படி தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாம் எடுத்திருக்காங்க, பயிற்சி எடுத்திருக்காங்க.
1: இப்ப நீங்க பல பொருட்கள் செய்றீங்க இல்லையா, அந்த பொருட்களை வந்து எந்த பொருள் செய்யறது ரொம்ப நுணுக்கமா கொஞ்சம் கடினமா இருக்கும், அதிக நேரம் எடுக்கிற பொருள் எல்லாம் எந்த மாதிரி?
0: இந்த தீவார்ண சட்டி அந்த மாதிரி, இந்த கை விளக்கு அதெல்லாம் கொஞ்சம் நம்ம மிஷின்ல வச்சா. மற்றபடி எல்லாம் தீவார்ண சட்டின் போது கைப்பிடி எல்லாம் நாங்க வெளியில கொண்டு வச்சுதான் நாங்க பண்ணுவோம். இந்த சின்ன விளக்கெல்லாம் வந்து திருவள்ள அச்சியில போட்டே நாங்க எடுக்கிறதுனால அது கொஞ்சம் டைம் ஆகும். இந்த சைடு எல்லாம் குடுக்கறதுனால கொஞ்சம் டைம் ஆகும்.
1: அதாவது இப்போ ஒரு காய வைக்கிற டைம்ல மழை வந்துடுச்சுன்னா அது வந்து திருப்பி அந்த மண்ணை பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது அதை திருப்பி கூட அதை பொடிச்சு அதை கிரைண்ட் பண்ணி நம்ம திருப்பி யூஸ் பண்ண முடியாது. அதுல என்ன பிரச்சனை அதுல இடையில இருக்கு?
0: பச்சையாட்டு பண்ணலாம், சுட்டதுக்கு அப்புறம் அது வெந்ததுக்கு அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. அது பச்சையா இருக்குல்ல, அந்த சுள்ளையில வச்சு சுடதுக்கு முன்னாடி அந்த பச்சை சட்டியா இருந்தா நாங்க நனைஞ்சா எதுவும் பண்ணிக்கலாம். சுள்ளையில வச்சு வேக வச்சதுக்கு அப்புறம் எதுவும் பண்ண முடியாது, அது வேஸ்ட் தான் எங்களுக்கு. அந்த தண்ணி படம் முன்னாடி உள்ள சட்டி பானை எதுனாலும் எங்களுக்கு திரும்ப அதை மாற்றி திரும்ப ஒரு பாத்திரத்தை உருவாக்கிக்கலாம். சுள்ளையில போய் வெந்ததுக்கு அப்புறம் அது எங்களுக்கு உருவாக்க முடியும்.
1: நீங்க அப்புறம் அந்த பொருள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணுவீங்க?
0: வேஸ்டா பண்ணு ஒன்னும் பண்ண முடியாது, அப்படிதான் இருக்கும்.
1: இப்போ இணையதளம் வழியா இதுக்கு நீங்க ஏதாவது விளம்பரப்படுத்துறீங்களா?
0: விளம்பரப்படுத்தி இருக்கோம், வாங்கிட்டும் போயிருக்கிறாங்க. ஆன்லைன்ல பண்றதுக்கு வாங்கிட்டு போறாங்க.
1: இப்போ உங்களுடைய குழந்தைகள் அதை வந்துட்டு கத்துக்க ஆர்வம் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா அதை வந்து ஒரு பிசினஸ் ஆ எடுத்துட்டு, ஏன்னா இப்ப வந்து அது வந்துட்டு நம்மளுடைய அடிப்படை தேவைகளுக்கான ஒரு தொழில் அப்படிங்கறத தாண்டி நம்ம இதன் மூலமா வளரலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பிள்ளைங்களுக்கு இப்ப நாலேஜ் வந்துடுச்சு. எல்லாருமே படிச்சவங்க தான், ஒரு பிசினஸ் ஆ ஒன்னு எடுத்துட்டு போனோம் அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கும்னு இளைஞர்களுக்கு தெரியும். உங்களுடைய குழந்தைகள் வந்து இதை ஒரு பிசினஸ் ஆ எடுத்துட்டு போனதுக்கு உங்களுக்கு ஐடியாக்கள் தருவாங்களா?
0: தாராங்க, இந்த மாதிரி பண்ணுங்கம்மா. இப்பதான் ஆன்லைன்ல நிறைய வாங்கிட்டு போயிருக்காங்க, எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. வெளியெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, வெளிநாட்டுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதனால இன்னும் ஏதாவது மாடலா பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஆள் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பிள்ளைங்க. சரி, நமக்கு அந்த வேலை வாய்ப்பு இல்லாட்டாலும் நமக்கு இந்த இது வந்து என்னைக்குனாலும் எங்களுக்கு பசியாத்தும், அதனால கண்டிப்பா நம்ம இதை தொடங்கணும் அப்படின்னு பிள்ளைங்க சொல்றாங்க. ஆனா வந்து பிள்ளைங்களோட ஒத்தைக்கு பண்ண முடியாது, எதுனாலும் நமக்கு கூட 10 பேர் வேணும்.
1: ஓகே, அதாவது இப்ப வந்து ஒரு பல்வேறு தொழில்கள் இருக்கு, ஒவ்வொன்னையும் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது வேலை வாய்ப்புகள்ங்கிறது நம்ம சுயமா சில சிந்தனைகள் இருந்தா வேலை வாய்ப்புகளை நமக்களே நாம உருவாக்கிக்க முடியும்.
0: இப்ப வந்து சுள்ளையில வந்து செய்து வச்சாச்சுன்னா நம்ம யார்த்தையுமே எதிர்பார்க்க வேண்டாம். நம்மகிட்ட சட்டி பானைகள்லாம் ஸ்டாக்ல இருந்தாச்சுன்னா நம்ம யார்த்தையுமே 10 ரூபாய் கை நீட்ட வேண்டாம். நமக்கு என்னைக்குனாலும் ஒரு நாட்ட ஒரு 10 ரூபாய்க்குனாலும் நமக்கு சட்டி பானைக்கு ஆடு வரதான் செய்யறாங்க. நாங்க மெயின்ல தான் கடை வச்சிருக்கிறோம், வெளியில தான் சட்டி பானையில அடுக்கி வச்சிருக்கிறோம். ஒரு நாளைக்கு எங்களுக்கு 1000 ரூபாய்க்கு விற்கும். அதனால மக்கள் அதை விரும்புறாங்க. அதனால யார்கிட்டயும் போய் கையேந்த நிலவு எங்களுக்கு கிடையாது. இதை வச்சு எங்களுக்கு படி இழக்குது.
1: ஓகே மேம், இப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி தண்ணி பாட்டில் அப்படின்னாலே வந்துட்டு பிளாஸ்டிக் தான் இருந்துச்சு. விதவிதமா பாக்குறதுக்கே அழகா, ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்ப அது கொஞ்ச நாளத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்டீல் பாட்டில் கூட கொஞ்சம் பிரபலமா இருந்துச்சு. சுடு தண்ணி எல்லாம் இது பண்றதுக்கு மண் பாட்டில்களும் கூட இருக்கு. மண்ல வந்து பாட்டில்களை பிரிஃபர் பண்றாங்களா?
0: ஆமா, பண்றாங்க. சைஸ் சைஸா பண்றாங்க. உள்ள வந்து சில்வர் எல்லாம் எதுவும் கிடையாது, ஒன்லி மண்ல தான் பண்ணிருக்காங்க. நம்ம சூடா வெந்நி ஊத்த போது அது சூடா தான் இருக்கும். ஜில்னஸ் ஆகும் போது கூலிங் ஆகவும் செய்யறது. இப்ப வெயில் காலங்கள்ல மண் பாத்திரத்துல தான் தண்ணி வைக்கிறாங்க. எவ்வளவுதான் பிரிட்ஜ்ல வச்சு தண்ணி குடிச்சாலும் இந்த வெயில் காலத்துல இந்த மண் பாத்திரத்துல வச்சு குடிக்கிற தண்ணி அதுக்கு ஒரு தனி மகிமை தான்.
1: தனி டேஸ்ட்,
0: தனி டேஸ்ட் வேற, அதுக்குள்ள ஒரு மனமும் இருக்கும் அந்த மண் பாத்திரத்துல. நம்ம எவ்வளவு மண் பாத்திர தண்ணி எதுவுமே செய்யாது. பிரிட்ஜ்ல வந்து இந்த கரண்ட் அந்த இதுன்னு அந்த மண் பாத்திரத்துல தண்ணி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, எந்த ஒரு கிடையாது, தொண்டை வேறு எந்த இதுவும் இருக்காது.
1: இப்ப வந்துட்டு பாட்டில் செய்யறது ஓகே, ஆனா அதை மூடி இருக்கு இல்லையா, அதை மூடும் போது அந்த லீக்கேஜ் இல்லாம அதெல்லாம் நீட்டா இருக்குமா?
0: நீட்டா ஒன்னு ரெண்டு லீக்கேஜ் ஆகதான் செய்யும். ஏன்னா மண் பாத்திரங்கிறது சில சில ஹோல் எல்லாம் இருக்கதான் செய்யும். இப்ப வந்து அதுக்கு வந்து பாலிஷ் எதுவும் கொடுத்தாச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்லாதான் இருக்கும்.
1: பாலிஷ் குடுக்கறதுனா எப்படி நீங்க அதை குடுக்கறீங்க?
0: அது வந்து ஒரு கல் உண்டு, இந்த பாறைக்கல்லு மாதிரி.

0: இந்த அதை வச்சு நாங்க வந்து மேல அந்த வச்சு சொர சொரான்னு பண்ணுவாங்க. கல் வச்சு தேய்ச்சா போதும், அது ஒரு ஷைனிங்காவும் இருக்கும், அந்த ஹோலா இருந்தாலும் அது அடைஞ்சிரும், அது ஒரு ஷைனிங்கும் கொடுக்கும், கொஞ்சம் மாடலாவும் இருக்கும்,
1: பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் இல்லையா. இப்போ இவ்வளவுத்துக்கு ஒரு பிசினஸா ஃபுல் டைம் ஒர்க்ல இருக்கும் போது நீங்க உங்களுக்குன்னு வேற ஏதாவது விருப்பமான விஷயங்கள் உண்டா?
0: அத சினிமா பாக்குற டைம்ல நாங்க அதை பக்கத்துல கொண்டு வச்சும் பண்ணுவோம், மற்றபடி வேற எந்த இதுவும் நாங்க இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எங்களுக்கு இதுதான் ஃபுல்லா இதுவேதான், இதுக்கே நமக்கு டைம் சரியா இருக்கும்.
1: ஓகே, இதுல உங்களுடைய இதுல வந்துட்டு நீங்க ஒரு எய்மா என்ன நினைச்சிருக்கீங்க, நம்ம இந்த இடத்துக்கு இந்த பிசினஸ் வந்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போகணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா ஒரு பிசினஸ் பண்ணும் போது? சோ அது உங்களுக்கு எப்படி இருக்கு?
0: வெளிநாட்டுகளுக்குள்ள நாங்க பண்ணிட்டு தான் இருக்கிறோம், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்து வாங்கிட்டு தான் போறாங்க, வெளிநாட்டுகளுக்கு கூட வந்து வாங்கிட்டு போறாங்க. ஆனா வந்து நீ நாள் போக போக அழிஞ்சிருமோங்கிறது ஒரு பயம் இருக்குது மனசுக்குள்ள.
1: இப்ப வெளிநாடுகளுக்கு அப்படின்னா என்னென்ன மாதிரியான பொருட்கள், மண்பொருட்கள் கேக்குறாங்க?
0: இந்த ஊர்கா ஜாடி கேக்குறாங்க, கப்பு கேக்குறாங்க, இந்த சாம்பிராணி கட்டை வச்சு, நம்ம சாம்பிராணி பொடி போடுறது வேற, கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சு வைக்கிறதுக்கு, அதெல்லாம் மக்கள் வெளியே உள்ளவங்க ரொம்ப விரும்புறாங்க. இந்த மீன் சட்டி ரொம்ப விரும்புறாங்க, சோறு வைக்கிற பானை, காப்பி சட்டி, இதெல்லாம் மக்கள் விரும்புறாங்க, நாங்க குடுத்துட்டு தான் இருக்கிறோம் வெளியில எல்லாம்.
1: ஓகே ஓகே, வியாபாரம் ஒரு நல்ல ரீதியில தான் இருக்கு, ஒரு நல்ல பிசினஸா இருக்கு இல்லையா.
0: நமக்கு ஒரு சட்டிபானை யாரா கேட்க வந்து அதை குடுக்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்குது. நம்ம சட்டிபானை ஒருத்தவங்களுக்கு நம்மள வச்சு அவங்க ஒரு இதுல வச்சு இது பண்றாங்க, சாப்பாடு செய்யறாங்கிறது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு எனக்கு எல்லாம்.
1: இப்ப நீங்க ஏற்கனவே சொல்லிருந்தீங்க மண்பாண்டம்ங்கிறது முதல்ல எல்லாம் உங்களுடைய சின்ன சிறு பருவத்துல இருக்கும் போது முழுக்க முழுக்க நம்ம பல வேல்களையும் கையால பண்ற மாதிரி இருந்து நம்மளுடைய உழைப்ப போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ இந்த காலத்துல எல்லாத்துக்கும் மின்சாரம் வந்திருக்கு அப்படின்ட்டு, முன்னாடி நீங்க சிறு குழந்தையா இருந்தப்போ ஒரு நம்ம உழைப்பு போடுற மாதிரி பார்த்த எந்தெந்த வேலைகள் இப்ப மின்சாரத்தால ஈஸியா செய்யற மாதிரி மாறி இருக்கு?
0: முன்னால வந்து இந்த அச்சு கரண்ட்ல திருவல் வந்திருக்கு, இப்ப முன்னால அப்படி கிடையாது, ஒரு சக்கரத்துலதான் வச்சு மண்ணை வச்சு அதை சுத்தி கொடுக்கணும், ஒரு ஆள் தனியா இருந்து சுத்தி கொடுத்தாதான் அவங்க மனையிலவங்க வந்து ஃப்ரெண்ட்ல இருந்து மனைவாங்க, அதுக்கு நாங்க அந்த சக்கரத்தை நாங்க சுத்தி கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து சட்டி பானையில எடுத்து இந்த அச்சில இருந்து அவங்களே எடுத்து வச்சிருவாங்க, அது நம்ம இடம் மாத்தி கொடுக்கணும், நிழல் பழக்க கூடாது, வெயில் அடிக்கணும், இப்ப நமக்கு ஒரு அவசரத்துக்கு கொடுக்கணும்னா அதை சீக்கிரம் பதப்படுத்தணும், அதனால நிழல்ல வச்சு அது காயாது, அதை வெயில வைக்கணும், ஒரு ரெண்டு நாள் வைக்கிற வெயில ஒரு நாள் வச்சு அதை எடுத்து வந்து நம்ம தட்டை கொடுக்கணும், அதெல்லாம் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம்.
1: ஓகே, இப்ப உங்களுடைய சிறு குழந்தை இருந்தப்போ உங்க தந்தை இந்த தொழில் செஞ்சப்போ ஏற்றுமதி இறக்குமதிக்கு என்ன வாகனங்கள் அதை கொண்டு போனாங்க?
0: பெரிய லாரியில கொண்டு போயிருக்காங்க, பெரிய பெரிய லாரி, ஒரு நாளைக்கு நாலு லோடும் போகும், அஞ்சு லோடும் போகும், குடுத்துட்டு தான் இருக்கிறோம், பெரிய லோடு எல்லாம் போக தான் செய்யும். அதுக்கும் பத்து இருபத்தஞ்சு நம்ம ஆட்கள் இருந்து வெளி ஆட்களும் வருவாங்க, வெளி ஊர்ல இருந்து கூட அதை இந்த சட்டிபானை அடுக்கிறதுக்கு வெளி ஆட்களும் அந்த லோடு வச்சு குடுக்கறதுக்கு வருவாங்க.
1: இப்போ என்னதான் நீங்க வந்துட்டு குழந்தை நம்ம வந்து ஒர்க் பண்றதே நம்மளுடைய குழந்தைகளுக்காக அப்படின்ற மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கு, குழந்தைகளுக்காகவே ஒர்க் பண்ணாலுமே தொழில் செய்யறோம், நம்ம வந்து அதுல ஈடுபாடோட செய்யறோம், ஒரு மன திருப்தியோட செய்யறோம், நம்மளுடைய குழந்தைகளோட எதிர்காலத்தை நம்ம கருத்துல வச்சிருப்போம். இப்போ அவங்களுக்காக தான் 24 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் குழந்தைகளுக்கு கூட ஸ்பெண்ட் பண்றத குழந்தைங்க விரும்புவாங்க.
0: இதனால வந்து கைனால திருவல் பண்ணுவோம், ரெண்டு பேர் தேவை, இப்ப அப்படி இல்லையே, கரண்ட்ல பண்றதுனால ஒரு ஆளை வச்சு பண்ணலாம், அதுவும் இல்லாம இப்ப கரண்ட்ல எங்களுக்கு சுள்ள இருக்கு, கரண்ட்ல சுள்ள இருக்கு, அதனால நமக்கு டைம் கொஞ்சம் மிச்சம் ஆகுது, அதனால நம்ம அந்த டைம் அதை கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு சரி நம்ம பிள்ளைங்களையும் வெளியில கூட்டிட்டு போனோம். இப்ப முன்னால வந்து ஆள் எப்பவுமே இருக்கணும், இப்ப அப்படி இல்ல, கரண்ட்ல மிஷின்ல எல்லாம் பண்றதுனால கொஞ்சம் டைம் எங்களுக்கு கிடைக்கிறது, முன்னால அப்படி கிடையாது, எல்லாம் கரண்ட்ல எல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே கை வச்சுதான் பண்ணணும், கரண்ட் சூழ்நிலை எங்களுக்கு இப்ப சமீப காலமா தான் வந்திருக்கு, அதனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் மிச்சம் ஆகுது, அந்த டைம்ல நாங்க எங்க பிள்ளைங்களை வெளியில கூட்டிட்டு போறது, கோயிலுக்கு போறது, அது போயிட்டு இருக்கிறோம்.
1: ஓகே ஓகே மேம், இப்ப குடும்பத்துல உங்களை, ஏன்னா நம்ம ஒரு பணி செய்யறோம்ன்றப்போ சரி, யாரா இருந்தாலும் சரி, ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தோட ஆதரவு நல்லா இருக்கும் போது அந்த வளர்ச்சியும் வந்துட்டு சிறப்பா இருக்கும் இல்லையா. உங்களுடைய குடும்பத்தோடைய ஆதரவு, முக்கியமா உங்களுடைய கணவருடைய ஆதரவு எப்படி இருக்கு? உங்களுடைய
0: அவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப இருக்கு, என்ன விட அவங்கதான் இப்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, ஏன்னா நாங்க வந்து வண்டி சொந்தமா ஒரு வண்டி வச்சிருக்கோம், அதனால எங்க வண்டியில நாங்க ஏத்திட்டு வருவாங்க, அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டா தான் போவாங்க, அந்த டைமுக்கு நம்ம கொண்டு கொடுக்கணும், அவங்க கேக்குறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷத்துக்கு, ஏன்னா அடுத்த ட்ரிப் நமக்கு அதே மாதிரி தருவணும் இல்ல, கோயில் பங்கா இருந்தாலும் சரிதான், நமக்கு சட்டிமான ஆர்டர் எல்லாம் எங்களுக்கு வரும், அந்த வண்டி இருக்கிறதுனால நாங்களே கொண்டு கொடுப்போம், அதனால திருமணம் வண்டி இருக்கிறதுனால அவங்க நமக்கிட்டே மேல கொண்டு தருவாங்க, அதனால அதை என்ன விட என் கணவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க.
1: ஓகே ஓகே, அதனால உங்களுக்கு உங்களுடைய தொழிலே சேர்ந்தவங்க இருக்கிறதுனால
0: ஏன்னா எங்களுக்கு நாங்க இதுதானே பண்றோம், வேற எந்த இதுமே எங்களுக்கு கிடையாது, எங்க தாத்தா காலத்துல இருந்த அப்பா, என்னுடைய கணவர், என் கூட பிறந்தவங்க எல்லாருமே இந்த தொழில் தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க.
1: சரி, ரொம்பவே அருமையா சொன்னீங்க.
0: இப்ப வந்து எங்களுக்கு வெளியே கேரளால இருந்தாலும் எங்களுக்கு முன்கூட்டியே பணம் கொடுக்கறாங்க, எங்களுக்கு நீங்க ரெடி பண்ணி தாங்கன்னு 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் இப்ப ரொம்ப முன்கூட்டியே கொண்டு தராங்க, முன்னால நாங்க அந்த பணம் வாங்க மாட்டோம், இப்ப அப்படி இல்ல, எங்களுக்கு அந்த பாத்திரம் வேணும், அட்வான்ஸ் ஆகவே 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் எங்களுக்கு கொண்டு தராங்க, தந்துட்டு போயிருவாங்க. அதனால எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. நமக்கு அந்த மொத்தமா

0: ஒரு அமௌண்ட் வரும்போது நமக்கும் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப இதா இருக்குது. முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது, இப்ப அப்படி இல்ல. 1 லட்சம் 2 லட்சம் எங்களுக்கு கொண்டு தாராங்க, எங்களுக்கு இந்த டேட்ல இவ்வளவு பொருள் வேணும் அப்படின்னு சொல்றதுனால சரி நமக்கு அது ஒரு இதா தான் இருக்கிறது. மொத்த அமௌண்ட் கிடைக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு இருந்தாலும் கல்யாணங்கள் இருந்தாலும் சரிதான். முன்னால எல்லாம் மின்கூட்டி பணம் கிடையாது, இப்ப மின்கூட்டி எங்களுக்கு பணம் தராங்க. திருவந்தரம் சைடுல இருந்தாலும் எங்களுக்கு பணம் தராங்க, கோயில் அதுக்கும் எங்களுக்கு முன்கூட்டியே பணம் தான். முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது. அதனால எங்களுக்கு இந்த மொத்தமா காசு வரும்போது இந்த தொழில் நமக்கு ரொம்ப வேணும், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ரொம்ப இதா இருக்கிறது. ஆனா இது வந்து மேலும் மேலும் இது வளரணும், ரொம்ப மணிவெடிஞ்சு போச்சு இந்த தொழில் பொறுத்த அளவுல.
1: ஓகே மேம், இப்ப வந்துட்டு நமக்கு ஒரு தொழில் வேணாம், நமக்கு ஒரு வருமானம் வேணாம், ஒரு வளர்ச்சி வேணும்னு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பல விதத்திலயும் நம்ம யோசிக்கும் போது, நமக்கு தெரிஞ்ச நமக்கு நல்ல பரிச்சயம் இருக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய ஒரு தொழில வந்து நீங்க நின்னு அதுல வந்து ஸ்ட்ராங்கா இப்ப வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க, ஒரு சிறப்பான வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. இப்ப ஒரு இடத்துல நம்ம பணி செய்யறோம், மாதந்தோறும் வருமானம் வருது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் சுயமா தொழில் செய்யும் போது சுயமா அதுல பொறுப்பு வேணும். ஒரு சுயமா நம்ம ஒரு தொழில் செய்யறோம் அப்படிங்கிறப்போ நம்ம கருத்துல வைக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களா நீங்க இதெல்லாம் பாக்குறீங்க?
0: முக்கியமான விஷயங்கிறது நம்ம கேக்குற டைம்ல ஒரு பொருள் இருக்கணும், பற்றாக்குறையும் வரணும். சட்டிப்பான என்ன மொத்தமா கொடுக்கும் போது 1-2 பாத்திரத்தை தான் நாங்க வீட்டுல வச்சிருப்போம், கொஞ்சம் உடஞ்ச பாத்திரம் அந்த மாதிரிதான் வச்சிருப்போம். அப்போ அதனால நம்ம தீதாச்சு அதை ரெடி பண்ணணும். ஏன்னா கோயிலுக்கு அப்ப சட்டி எல்லாம் கிளீனு கேப்பாங்க, முளப்பாளி கேப்பாங்க, கல்யாண அவசரங்கள்ல கோயில் அவசரம் அதெல்லாம் வந்து நாங்க ரொம்ப பண்ண மாட்டோம். கூடி போனா கொஞ்சம் போலதான் பண்ணி வைப்போம். அதை மற்ற டைம்ல அதையும் பண்ணி வச்சு நமக்கு பொருள் எப்பவுமே ஸ்டாக்ல இருக்கணும். அதனால வந்து நாங்க அதை ஏதாவது பண்ணிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டே இருப்போம். அது வந்து இல்லாம இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும், பண்ணிட்டே தான் இருப்போம் நாங்க.
1: ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க மேம். சோ இப்ப வந்துட்டு நம்மளுடைய ஒரு பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சி இல்லையா, நம்மளுடைய நிகழ்ச்சி. சோ பல்வேறு துறைகளையும் பெண்கள் வந்துட்டு அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி, உழைப்பை வெளிப்படுத்தி, ஒரு முனைப்போட முன்னேறிட்டு வராங்க. அப்படி பல்வேறு துறையிலும் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய அனுபவங்களை பல்வேறு விதத்துல பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு விஷயத்த பெண்களுக்காக அவங்க எடுத்தும் சொல்லியிருக்காங்க, இந்த விஷயத்த பெண்கள் கருத்துல வைக்கணும்னு. சோ உங்களுடைய இந்த அனுபவத்தில இருந்து, உங்களுடைய இந்த பயணத்தில இருந்து நீங்க நம்மளுடைய பெண்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயங்கள் என்ன மேம்?
0: இப்போ வந்து பெண்கள் பொம்பளை பிள்ளைங்க பொறுத்தளவுல நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், முன்னால மாதிரி அடைஞ்சு கிடக்க கூடாது. இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைங்க பொறுத்தளவுல எல்லாமே படிச்சு வெளியில வேலைக்கு போகணும், வெளிநாடுகள்லயும் கூட இப்ப போறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, ஏதாவது ஒரு தொழில். இப்ப பொம்பளை பிள்ளைங்க யாரும் முன்னால மாதிரி வீட்டுல அடங்கி கிடக்கிறது இல்ல, அதனால ஏதாவது ஒரு தொழிலுக்கு மெயினா இப்ப எல்லா இடமே பொம்பளை பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. ஆனா பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க.
1: இப்ப பெண்களுக்கு கொடுக்கற முக்கியத்துவம் கண்டிப்பா அதை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கணும் இல்லையா மேம்?
0: ஆமா ஆமா ஆமா. நம்ம கையில 10 ரூபாய் நம்ம கையில இருந்தாதான் நம்ம ஆம்பளைங்களை எதிர்பார்க்க வேண்டாம்ல. பெண்களுக்கு நமக்கு பல விஷயங்கள் தேவைப்படும். அதனால பெண்கள் இப்ப எல்லாமே வேலைக்கு போறாங்க, ரொம்ப இது பண்றாங்க பொம்பளைங்க.
1: அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல வந்துட்டு வருமானம் ஒரு நம்ம ஈட்டி நம்ம சொந்த கால நிக்கிறோங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதற்கான ஒரு மதிப்பு மரியாதையும் அதிகமா தானே கிடைக்குது.
0: ஆமா கண்டிப்பா அப்படிதான் இருக்குது.
1: இவ்வளவு நேரம் வந்துட்டு மண்பாண்டங்கள், உங்களுடைய தொழில் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய தகவல்கள் எங்களுக்கு. அது என்னதான் நம்ம வீட்டுல மண்பொருட்கள் பயன்படுத்தினாலும் அதை பத்தின விஷயங்கள் அப்படின்னு கேட்டா நமக்கு ரொம்ப தெரியாது. இன்னைக்கு வந்துட்டு அதுக்கு பின்னாடி எவ்வளவு சிரமங்கள் இருக்கு, எவ்வளவு உழைப்பு இருக்கு, அதுல ஒரு மழை வந்தா என்னென்ன சிரமங்கள், டக்குன்னு எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. இருக்க எல்லா விஷயங்களையும் உங்களுடைய அழகா அந்த தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்பவே ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும். அதுவும் இல்லாம ஒரு நமக்கு பரிச்சயப்பட்ட நமக்கு திறமை இருக்கக்கூடிய ஒரு தொழில தைரியமா கால் பதிச்சு அதுல வந்துட்டு, ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட துறைகளை நோக்கிதான் எல்லாருடைய பார்வையும் கவனமும் ஓடிட்டே இருக்கும்போது, நம்ம நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயத்துல நம்ம தைரியமா கால் வச்சு அதுல வந்து நீங்க இன்னைக்கு முன்னேறிட்டு வர்றீங்க, உண்மையிலேயே அது வந்துட்டு ஒரு அது ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய விஷயம். ரொம்பவே சிறப்பா தகவல்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம்.
0: ரொம்ப நன்றி.
2: இதுவரை பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் தொழில் முனைவோர் தலக்குளம் எஸ் பகவதி அம்மாள் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உதவிகள் பலவிதத்துல இருந்தாலும் இந்த ரத்த தானம் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது, ஒரு ரத்த தானம் அப்படின்னு செய்யும் போது இது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயமா இருக்கு இல்லையா. சோ அதுல கொடுக்கும் போதும் சரி வாங்கும் போதும் சரி அதற்கான விதிமுறைகளை சரியா மேற்கொண்டு நம்ம செய்யணும், அதுதான் எல்லாருடைய ஆரோக்கியத்துக்கும் சரியான விஷயமா இருக்கும். அடுத்ததா வருது நமக்குள்ளே.
3: மீனாக்கா மீனாக்கா கொஞ்சம் நில்லுங்களேன்.
4: என்ன?
3: கொஞ்சம் இங்க வாங்களே.
4: என்னாச்சு, என்ன வேணும், ஏன் இவ்வளவு கத்தி கூப்பிடுற?
3: பதட்டப்படாதுங்க, இன்னைக்கு வந்து பிளட் டோனர்ஸ் டே இல்லையா, கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் தான். பிளட் டொனேட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கா?

0: பொண்ணுங்க பண்ணா அது எப்படி என்ன ஏதுன்னு உங்ககிட்ட கேட்டா தெரியுமே, அதுக்குதான் கூப்பிட்டேன்.
1: உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா பெண்களும் ரத்த தானம் செய்யலாம், இதுல உனக்கு என்ன டவுட் இருக்கு?
0: ஆனா இந்த மாதிரி பிளட் டொனேஷன் எல்லாம் பண்ணா வந்துட்டு பாடி வீக் ஆகும் அந்த மாதிரி எல்லாம் சிலர் சொல்றாங்களே, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு.
1: அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, முதல்ல உன்னிட்ட பிளட் எடுக்கணும்னா டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட இருந்து பிளட்டே எடுப்பாங்க.
0: ஓ அப்படியா?
1: பிளட் டொனேட் பண்ணதுக்கு அப்புறமா ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு கொஞ்சம் உடம்ப பாத்துக்கணும்.
0: ஓகே ஓகே, இது நார்மலா ஓகே. ஆனா சம் பீரியட்ஸ் டைம்ல மத்தபடி இந்த கர்ப்ப காலங்கள்ல எல்லாம் கூட பிளட் குடுக்கறத பத்தி என்னென்னவோ சொல்றாங்க, சோ அந்த டைம்ல எல்லாம் பிளட் குடுக்கலாமா கூடாதா என்னதான் விஷயம் அதுல?
1: கர்ப்ப காலத்திலயும் குழந்தைகளுக்கு பாலூட்டும் தாய்மார்களும் பிளட் டொனேட் பண்ணக்கூடாது, அதே டைம்ல பீரியட்ஸ் டைம்லயும் நம்ம பண்ணக்கூடாது, சரியா? மத்தபடி ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்டா இருந்துச்சுன்னா பிளட் டொனேட் பண்ணிக்கலாம்.
0: இவ்வளவுதானா, இல்ல வயசுல கூட இந்த வயசுல இருக்கிறவங்க தான் குடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா என்ன?
1: 18 to 65 வயசு உள்ளவங்க எல்லாருமே பிளட் டொனேட் பண்ணிக்கலாம்.
0: அப்போ நான் பிளட் டொனேட் பண்ணலாம்னு சொல்றீங்க?
1: கண்டிப்பா பண்ணலாம். நீ இன்னைக்கு பிளட் டொனேட் பண்ணேனா அது இன்னொருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அட் த சேம் டைம் இன்னொருத்தவங்க பண்ண பிளட் நமக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி பண்ணாதான் சமூகம் நல்ல நிலைமையை நோக்கி போய்கிட்டே இருக்கும், சரியா?
0: நீங்க சொல்றது ரொம்பவே சரியான விஷயம். இன்னைக்கு நாம செய்யறது நாளைக்கு நமக்கே வந்துட்டு நல்லதா வந்து சேரலாம். கண்டிப்பா பண்றேன், நீங்களும் பண்ணலாமே.
1: நான் இப்ப பண்ணிட்டு தாமா வாரேன்.
0: அதானே பார்த்தேன். சரி சரி, போகும் போதே கூப்பிட்டு தான் நானும் வந்திருப்பேன். சரி, நானும் போய் பிளட் டொனேட் பண்றதுக்கு என்ன வழின்னு பாக்குறேன்.
2: அன்னதானம் சிறப்பானது, தண்ணீரை தானம் பண்றது சிறப்பானது, சமாதானம் தான் சிறப்பானது, ரத்த தானம் சிறப்பானது, இப்படி ஒவ்வொரு தானங்கள் இருக்கு, அதுல ஒவ்வொன்னும் சிறப்பானதுன்னு சொல்லலாம். ஆனா தேவைப்படுற நேரத்துல சரியா கொடுக்கப்படுற தானம், அது எந்த தானமா இருந்தாலும் அதுதான் சிறப்பான தானம், சரிதானே? அடுத்ததா வருது சாதனை பெண்மணி. இன்றைய சாதனை பெண்மணி பகுதியில் இந்தியாவின் பாரா தடகள வீராங்கனை தீப்தி ஜீவன்ஜி அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தீப்தி ஜீவன்ஜி 2003 செப்டம்பர் 27 தெலுங்கானா மாநிலத்தின் வாரங்கல் மாவட்டத்தில் உள்ள கல்லேடா என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தார். அவரது தந்தை ஜீவன்ஜி யாதகிரி, தாய் ஜீவன்ஜி தனலட்சுமி. மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த அவர் விவசாய கூலி தொழிலாளர்களின் மகளாக வளர்ந்தார். பிறவியிலேயே அறிவுத்திறன் குறைபாடு இருந்ததால் சிறுவயதில் பலராலும் கேலி செய்யப்பட்டார். ஆனால் அவரது பெற்றோர் ஒருபோதும் மனம் தளரவில்லை. தங்கள் மகளின் திறமையை நம்பி எல்லா கஷ்டங்களையும் தாங்கி அவருக்கு ஆதரவாக நின்றனர். பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது அவரது ஓட்டுத் திறமையை உடற்கல்வி ஆசிரியர் கவனித்தார். அதன் பிறகு முறையான பயிற்சி கிடைத்தது. வறுமை காரணமாக பயிற்சிக்கு செல்லக்கூட பணம் இல்லாத சூழல் இருந்தது. இருந்தாலும் தீப்தி தனது கனவை கைவிடவில்லை. அவரது கடின உழைப்பின் பலனாக 2023 ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியில் 400 T20 பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். பின்னர் 2024 உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் 55.07 வினாடிகளில் ஓடி உலக சாதனையுடன் தங்கப்பதக்கம் வென்றார். இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய பெருமையை தேடித்தந்தது. அது மட்டுமல்லாமல் 2024 பாரிஸ் பாராலிம்பிக்கில் 400 T20 பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் உயர்த்தினார். தனது வெற்றிக்கு பின்னர் தனது கனவுக்காக பெற்றோர் விட்ட நிலத்தின் ஒரு பகுதியை மீண்டும் வாங்கி அவர்களுக்கு பரிசாக அளித்தார். இது அவரது நன்றியுணர்வின் சிறந்த எடுத்துக்காட்டு. தீப்தி ஜீவன்ஜியின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. பிறர் நம்மை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, நாம் நம்மை பற்றி என்ன நம்புகிறோம் என்பதுதான் முக்கியம். கேலிகளையும் வறுமையையும் உடல் மற்றும் மன சவால்களையும் தாண்டி உலக சாதனையாளராக உயர்ந்துள்ளார் தீப்தி. எனவே வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் தன்னம்பிக்கையையும் முயற்சியையும் கைவிடாதீர்கள். ஏனெனில் சாதனை என்பது திறமைக்கு மட்டுமல்ல, விடாமுயற்சிக்கும் சொந்தமானது. எல்லாருக்கும் எல்லா உதவிகளையும் எல்லா நல்லதையும் நம்மால செய்ய முடியுமான்னு தெரியாது. ஆனா நம்மளால இயன்ற நல்ல விஷயங்களை, நல்ல உதவிகளை, இந்த மாதிரி ரத்த தானம் மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா செய்யணும். இதனால யாரோ ஒருத்தர் பயன்படுறாங்க அப்படிங்கறத

நிகழ்ச்சி தொகுப்பு பி எஸ் சபரி வெண்ணிலா. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: இது நம்ம KMMC மருத்துவமனை முட்டம்.
4: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம KMMC ல
5: BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
4: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
5: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல், NEC ஜப்பான்.
4: அது மட்டுமல்ல, UGRPG ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
5: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 க்கு கால் பண்ணுங்க.
6: நேரம் 1:43. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. நேர்களே, இன்று பிற்பகல் 3:02 தேனியர் நேரம். இதில் சிக்கனம் மற்றும் சிறு சேமிப்பு பற்றி உங்கள் கருத்து நேரலையில் பங்கேற்கலாம்.
7: மாமா, என்னாச்சு?
8: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
7: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
10: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
11: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
12: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
11: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
12: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
13: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
14: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
13: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
14: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
13: சேர்க்கை நடைபெறுகிறது.
15: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
16: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: தொடர்வது மாநில செய்திகள். சென்னை, திருச்சி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார சேவைகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நம் நாட்டின் வேகமாக வளர்ந்து வரும் புத்தாக்க சூழல் அமைப்பை வெளிப்படுத்தும் வகையில் 120 மேற்பட்ட இந்திய ஸ்டார்ட் அப்கள், உலகளாவிய முதலீட்டாளர்கள், தொழில்நுட்ப தலைவர்கள் மற்றும் தொழில் முனைவோர் பங்கேற்க உள்ளனர். தொடர்ந்து பிரதமர் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பின் முன்னேற்றம், பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து திரு இமானுவேல் மேக்ரனுடன் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். தொடர்ந்து திரு நரேந்திர மோடி 2 பயணமாக ஸ்லோவாக்கியா செல்கிறார். பின்னர் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மீண்டும் பிரான்ஸ் திரும்ப உள்ளார். இதனிடையே G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நாட்டில் தரமான சுகாதார சேவைகள் அனைவரையும் சென்றடைவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில், நலிந்த பிரிவினருக்கு உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்கும் உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதில் நாடு பெருமிதம் கொள்வதாக கூறினார். முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை, ஸ்டென்ட் உள்ளிட்டவை மலிவு விலையில் கிடைப்பதன் மூலம் ஏழை எளியோர் பயன்பெற்று வருவதாக கூறிய பிரதமர், கூடுதல் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் மற்றும்

0: இடங்கள் உருவாக்கப்பட்டதன் வாயிலாக மருத்துவ கல்வி மாணாக்கருக்கு எளிதில் கிடைப்பதாக சுட்டிக்காட்டினார். நாட்டின் சுகாதாரத்துறை முன்னெப்போதும் இல்லாத வகையில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில் ஆரோக்கியமான குடிமக்களே வலுவான தேசத்தின் மிகப்பெரிய பலம் என்று கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத், இ சஞ்சீவினி, யூவின் உள்ளிட்ட டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார வசதிகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், நாடு முழுவதும் எய்ம்ஸ் நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 23 அதிகரித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசின் நலத்திட்டங்களால் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில், ஆரோக்கிய இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையுடன் நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மலிவு விலையில் சுகாதார சேவைகள் கிடைக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு வசதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டம் தற்போது மூத்த குடிமக்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மலிவு விலை மருந்தகங்கள் வாயிலாக மக்களின் மருத்துவ செலவுகள் குறைந்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், இ சஞ்சீவினி டிஜிட்டல் சுகாதார தளங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி வருவதாக எடுத்துரைத்தார். தூய்மை இந்தியா இயக்கம் தூய்மை மற்றும் சுகாதாரத்தை ஊக்குவித்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர், இத்தகைய முன்னெடுப்புகள் வாயிலாக அனைவரையும் உள்ளடக்கிய சுகாதார சூழல் நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். உலக அளவில் சுகாதார முன்னெடுப்புகளில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், மருத்துவ அவசர நிலை ஒருபோதும் நிதி நெருக்கடியாக மாறிவிடக்கூடாது என்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறியுள்ளார். உலக இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்ட செய்தியில், மக்கள் தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தி மக்களின் பங்களிப்பை அதிகரிக்க செய்வதே இந்நாளின் நோக்கம் என்றார். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்ட செய்தியில், தானமாக பெறப்படும் ஒவ்வொரு துளி ரத்தமும் தேவைப்படுவோருக்கு புதிய வாழ்வளிக்கும் என்று கூறியுள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி ரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருள். இதன் அடிப்படையில் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருச்சி கியாபே விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் டாக்டர் எழில்வாணன் தெரிவிக்கிறார்.
1: பலருக்கு இன்னும் இரத்த தானம் செய்தால் உடல் பலவீனமாகிவிடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. உண்மையில் அந்த பயம் தேவையற்றது. இரத்த தானத்தின் போது வழங்கப்படும் இரத்தத்தை நமது உடல் இயற்கையாகவே மீண்டும் உருவாக்கி கொள்கிறது. சில மணி நேரங்களிலே இரத்தத்தின் திரவ பகுதி மீள தொடங்குகிறது. சில வாரங்களில் இரத்த அணுக்கள் மீண்டும் இயல்பாக அளவுக்கு வந்துவிடுகின்றன. மருத்துவ விதிமுறைகளின்படி செய்யப்படும் இரத்த தானம் மிகவும் பாதுகாப்பானது.
0: தொழிலாளர் புள்ளி விவரங்கள் தொடர்பான உயர்மட்ட தொழில்நுட்ப நிபுணர் குழு தலைவராக பொருளாதார நிபுணர் பேராசிரியர் அலாக் என் ஷர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். திரு ஷர்மா மனிதவள மேம்பாட்டு நிறுவன இயக்குநராகவும் இந்திய தொழிலாளர் பொருளாதார சங்க தலைவராகவும் பணியாற்றியவர். தொழிலாளர் சந்தை குறியீடுகளை வலுப்படுத்துவது, தொடர் ஆய்வு மேற்கொள்வது, தொழிலாளர் சந்தையின் மாறிவரும் கட்டமைப்பை மதிப்பிடுவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த உயர்மட்ட தொழில்நுட்ப நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு பள்ளிகளில் மாணாக்கர் சேர்க்கை விகிதம் அதிகரித்துள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு மனநல ஆலோசனைகள், தன்னம்பிக்கை மற்றும் தன்முனை பயிற்சி வகுப்புகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான மாணாக்கரின் வீடுகளுக்கு சென்று சமூக மற்றும் பொருளாதார காரணிகளை ஆய்வு செய்ய சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் 10.5 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகளையும் அமைச்சர் இன்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழக அரசு தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெறுவது குறித்த புகார்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆன்லைன் பத்திரப்பதிவுகள் 6 மாதங்களில் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவித்த அமைச்சர், மாநிலத்தில் வணிக வரித்துறை சிறப்பாக செயல்படும்.

0: கூறினார். முன்னதாக ராசிபுரத்தில் 79 பயனாளிகளுக்கு 1,09,00,000 ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை வழங்கிய அமைச்சர் 234 பேருக்கு குடும்ப அட்டைகளையும் வழங்கினார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. இதனையொட்டி நாகை மாவட்டத்தில் மீனவர்கள் 61 நாட்களுக்கு பின்னர் ஆழ்கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தடைக்காலத்தினை பயன்படுத்தி மீன்பிடி துறைமுகத்தில் படகுகளுக்கு வர்ணம் பூசுதல், இன்ஜின் பராமரிப்பு, வலைகளை பின்னுதல், சரி செய்தல் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகள் முடிவடைந்து படகுகள் தயார் நிலையில் உள்ளன. தற்போது மீன்பிடி உபகரணங்களை ஏற்றுதல், ஐஸ்கட்டிகளை சேமித்தல், எரிபொருள் நிரப்புதல் போன்ற இறுதிக்கட்ட பணிகளும் மீனவர்களும் தொழிலாளர்களும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் நாகை, காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, ஆற்காட்டுத்துறை, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வழக்கம் போல தங்கள் விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க புறப்பட்டு செல்ல உள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 214 திருக்கோவில்களில் அறங்காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். தகுதியுடையோர் hrce.tn.gov.in என்ற இணையதளத்தில் அடுத்த மாதம் 22 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் மலேரியாவை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில், சீர்காழி, குத்தாலம், மயிலாடுதுறை ஆகிய ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களில் நாளை மறுநாள் முதல் பருத்தி ஏலம் தொடங்கப்பட உள்ளதையடுத்து பருத்தி விவசாயிகள் தங்களது பருத்தியை தரம் பிரித்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் கீழ் விற்பனை செய்து கொள்ளலாம் என ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வானாம்பாடி ஏரியில் தனியார் தொழிற்சாலைகள் ரசாயன கழிவு நீரை வெளியேற்றினாலோ விதிமீறலில் ஈடுபட்டாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா எச்சரித்துள்ளார். தமிழக அரசின் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் ஓராண்டு முதுநிலை இதழியல் பட்டப்படிப்பில் சேர்வதற்கு வரும் 20 தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல், புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகளை கட்டணமின்றி பெறுவதற்கு சின்ன காஞ்சிபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள உழைப்பாளர் நலக்கூடத்தை அணுகலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் யுனிவேர்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார சேவைகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 1:55.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் இறுதிநிலை சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட சுமார் 2.2 லட்சம் புதிய நோயாளிகள் சேர்கின்றனர். இதன் விளைவாக ஆண்டுதோறும் 3 கோடிக்கும் அதிகமான பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கூடுதல் தேவை ஏற்படுகிறது. டயாலிசிஸ் சிகிச்சையின் அதிக செலவானது அத்தகைய நோயாளிகளை கொண்ட ஏறக்குறைய அனைத்து குடும்பங்களுக்கும் நிதி சுமையை ஏற்படுத்துகிறது. இதன் அடிப்படையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நோயாளிகளுக்கு சிறுநீரக பராமரிப்பு சேவைகளை எளிதில் அணுகக்கூடியதாகவும் கட்டுப்படியாகும் விலையிலும் வழங்குவதற்காக சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் 2016-17 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் பொது தனியார் கூட்டாண்மை முறையில் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஏழை மக்களுக்காக இலவச டயாலிசிஸ் சேவைகளை வழங்குவதற்காக தேசிய சுகாதார இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டம் 2016 ஆண்டு ஏப்ரல் 7 அன்று தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் ஹீமோ டயாலிசிஸ் சேவைகள் மற்றும் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் சேவைகள் என 2 கூறுகள் உள்ளன. தேசிய சுகாதார இயக்கம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச தேவைக்கு

0: ஏற்ப ஹீமோடயாலிசிஸ் சேவை வழங்குவதற்காக டயாலிசிஸ் மையங்களை நிறுவுவதை ஆதரிக்கிறது. பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டம் PMNDP இணையதளம் NHM திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் செயல்படும் அனைத்து டயாலிசிஸ் மையங்களையும் ஒருங்கிணைத்து சிறுநீரக பதிவேட்டை உருவாக்க வழிவகுக்கும். மேலும் இது மாநிலத்திற்குள் மற்றும் நாடு முழுவதும் தரவு பரிமாற்றத்தை உறுதி செய்யும். ABHAN என்பது இந்தியாவின் டிஜிட்டல் சுகாதார சூழலில் ஒருவர் பங்கேற்பவர் என்பதை தனித்துவமாக அடையாளம் காட்டும் 14 இலக்க எண் ஆகும். ABHA ஆபா எண் ஆனது டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு நாடு முழுவதும் உள்ள சுகாதார வழங்குநர்கள் மற்றும் பணம் செலுத்துவோரால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு வலுவான மற்றும் நம்பகமான அடையாளத்தை உருவாக்கும். ABHA ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு முகவரி என்பது உங்கள் சுகாதார பதிவுகளை டிஜிட்டல் முறையில் பகிரவும் அணுகவும் உதவும் ஒரு தனித்துவமான அடையாளங்காட்டி ஆகும். ABHA எனப்படும் ஆபா சுகாதார அடையாள அட்டையின் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். சுகாதார சூழல் அமைப்பிற்குள் உள்ள பல்வேறு சுகாதார வழங்குநர்களிடையே ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குகிறது. அது மட்டுமின்றி ஒருங்கிணைந்த நன்மைகளை வழங்குகிறது. பொது சுகாதார திட்டங்கள் முதல் காப்பீடு திட்டங்கள் வரையிலான அனைத்து சுகாதார பலன்களையும் தனித்துவமான ஆபா எண்ணுடன் இணைக்கலாம். மேலும் இதன் மூலம் சிரமமில்லாத அணுகல், எளிதான PHR பதிவு மற்றும் நாடு முழுவதும் உள்ள சுகாதார நிலையங்களில் பதிவு செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருத்தலை தவிர்த்தல் ஆகியவை இதில் அடங்கும். அது மட்டுமின்றி நபர்களை தனித்துவமாக அடையாளம் காணவும் அவர்களை அங்கீகரிக்கவும் மேலும் அவர்களின் சுகாதார பதிவுகளை பல அமைப்புகள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே ஒருங்கிணைக்கவும் ஆபா எண் பயன்படுத்தப்படுகிறது. ஒரே நாடு ஒரே சேவை என்ற கருத்துடன் இணைந்து நாடு முழுவதும் தேவைப்படும் நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் சேவைகளை எளிதாக்கும் நோக்கில் ஒரே நாடு ஒரே டயாலிசிஸ் திட்டம் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. காலி இடங்கள் இருக்கும் பட்சத்தில் டயாலிசிஸ் நோயாளிகள் நாடு முழுவதும் உள்ள எந்த ஒரு டயாலிசிஸ் மையத்திலும் டயாலிசிஸ் சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். PMNDP அதாவது பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் போர்ட்டலின் சுகாதார வசதி பதிவகம் என்பது நாட்டில் உள்ள நவீன மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகளை சார்ந்த சுகாதார வசதிகளின் ஒரு விரிவான தரவு தொகுப்பாகும். இதில் மருத்துவமனைகள், மருந்தகங்கள், நோயறிதல் ஆய்வகங்கள் மற்றும் படமெடுப்பு மையங்கள், மருந்தகங்கள் போன்ற பொது மற்றும் தனியார் சுகாதார வசதிகளும் அடங்கும். பதிவு செய்வதன் மூலம் சுகாதார மையங்கள் இந்தியாவின் டிஜிட்டல் சுகாதார சூழலுடன் இணைந்து ஒரு தேசிய தளத்தில் பட்டியலிடப்படும். இது சுகாதார மையங்களை கண்டறிவதை மேம்படுத்துவதன் மூலம் சுகாதார சேவைகளை நாடும் குடிமக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும். பதிவு செய்யும் சுகாதார மையங்களில் பல்வேறு டிஜிட்டல் சேவைகளை பெற முடியும். நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசை. இன்று பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ்
1: திட்டம். This is Akashvani and I am Naresh Mago with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi begins his two-nation Europe visit with engagements in Nice, France to inaugurate Bharat Innovates 2026 jointly with French President Emmanuel Macron in a short while. Bilateral talks with President Macron to review progress in India-France special global strategic partnership to be held later today. 7 people killed in separate lightning strikes in Jharkhand since yesterday. Southwest monsoon to advance into parts of Karnataka, Telangana, Andhra Pradesh, Odisha and South Chhattisgarh in next 2 to 3 days. Over 5,000 Bharatanatyam dancers create Guinness World Record for the largest Bharatanatyam dance lesson in Colombo. And in ICC Women's T20 World Cup, India to begin campaign against Pakistan in Birmingham this evening. Prime Minister Narendra Modi will inaugurate Bharat Innovates in Nice in a short while from now alongside French President Emmanuel Macron. The flagship event being held under the India-France Year of Innovation will bring together more than 120 Indian startups, global investors, technology leaders and entrepreneurs showcasing India's rapidly expanding innovation ecosystem. Later in the day, Prime Minister Modi and President Macron will hold bilateral talks to review the progress in the India-France Special Global Strategic Partnership and discuss key regional and global issues. More from our correspondent.
2: Prime Minister Narendra Modi and President Emmanuel Macron will jointly launch Bharat Innovates, bringing together more than 120 Indian

0: to focus on economic growth, supply chains, artificial intelligence, investment partnerships, and a range of global security challenges. The India Meteorological Department IMD has forecast favorable conditions for further advancement of southwest monsoon into remaining parts of Karnataka, Telangana, Andhra Pradesh, some more parts of Odisha, and some parts of South Chhattisgarh during the next 2 to 3 days. The IMD predicted heavy rainfall over parts of the northeastern region, Andaman and Nicobar Islands, Kerala, Mahe, Odisha, Tamil Nadu, Puducherry and Karaikal today. The weather agency said that thunder squall conditions are likely to prevail over Madhya Pradesh, Telangana and West Rajasthan till tomorrow. It added that Andhra Pradesh, Bihar, Chhattisgarh, Himachal Pradesh, Jammu and Kashmir and Ladakh, Jharkhand, Maharashtra, Uttarakhand, Interior Karnataka and West Bengal will witness thunderstorms accompanied with lightning and gusty winds today. Moving on to sports news, first the news from FIFA. Australia made a dream start to their FIFA World Cup 2026 campaign, defeating Turkey 2-0 in their Group D opener. Goals from Nestori Ayankunda and Connor Metcalf capped two clinical counter-attacking moves as the Socceroos claimed all 3 points. Australia remained compact and organised throughout the contest, frustrating their opponents and capitalising on their chances. For Turkey, competing in their first World Cup in 24 years, the much-anticipated return to football's biggest stage ended in disappointment. Earlier in the day, Scotland moved to the top of Group C with a hard-fought 1-0 victory over Haiti in their Group C opener in Massachusetts. With this, Scotland ended a 28-year wait for a World Cup victory. And in ICC Women's T20 World Cup, India will begin their campaign against arch rivals Pakistan in a Group A fixture at Edgbaston in Birmingham today. The match will start at 7 p.m. India time. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi begins his two-nation Europe visit with engagements in Nice, France to inaugurate Bharat Innovates 2026 jointly with French President Emmanuel Macron in a short while. Bilateral talks with President Macron to review progress in India-France special global strategic partnership will be held later today. 7 people killed in separate lightning strikes in Jharkhand since yesterday. Southwest monsoon to advance into parts of Karnataka, Telangana, Andhra Pradesh, Odisha and South Chhattisgarh in the next 2 to 3 days. And in ICC Women's T20 World Cup, India to begin campaign against Pakistan in Birmingham this evening. And with that, we end the midday news.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:15.
4: உலக குருதி கொடையாளர் தினம். ஹோமியோபதி மருத்துவர் பூஜா ஆர் கே அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
5: அனைவருக்கும் வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் பூஜா ஆர் கே. இன்று நாம் இரத்த தானத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒவ்வொரு வருடமும் June 14 அன்று ஏபியோ இரத்த வகை முறையை 1901 கண்டுபிடித்த விஞ்ஞானி காரல் லானிஸ்டர் அவர்களின் பிறந்த நாளுக்காக கொண்டாடப்படுகிறது. இந்த கண்டுபிடிப்பு தான் பாதுகாப்பான இரத்த மாற்று சிகிச்சையை சாத்தியமாக்கியது. இரத்த தான தினத்தை கொண்டாடுவதன் மற்ற சில நோக்கங்கள் என்னவென்றால், உயிர் காக்கும் தன்னார்வ ஊதியமில்லா இரத்த தானிகளுக்கு நன்றி தெரிவித்தல் மற்றும் இரத்த பற்றாக்குறையை தவிர்க்கும் நோக்கம். இப்பொழுது யாரெல்லாம் இரத்த தானம் செய்யலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாக குழந்தைகளும் முதியவர்களும் இரத்த தானம் செய்ய கூடாது. 18 to 65 வயது வரை உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் இரத்த தானம் செய்யலாம். இவர்களின் உடல் எடை 50 kg மேல் இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் ஆரோக்கியமானவர்கள் மட்டுமே இரத்த தானம் செய்யலாம். இரத்தத்தில் ஹீமோகுளோபினின் அளவு 12.5 gram மேல் உள்ளவர்கள் மட்டும் இரத்த தானம் செய்யலாம். இதை அனைத்தையும் பரிசோதனை செய்த பிறகே இரத்த தானம் செய்ய வேண்டும்.

பிறகு எப்பொழுதெல்லாம் இரத்த தானம் செய்யலாம் என்றால் ஒவ்வொரு வருடமும் 2 அல்லது 3 முறை இரத்த தானம் செய்யலாம். 90 நாட்களுக்கு 1 முறை மட்டுமே இரத்தம் கொடுக்க வேண்டும். அதிகப்படியாக 90 நாட்களுக்கு 1 முறை மட்டுமே கொடுக்க வேண்டும். இரத்த தானம் செய்வதின் நன்மைகள் என்னவென்றால் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவு குறையும். அது மட்டுமின்றி இரத்த அழுத்தம், பக்கவாதம், புற்றுநோய் இவை போன்ற நோய்களை தவிர்ப்பதற்கு இது ஏதுவாக இருக்கிறது. அது மட்டுமின்றி RBCயில் புத்துணர்வு கிடைக்கும். ஒரு RBCயின் கால அளவு 120 நாட்கள். இரத்த தானம் செய்தாலும் இல்லை என்றாலும் 120 நாட்களுக்கு 1 முறை RBC ஸ்பிளீனில் போய் சிதையும். பின்னதாக உடல் எடையை குறைப்பதற்கும் இரத்த தானம் உதவுகிறது. உடலில் உள்ள அளவுக்கு

0: அழுத்தம், பக்கவாதம், புற்றுநோய் இவை போன்ற நோய்களை தவிர்ப்பதற்கு இது ஏதுவாக இருக்கிறது. அது மட்டுமின்றி ஆர்பிசியில் புத்துணர்வு கிடைக்கும். ஒரு ஆர்பிசியின் கால அளவு 120 நாட்கள். இரத்த தானம் செய்தாலும் இல்லை என்றாலும் 120 நாட்களுக்கு ஒரு முறை ஆர்பிசி ஸ்பிளீனில் போய் சிதை. பின்னதாக உடல் எடையை குறைப்பதற்கும் இரத்த தானம் உதவுகிறது. உடலில் உள்ள அளவுக்கு மேலுள்ள இரும்பு தாதுக்களை குறைக்கவும் உதவும். மன வலிமையை அதிகப்படுத்தவும் செய்யும். இரத்த தானம் செய்வதற்கு முன்னதாக இரத்த தானிகளின் இரத்தத்தை மருத்துவ ஆய்வு செய்ய வேண்டும். எதற்காக என்றால் எய்ட்ஸ், ஹெப்படைட்டிஸ் போன்ற வியாதிகள் இருக்கின்றனவா என்று பரிசோதனை செய்வதற்காக. அப்படி பரிசோதனை செய்யப்பட்ட தகுதியான இரத்த தானிகள் மட்டுமே இரத்த தானம் செய்ய முடியும். அதற்கு முன்னதாக அவர்கள் ஒப்புதல் படிவத்தில் கையெழுத்து போட வேண்டும். ஒரு முறை 350 ml இரத்தம் மட்டுமே எடுக்க முடியும் ஒரு தானியிடம் இருந்து. அவ்வாறு கொடுக்கும் இரத்தம் 2 அல்லது 3 நோயாளிகளுக்கு பிரயோஜனப்படும். இரத்த தானம் செய்த பிறகு ஓய்வெடுக்க வேண்டும். உடனடியாக உடற்பயிற்சிகளோ பழுதூக்குதலோ செய்ய கூடாது. புத்துணர்ச்சி தரக்கூடிய இயற்கை பானங்களை குடிப்பது அவசியம். அது மட்டுமில்லாமல் இயற்கை பழங்களை உண்ணலாம். இரத்த தானம் செய்த பிறகு ஊக்குவிக்கும் சான்றிதழ் பெறுவதன் மூலம் சமுதாயத்தில் அங்கீகாரம் பெறுவார்கள். இரத்த தானம் செய்யும் முன்னையும் பின்னையும் செய்யக்கூடாதவை என்னவென்றால், இரத்த தானம் செய்வதற்கு 24 மணி நேரம் முன்னரோ பின்போ மது அருந்துதல் கூடாது, காஃபி அருந்துதல் கூடாது, புகை பிடித்த உடனே இரத்த தானம் செய்யக்கூடாது, நோயாளிகள் இரத்த தானம் செய்யக்கூடாது. பல ஆண்டுகளாக மருந்து மாத்திரைகள் எடுத்து வரும் நோயாளிகளும் இரத்த தானம் செய்யக்கூடாது. இதய நோயால் அவதிப்படுபவர்கள், இரத்த நோயால் அவதிப்படுபவர்கள், அனீமியா உள்ளவர்கள் இரத்த தானம் செய்யக்கூடாது. பெண்கள் அவர்களின் மாதவிடாய் காலத்தில் இரத்த தானம் செய்வது தவிர்க்க வேண்டும். மாதவிடாய் காலத்திற்கு 1 வாரத்திற்கு முன்னரோ 1 வாரத்திற்கு பின்னரோ இரத்த தானம் செய்வது உகந்ததாகும். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் இரத்த தானம் செய்யக்கூடாது. பெரும்பாலும் ஒரே பிளட் குரூப்பை சேர்ந்தவர்களிடம் மட்டுமே இரத்த பரிமாற்றம் அல்லது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நடைபெறும். இதில் ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் அனைத்து பிளட் குரூப்புகளுக்கும் தானம் செய்ய முடியும். அதனால் ஓ பிளட் குரூப்பை யூனிவர்சல் டோனர் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல் ஏபி பிளட் குரூப்பை சேர்ந்தவர்கள் அனைத்து பிளட் குரூப்பிடமும் பெற்றுக்கொள்ள இயலும். அதனால் ஏபி பிளட் குரூப் உள்ளவர்களை யூனிவர்சல் ரெசிபியன்ட் என்று அழைக்கப்படுகிறது. நாம் தானம் செய்யும் இரத்தமானது விபத்துக்குள்ளானவர்கள், அறுவை சிகிச்சை நோயாளிகள், இதய நோயாளிகள், பிறக்கும் குழந்தை, அவ்வாறு பல வழிகளில் உதவும். எனவே அனைவரும் முன்வந்து இரத்த தானம் செய்ய வேண்டும். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இரத்த தானம் செய்தால் பொறுப்புள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். இரத்த தானம் செய்வோம், உயிர் காப்போம். நன்றி.
1: இதுவரை உலக குருதி கொடையாளர் தினம். தகவல்களை வழங்கியவர் ஹோமியோபதி மருத்துவர் பூஜா ஆர் கே அவர்கள்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 2:21. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் திரை இசை. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு இமோஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு உணர்வுகளை தாங்கி இருக்குது இல்லையா. இதுல ஒவ்வொரு உணர்வுகளையும் சேர்த்த ஒரு கதம்பமாக இன்றைய திரை இசையானது அமைந்திருக்கிறது. காதலில் திளைத்து இயங்கி வாடும் இந்த பேதை பெண்ணின் குரல் அந்த கண்ணனின் காதில்தான் என்று சென்று விழுமோ அப்படிங்கிற ஏக்கத்தோடு சாதனா சாகும் கமலஹாசன் குரலில், ஹிமேஷ் ரேஷமையா இசையில், வாலி வரிகளில் அமைந்த பாடல், தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: நேரம் 2:29. நேயர்கள் குமரி பண்பலை நோற்றுக் கொண்டல் ஒன்றில் கேட்டுக்கொண்டிருப்பது திரைசை. திரைசையில் காதலியின் எத்தனையோ அணிகலன்கள் இருக்குதா, இந்த எத்தனையோ அணிகலன்கள்ல கொலுசாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதலன் ஆசைப்படுகிறார். கங்கை அமரன் வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில், இளையராஜா இசையில். கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ வர இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. நம்ம ஒரு ரொம்ப பிரசித்தமான ஒரு பழமொழி, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தாயை போற்றி வழிபடுகிறானோ, வழிபடுகிறான் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான படிவிடைகளை செய்து அவர்களை மகிழ்வுடன் வைத்திருக்கிறானோ, அந்த மனிதன் கோயிலுக்கெல்லாம் செல்ல வேண்டியது இல்லையா? ஏன்னா எல்லா தெய்வங்களுடைய அருளும் அவனுக்கு தானாகவே வந்து சேரும் அப்படிங்கிற கருத்துடன் வாலி வரிகளுக்கு யேசுதாஸ் குரல் கொடுத்து மன்னன் திரைப்படத்தில் அமைந்த பாடல் இதோ.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நேரம் 2:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையில் திரைசை. எல்லா உறவுகளும், நமக்கு இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் ஒன்று உதிரம் சம்பந்தமானதாக இருக்கும், இல்லைனா சமூக பொருளாதார அடிப்படையிலான உறவுகளாக இருக்கும் இல்லையா. ஆனால் எந்த ஒரு இது எதையுமே அடிப்படையாக இல்லாமல், எந்த ஒரு அறிமுகமும் இல்லாமல் உருவான ஒரு உறவு, காலம் தாண்டி நம்முடைய இறுதி வரைக்கும் பயணிக்கும் ஒரு உறவு, எல்லா சந்தோஷங்களையும் எல்லா துக்கங்களையும் எல்லா ரகசியங்களையும் முக்கியமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு, அந்த உறவு தான் நட்பு இல்லையா. பட்டாளம் திரைப்பட பாடல் யுகபாரதி வரிகளில் ஜசி கிஃப்ட் இசையில்

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: பக்குவமான உண்மை காதல் என்ன, எது அப்படிங்கிற ஒரு கேள்வி, அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்வி இல்லையா? இந்த கேள்விக்கு விடை கூற முயலும் பாடல் அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி நா முத்துக்குமார் வரிகளில். காதல் அப்படிங்கிறது வெளிப்புற தோற்றத்தையோ அழகையோ பார்த்து வருவது இல்லை, அப்படின்னும் மனதின் அழகு தான் முக்கியமானது அப்படின்னும் சொல்லக்கூடிய இந்த பாடல்.

வாழ்க்கை அப்படிங்கிறது சுதந்திரமாக கட்டற்று வாழக்கூடிய ஒரு விஷயம். சிறிய ஒரு வட்டத்திற்குள் அடக்குவது வாழ்க்கை இல்லை. ஒரு பெண்ணின் மனதிற்குள் எத்தனை இத்தனை ஆசைகள்னு பாருங்கள். வண்ண வண்ண மின்னலாய் நிற்க ஆசை, செம்மீன்கள் ஆக ஆசை, வாழ்க்கையை வாழ ஆசை அப்படின்னு மனம் திறந்து பாடும் எஸ் ஜானகி குரலில் அமைந்த மௌன ராகம் திரைப்பட பாடல் கேட்கலாம்.

குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை, தொடர்வது வானிலை அறிக்கை. அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் தருமபுரி மாவட்டம் இந்தூரில் 6 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம் 5 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், கடலூர் மாவட்டம் பெலாந்துறை, ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் வேப்பூர், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர், புவனகிரி, விருதாச்சலம், குப்பநத்தம், சேந்துறை, காட்டுமன்னார் கோவில், விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தாபுரம், பாலாஜா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், நாலுமுக்கு, வரட்டுப்பள்ளம், ஆற்காடு, நெய்வேலி, லக்கூர், பொன்னையணை, அம்மூர், லால்பெட், நேமூர், மாரண்டஹள்ளி, கீழணைக்கட்டு, அம்மாப்பேட்டை, பாலமூர், சிதம்பரம், செம்மேடு, காட்டுமயிலூர், ஊத்து, வடக்குத்து, அண்ணாமலை நகர், பணப்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம், சேலம் மாவட்டம் எடப்பாடி, விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர், ஸ்ரீமுஷ்ணம், மின்னல், ஆண்டிமடம் வட்டாட்சியர் அலுவலகம், கிருஷ்ணகிரி, பூதப்பாண்டி, வேங்கூர், பார்வூட், அவலூர்பேட்டை, சேத்தியாத்தோப்பு, பாப்பிரெட்டிப்பட்டி, திருவள்ளூர் மாவட்டம் மார்க்கேபெட், பரூர், ஆனைமடுவு அணை, கவுந்தப்பாடி, கொளச்சல், திருமயம், நாகர்கோவில், அம்முண்டி, செங்கம், போளூர், பவானி, தருமபுரி, கோட்டவாச்சேரி, ரிஷிவந்தியம், சுதமல்லி அணை, பையூர், காக்காச்சி, உட்பிரையர், அஞ்செட்டி, கன்னிமார், மாம்பழத்துறையாறு, மணல்மேடு, சின்னக்கல்லாறு, பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை, கங்கவல்லி, ஹாரிசான், ஆனைக்கிடங்கு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4

0: டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.7 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை சென்னையின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கடலூர், தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பில், அதாவது தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் 3.1 முதல் 4.5 கிலோமீட்டர் பகுதிகளுக்கு இடைப்பட்ட வெளியில் காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. தெலுங்கானாவின் தெற்கு கடலோர பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு, நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று பலத்த காற்றுடன் மிதமான அளவு மழை பொழியும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 29.7 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். செமி கண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சிறுபான்மையினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழக அரசு விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனம் தொடர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: தேமதுர தமிழோடு
3: தென்பாண்டி இசையோடு
2: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
3: குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்களுக்கு ஒரு சூப்பர்.

0: சூப்பரான காலை வணக்கங்களோடு, மாலை வணக்கங்களோடு தேநீர் நேரம் நிகழ்ச்சி இதே ஆரம்பமாயிருச்சு. தேநீர் நேரத்தில் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, சிக்கனம் மற்றும் சிறு சேமிப்பு, இந்த ரெண்டு விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சிலர் நினைக்கலாம் சிக்கன் சிக்கனமா இருக்கணும், சேமிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு சிலருடைய எண்ணங்கள்ல இருக்கலாம். ஒரு சிலர் அடையந்தமா இருக்கிறதே ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நம்ம நினைச்ச மாதிரி ஜாலியாக வாழ்ந்துட்டு போகலாம் போகலாமே, எதுக்காக சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு இருக்கலாம். அது அவங்கவுங்களுடைய விருப்பம், அவங்கவுங்களுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் டயல் செய்ய வேண்டிய எண்கள் 2602290 மற்றும் 2972722. உன்னோட அழைப்பாக 04652. நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. யார்?
1: வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க. உங்களுடைய
1: சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சிக்கனமா இருந்தா மாத்திரம்தான் மேம் நமக்கு வரும். பெரியவங்க சொல்லுவாங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமா இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னால காசு அப்படிங்கறது சேமிக்க முடியும் அப்படின்னு. இப்ப என்ன எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் சிக்கனமா தான் அந்த காசு அப்படிங்கறத செலவு செய்வேன். எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும்தான் மேம் நான் பேசிக்கா செலவு அப்படிங்கறத செய்வேன். உதாரணத்துக்கு, ஒரு நாளைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எது இதெல்லாம் நான் செலவு பண்றேனோ அதெல்லாம் புக்ல நோட்ல குறிச்சுக்குவேன்
0: மேம். அடுத்த
1: நாளைக்கு நான் வந்து அதை சீ தூக்கி பாப்பேன், எந்தெந்த செலவு எல்லாம் எனக்கு தேவையில்லாத செலவு அப்படின்ட்டு எனக்கு தோணுதோ அதை நான் கட் பண்ணிடுவேன் மேம்.
0: நல்ல ஒரு பிராக்டிஸ் இல்லையா இது?
1: இந்த பார்ட்டி கிட்ட இருந்தா இந்த நல்ல குணம் அப்படின்ட்டு வந்தது. அப்புறமா ஒருத்தவங்க சொன்னாங்க, அதாவது உன்னுடைய சம்பாத்தியத்துல சந்திரசேகர் முதல் செலவு சேமிப்பாவா இருக்கணும், அத பார்த்து நடந்துக்கோன்னு. இப்ப நான் ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, முதல் செலவாக சேமிப்பு எந்த 5,000 ரூபாய் இல்லன்ட்டுன்னு நான் சேமிப்புல போட்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்ணுக்கு தெரியாத பெருகி பெருகி தேவையான சமயங்கள்ல அந்த காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு எடுக்கணும் அப்படின்னா மத்தவங்க கையை எதிர்பார்க்காம இதுல இருந்து சேமிச்சதுல இருந்து எடுத்துக்கலாமே.
0: அவசர காலங்கள்,
1: ஆமா, சின்ன வயசுல இருந்தே நான் படிக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல உண்டியல் மாதிரி கொடுத்து, எவ்வளவு சேமிச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு டீச்சர்ஸ் கேட்க கேட்க நான் நல்ல காசு சேமிக்கணுங்கிற எண்ணம் அங்க உதிச்சது. இன்றளவும் கூட சிக்கனமும் சேமிப்பும் என் வாழ்க்கையின் அங்கம் போல இருக்கு.
0: ரொம்ப அருமையா அருமையா சொன்னீங்க சார். நன்றி நன்றி, இணைந்ததற்கு நன்றி
1: நன்றி
0: நன்றி. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: குமரி மாவட்டம். கேக்குறதா?
0: கேக்குதுங்க சார், கேக்குது.
2: அழகான தலைப்பு, வாழ்த்துக்கள். எனக்கு எங்க பாட்டி சொல்லி அந்த பாடம் தான் ஞாபகம் வருது இப்போ. காரணம் என்னன்னா, எங்க பாட்டி இருக்கையில மண்ணில கீழ உண்டியல் உண்டு பாத்தீங்க, உண்டியல், அந்த உண்டியல்ல பயிரெல்லாம் படிக்க சொல்லி அந்த சின்ன பிள்ளையில அந்த அந்த ஞாபகம் என்னன்னா, இப்ப நானும் உண்டியல் போய் போட்டுட்டு இருக்கேன். காலகட்டங்கள்ல அந்த உண்டியல் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த பைசா அந்த சிறு சேமிப்பு செய்யக்கூடிய அவசர காலத்துக்கு பயன்படும். டேங்கர் போய் பண்ணுமா நேரம் ஆயிரும், மக்கள் உண்டியல இருந்து உடனே உடச்சி எடுத்துடலாம். அதுல உண்டியல் பிளாஸ்டிக் உண்டியல் மர உண்டியல் கல் உண்டி பல உண்டியல் எல்லாம் வந்திருக்கு நம்ம நாட்டுல. இப்பொழுது இத்தனை உண்டியல் வந்தாலும் நம்முடைய சிறு சேமிப்பு அந்த உண்டியல் தான் மூல காரணம். எனக்கு இங்க பாட்டி அந்த உண்டியல வைத்துக் கொண்டு இப்பொழுது உங்களுக்கும் குமரி பண்புகளுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறது. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் குளச்சல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, சேமிப்பு தேவையா தேவையில்லையா?
3: சிக்கனம் ரொம்ப ரொம்ப தேவை.
0: ரொம்ப ரொம்ப தேவையா?
3: ஆமா.
0: ஏன்
3: ஏன்னு சொன்னா, அந்த சிக்கனம் செய்து வச்ச பைசால நமக்கு அது நம்ம பிள்ளைகளுக்கும் சரி, இல்ல நம்ம புருஷன்கிட்டையும் சரி, யாருக்கும் நமக்கு கையாண்டம் தான். ஒண்ணு, நம்ம அந்த சிக்கனம் சேமிச்சு வச்சதுல நம்ம நினைச்ச இடத்துக்கு போலாம், நமக்கு நினைச்ச ஒரு இது பொருளை வாங்கலாம். ஆடம்பர பொருளை வாங்காம நம்ம

0: அத்தியாவசியமானது இல்லையா?
1: செருப்பெல்லாம் வாங்க போறேன் இல்ல மேடம், அந்த பிள்ளைங்க தான் கொஞ்ச நாள் போட்டு தூக்கி இறந்துடும். அது இல்ல, அந்த பிள்ளைங்களுக்கு காலு பெருசாகும். அதுவே நம்ம அந்த சிக்கனத்துல இப்ப 500 ரூபாய்க்கு வாங்கினா, வாங்கியது 250 ரூபாய் வாங்கிட்டு 250 ரூபாய் மிச்சம் எடுக்கிறேன். சின்ன பிள்ளைங்க தானே, அதுகளுக்கு அப்படி போட்டு கொடுக்கறேன். பெரியவங்களா இருந்தாலும் அப்படிதான், பெரியவங்களுக்கு கூடுதல் செலவு பண்ணாம ஆடம்பர செலவு இல்லாம
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். சொல்லுங்க சார்.
2: வாழ்க்கையில ஒரு அங்கமாட்டே இருந்துச்சு கிடந்த 100 ரூபா சம்பாதிக்கிறனாலும் 10 ரூபாயாவது ஒதுக்க பாக்கணும்.
0: அதுல ஒரு 10% நம்ம சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
2: எனக்கு லைஃப்ல நம்மளுக்கு ரொம்ப சம்பாத்தியம் கிடையாது, ஆனாலும் ஒரு ஒரு அம்மா வந்து என்கிட்ட ஒரு எல்ஐசி போட சொல்லிச்சு. அப்ப எல்ஐசி நான் அதுல ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்ஐசி ஒரு 500 ரூபாய் மாசம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நானும் சரி எதுக்கும் பயன்படுமான்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். அது பேங்க்ல 2 ரூபாய் எடுத்துக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய நேரத்துல நான் சரி இந்த 500 ரூபாய் ரொம்ப போக்குதான்னு வச்சுட்டு அது ஒரு 15 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அப்புறம் திடீர்னு உடம்பு நலமாயிட்டு அப்ப அந்த ஆஸ்பத்திரியில அட்மிட், ஒரு 25 நாள் ஆஸ்பத்திரியில இருந்துட்டேன். கடைசியில் அந்த மெடிக்கல் பில் எல்லாம் வாங்கி கொண்டு நான் கொடுத்து அந்த அம்மாட்ட கொண்டு கொடுத்து அதுக்கு சொல்லிட்டு எல்லாம் மெடிக்கல் எல்லாம் தந்துருங்க எல்லாம் கொண்டு கொடுத்தேன் பாத்தீங்களா? அப்ப ஒரு 80,000 ரூபாய் கிடைக்கும்.
0: ₹80,000
2: பின்னாடி
0: பயன்பட்டுச்சு இல்லையா? ஒரு அவசரம்
2: ஒரு 80,000 ரூபாய் பெருசு.
0: வருங்காலத்தை பாதுகாத்து வச்சுக்கோங்க. பெருசுதாங்க. நிச்சயமா ஐயா, நிச்சயமா. நன்றிங்க ஐயா, நன்றி. இணைந்ததற்கு நன்றி. நன்றி. நேயர்கள் எல்லாருமே சேமிப்பு வந்து ரொம்ப தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மகிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு நேயருக்கு இல்லை தேவையில்லை அப்படின்னு நீங்கள் உண்மையிலே ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம் நம்முடைய குமரி பண்பலையில். அடுத்த நேயர்கிட்ட நாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். அதற்கு முன்பு ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
0: உலக இருக்கும் பாடல் பாமா விஜயம் திரைப்படத்தில இருந்து வர இருக்குது.
6: வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா.

2, 3, 4, 5, 6, 7, 8.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.

0: நேரத்துல இணைந்திருக்கிறோம். சிக்கனமும் சேமிப்பும் பத்தி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம கூட பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: இனிய பிற்பகல் வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க சார்.
1: நீங்க இப்ப பாட்டு பண்றீங்களே, அதுல எவ்வளவு கருத்து வந்து பாத்தீங்களா?
0: ஆமா,
1: அதே மாதிரி தகுதிக்கு மீறி நாம செலவிச்சதா அப்புறம் துண்டனதான்
0: ஆகணும், கடைசியில் துண்டனா.
1: ஆமா, ஏன்னா வந்து நம்ம வந்து கிச்சன்ல ஏதாவது உணவு வகைகளை விதமா செய்து பரமாறி சாப்பிடுறதுக்கு அதுக்கு நமக்கு சிக்கனங்களே காணிக்கவே கூடாது. ஏன்னா அதுக்கு அதுல சிக்கன கட்டா கருமித்தனம் சொல்லுவாங்க.
0: நம்முடைய உடல் நலம் அதுல எல்லாம்
1: நாம வந்து வீட்டுலயே நம்ம கிச்சன் இருக்கதை நம்ம அங்க ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுறது சுவையாவும் இருக்கும், ஆரோக்கியமா.

0: வந்து வீட்டிலேயே நம்ம கிச்சன் இருக்கிறத நம்ம அங்க ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுறது சுவையாவும் இருக்கும், ஆரோக்கியமாட்டும் இருக்கும், பணமும் மிச்சம் ஆகும் பாத்தீங்களா.
1: ஆமா,
0: வெளியில ஆர்டர் பண்ணி காத்து இருந்து வாங்குறது உடலும் ஆரோக்கியம் குடமும் பணமும் பறந்து பறந்து போகும் பாத்தீங்களா. அப்புறம் ஒரு சிலர் வந்து இந்த பாட்டுல சொன்ன மாதிரி தகுதிக்கு மீறி, அதாவது அது அதாவது லிப்ஸ்டிக்கு, அப்புறம் நெயில் பாலிஷ், அப்புறம் வந்து காலணி, அப்புறம் காதணி, எல்லாமே அந்த டிரெஸ்ஸுக்கு மேக்கப் போடுவாங்க. அது இந்த போட்டுட்டு ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி இப்ப அப்படி ஜோடியா போட்டு அப்படி போடுறாங்க. அது தகுதி உள்ளவங்க போட்டுட்டு போகணும், போட்டோம் நமக்கு நமக்கு வசதி இருக்க மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம். நமக்கு இருக்கக்கூடிய தங்க நகைகளே அழகாக போட்டு கொண்டு போடலாமே, அதுல கவரிங் வேறச்சு, அதுல 10-15% அதுக்கே நிறைய அமௌண்ட் போயிடுறது பாத்தேடா. இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு அதுல போட்டு போடுறது, அது நாலு நாளா வெளுத்தும் போகும். அதனால இருக்கிறத இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழ நமக்கு கிடைச்சிருக்க அந்த தங்க பொருட்களை காதலியோ கழுத்திலயோ கையிலயோ காலிலயோ போட்டுட்டு போகலாம் தானே. அப்படி நிறைய இருக்கிறது.
2: அதனால
0: நம்ம சேமிக்கிறோமோ சேமிக்கலையோ பட்ஜெட்ல இருந்து உதைக்க கூடாது. ஆமா, பட்ஜெட் உதைக்காம இருந்தா நம்ம நிம்மதியா வாழலாம். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி உணவு வகைகள்ல வந்து நாம வந்து சிக்கனங்கிறதே தேவையில்லை. தப்பி நாம வந்து அதுல வந்து யாராருக்கும் எது தேவையோ அதை நம்ம பண்ணி கொடுக்கறது வந்து ரொம்ப உத்தமமான ஒரு காரியம். ஆமா, அதனால வந்து சிக்கனங்கிறது தேவை இக்கணம். அப்புறம் வந்து அந்த அம்மா குறிப்பிட்ட மாதிரி மின்சார சிக்கனம் தேவை, நீர் சிக்கனம் தேவை, நிறைய சிக்கன மொபைல்ல கூட சிக்கனம் தேவைதான்.
1: மொபைல் சிக்கனம், அது என்ன சிக்கனம்?
0: நம்ம குறைவா பேசுறதே குறைவா தானே பில் வரும். நிறைய பேசிட்டேன்னா பொறுத்துக்கோங்கோ.
1: ஐயோ, அது பிரச்சனை இல்லைங்க சார். நன்றி,
0: எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏதோ சொல்ல வந்தேன், எப்படியோ சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: ஆ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: பூதப்பாண்டி முத்துலட்சுமி.
1: ஆ சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்து என்ன?
3: நம்முடைய சிறு சேமிப்பு சிக்கனம் சொல்லும் போது நம்ம வீட்டு செலவுக்கு நம்ம இப்ப ஒரு மாசத்துல மளிகை சாமானம், இந்த மின்சாரத்துக்கு உள்ளது, தண்ணிச்சு, இதற்கெல்லாம் நம்ம பணம் ஒதுக்குறோம். ஒரு கல்யாண வீட்டு செலவு அந்த மாதிரி எல்லாம் ஒதுக்கும் போது நம்ம என்ன செய்யணும், சேமிப்புக்குன்னு தனியா எடுத்து வைக்கணும்.
1: முதல்லயே சம்பளம் வந்தோடன சேமிப்புக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து
3: வச்சிருக்கேன். என்ன, நான் அப்படி வச்சிட்டு அஞ்சலக சிறு சேமிப்புல சேமிப்பு வரும்போது எனக்கு இப்ப 1 லட்சம், அதுக்கு மேல கூட என்னுடைய கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் சேமிக்கிறேன். அதுக்காக ரொம்ப இல்ல, மாதம் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ ஒரு 500 ரூபாயோ சேமிக்கும் போது நமக்கு வந்து அது நம்ம அறியாமலே அது ஒரு தொகையா மாறும்.
1: சிறு துள்ளி பெருவெள்ளம் வெள்ளம் இல்லையா?
3: உண்மை, அதை நான் ரொம்ப நம்புறேன், விரும்புறேன்.
1: அதுல ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா? எப்பவாவது நமக்கு ஒரு அவசரம்.
3: 2023 என் சின்ன பொண்ணு கல்யாணம் முடிஞ்சது, அப்ப பார்த்தா அங்க 1 லட்சம் சேர்ந்திருக்கு. அதே எனக்கு தெரியாது,
1: உங்களுக்கு தெரியாம, கண்ணுக்கு தெரியாம சேர்ந்த காசு இல்லையா?
3: அடுத்து அதை எடுத்து நம்ம செலவுக்கு நகை எடுக்க சீர்வரிசா,
1: அது எவ்வளவு ரொம்ப உபயோகமான இருந்து.
3: இப்ப 2 பொண்ணும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா எல்லாம் சேமிச்சுட்டுதான் இருக்கேன்.
1: சேமிச்சுட்டுதான் இருக்கீங்க?
3: ஏன்னா சம்பளம் வந்தவொடனே சொல்லிடுறேன், எப்ப அதுல 2000 ரூபாய் எடுத்து வச்சிருங்க, எடுத்து வைங்க, அந்த புக்குள்ளேயே வச்சு விட்டுருவேன்.
1: அப்படியே வச்சிருக்கீங்க, நன்றி நன்றி.
3: நமக்கு சிறு சேமிப்பு வருமானத்துல சேமிப்பு கை கொடுங்க.
1: அருமை அருமைங்கம்மா, நன்றி இணைந்ததற்கு நன்றி,
3: வாய்ப்புக்கு நன்றிம்மா.
1: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: இரண்டு பேசுற மேடம்.
1: சொல்லுங்க
4: மேடம். சின்ன வயசுல சேமிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்டா, முக்கியமா இருந்தது. அரசு பணியில இருந்தேன், சேமிச்சேன். இப்ப நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்று வீட்டுல இருக்கேன். என்ன செய்யறேன்னா, இந்த செலவு நான் ஒரு அளவுக்கு சிக்கனமா வச்சிருக்கேன். ஒண்ணு, ரெண்டாவது போஸ்ட் ஆபீஸ், பேங்க், இது இதே புனத்தை போட்டிருக்கேன். ஏன்னா மகனும் மகனையும் கட்டி கல்யாணம் வந்த அப்புறம் அவங்களோட பின்காலங்கள ஒரு அமௌண்ட் வரும்லாம், நம்ம கொஞ்ச நாள் வந்து போயிருவோம். அவங்களுக்கு தேவைக்கு சேமிச்சு வச்சிருக்கேன், தேவைப்படிக்கவும் கொஞ்சம் எடுத்து செலவு பண்ணுவேன்.
1: தேவைப்படும் போது செலவு பண்ணிப்பீங்க, மத்தபடி சேமிக்கிறீங்க.
4: பிறகு இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கோ அவங்களுக்கோ கொடுத்து உதவும்.
1: அருமைங்க சார், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, நன்றிங்க.

0: அருமை, சூப்பர்ங்க சார். இணைந்ததற்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். வணக்கம். ஆமா, சிக்கனமும் சேமிப்பும், அது பத்தி உங்க கருத்தா? தேவையா தேவையில்லையா? அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து, பார்வை, உங்களுடைய பார்வை. யாரு, எங்க இருந்து பேசுறீங்க சார்? பேர்?
1: திருப்பூர் மாநகர்.
0: உங்க பெயர்?
1: சேரங்கசாமி.
0: என்ன சார்?
1: சேரங்கசாமி.
0: ஓகேங்க சார், ஓகே ஓகேங்க சார், சொல்லு.
1: பிரம்மச்சல ஆங்கிலம் எரிமலு கொள்ளுதாங்க. சொல்லுதுங்க, சிக்கனம் இப்போ உங்ககிட்ட கூட பேசுறேன் பாருங்க, அது கூட நேரம் வரைய இடம்பெயர்க்கலாம். ஆனா என்ன கருத்துக்கள் சொல்றது, கருத்துக்கள் சொல்றவங்க கூட, ஏன்னா மத்தவங்களுக்கு வந்து ஒரு பயன் இருக்கணும் அப்படின்னு சொல்றேங்க. பணத்தை மட்டும் வந்து விரயம்னு சொல்லக்கூடாதுங்க. சிக்கனம்ங்கிறது எண்ணத்தை சொல்லாங்க, உடல் உழைப்பு, மற்ற மிகுதிய அடி போலாங்க சரிங்களா. பணம் மட்டும்தான் சிக்கனம் தேவைப்படும் இல்லைங்க. இப்ப மழைநீர் சேகரிப்பு எத்தனை சொல்லிக்கிறோம், மழைநீர் சேகரிப்பு, சிக்கனம் தண்ணீர் வந்து வீணடிக்கூடாது, அது சிக்கனம் தானுங்க.
0: அதெல்லாமே சிக்கனம் தான், நிச்சயமா.
1: சிக்கனம் வந்து மிகுதிய அடிக்கிட்டே போலாங்க. ஒரு பானைக்கு ஒரு தோறு பதம் அப்படிங்கிற மாதிரிங்க பேசிட்டே இருந்து பேசிட்டே இருக்கலாங்க. எனங்க ஒரு நாள் கூட பத்தாதுங்க. ஆனா அந்த ஒரு சோற்றுக்கு இல்ல ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் பாருங்க. சிக்கனம் எல்லாத்தையும் சிக்கனமா இருக்கணும். நன்றி, வாய்ப்பு.
0: ஒரு சின்ன விளம்பர இடைவேளை முடித்து தொடர்ந்து நேயர்களிடம், அதை தொடர்ந்து ஒரு பாட்டு, அதை தொடர்ந்து நேயர்களிடம் நாம் பேசலாம்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: ஒலிக்க இருக்கும் பாடல் சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: ஹலோ
4: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
3: மறுபடியுமா?
4: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
5: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
3: சார் இவ்வளவு எங்கிருந்து?
5: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
4: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
3: சார் 2 லட்சம்
0: என்னாச்சப்பா?
3: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
4: அட
3: கட் பண்ணிட்டான்.
0: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட் பா.
3: ஃப்ராட்?
0: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
6: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து
8: பேசுறீங்க?
7: வணக்கம்,
8: வணக்கம். நான்
7: பால்மணி
8: செயல்பட்டால் அந்த பணங்கள் நம்முடைய திருமண செலவு ரொம்பதான்
7: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
9: வணக்கம் மேடம், நான் அருமனை கமலாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
7: சொல்லுங்க சார்.
9: மேடம், அதாவது

0: சிக்கனமும் சேமிப்பும் மனிதனுக்கு உயிரோடு ஒட்டி பிறந்த ஒன்று. ஒரு குடும்பத்தில் கண்டிப்பாக சிக்கனும் சேமிப்பும் வேண்டும்.
1: தேவை, கட்டாய தேவை இல்லையா?
0: மனிதனுக்கு பிற்கால வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. பிற்கால வாழ்க்கையில என்னெல்லாம் தேவைப்படும்? பிற்கால வாழ்க்கை குழந்தை குட்டிகளுக்கு படிப்பு செலவு, கல்வி செலவு, கல்யாண செலவு, வயதான முதிர்ந்த காலத்தில் ஆஸ்பத்திரி செலவு, இப்படி முக்கியமான காரியங்கள் தேவைப்படும். அதனால எல்லாருக்கும் வந்து சேமிப்பு சிக்கனம் கண்டிப்பா தேவை. ஹலோ,
1: நிச்சயமா நிச்சயமா.
0: அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து 20,000 ரூபாய் வருமானம் வருதுன்னு வைச்சோம், அதுல வந்து 2,000 ரூபாய சிக்கனம் குடிக்கிறாரு, அதே போல இன்னொரு குடும்பத்துல மாதம் மாதம் 1,00,000 ரூபாய் வருமானம் வருதுன்னு
1: மொத்தமா செலவு பண்றாங்க,
0: 1,10,000 ரூபாய் செலவு பண்றாங்க. அப்ப இதுல உண்மையான செல்வந்தன் யாரு?
1: நிச்சயமா 20,000 சம்பாதிக்கிறான்.
0: அவன் வந்து வாழ்க்கையில வெற்றி பெறுமா? மற்றவன் வாழ்க்கையில அழிஞ்சு போவோம். அதனால அவனுடைய பேப்பர் செலவுல அவனுடைய பேரு செலவுல பேப்பர்ல வரும். ஆமா,
1: எப்படி வரும்?
0: எதிர்பாராத அசம்பாவித விளையுமே. அதனால மனிதனுக்கு சிக்கன சேமிப்பு வாழ்க்கையோடு உடன் பிறந்தது பிடிக்க முடியாது. நன்றி
1: நன்றி நன்றி, இணைந்ததற்கு நன்றி. வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: இனிய சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் குடியிருப்பு கலீல் ரஹ்மான்.
1: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
2: ஆமா, சிக்கனம் அதாவது அது அருமையான தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் சிக்கனம் இருக்கணும். ஆனா வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றம்
1: அருமை.
2: ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபாய் சொல்றேன். அதாவது நம்முடைய வருமானத்துல அவ்வளவு செலவு பண்ணாம கொஞ்சம் பிரித்து சேமித்து வச்சாச்சுன்னா நாளைக்கு நம்முடைய பிற்காலத்துல ரொம்ப தேவைப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் இருப்பேன். நான் வந்து கஞ்சத்தனம் பண்ண மாட்டேன், சிக்கனமா சில நேரங்கள்ல இருந்துருவேன். என்னுடைய நண்பர்களும் சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப சிக்கனமா இல்லாம ரொம்ப தாராளமா செலவு பண்ணிருப்பாங்க. ஆனா தாராளம் செலவு பண்றது தாராளமா செலவு பண்ணணும், சிக்கனமா இருக்கக்கூடிய இடங்கள் சிக்கனமா இருக்கும். ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில முன்னேறுமானா சிக்கனம் கற்றுக்கும், அதுக்காக கடுமையாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நம்ம சிக்கனமா வாழ்க்கையில முன்னேறுமானா திருப்பிங்கிற ஒரு தூண்டில போட்டு வச்சிருக்கோம். அப்பந்தாம அந்த தூண்டில மீன்ங்கிறத வந்து கொத்தும். நம்மகிட்ட திருப்பிங்கிற ஒரு வாழ்க்கையை ஒரு மீன் தான்.
1: நன்றிங்க சார், நன்றி, அருமையா
2: சொன்னீங்க.
1: நன்றி நன்றிங்க, நன்றி. வணக்கம்.
3: அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம்.
1: வணக்கங்கள். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோப் சண்முகசுந்தரம்.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து என்ன?
3: சிக்கனம் வந்து எதுல எதுல இருக்கும்னா, நீர் சிக்கனம், மின்சார சிக்கனம். எல்லா தலைமுறைக்கு வந்து அப்படியே ஸ்டாப்ப திறந்து விட்டாங்க. ஒரு திராப்பு வந்து நம்ம இதுதான் ரொம்ப மனசுக்கு சிரமமா இருக்கு. அதே மாதிரி மின்சாரம் அந்த சிக்கனமே பண்ண மாட்டாங்க. சிக்கன் போட்டுருக்க யூஸ் தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணிட்டு கையில அதை ஆஃப் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இது இப்ப இளையதன்மை பயன்படுத்திக்கணும், சிக்கனமா இருக்கணும். அதே மாதிரி சேமிப்பு வந்து எப்படின்னா, மனிதன் வந்து சேமிப்பு இல்லாத வாழ்க்கை வந்து துடிப்பில்லாத படகு ஓட்டிருக்கணும்.
1: அந்த
3: துடிப்பில்லாத படகு வந்து ஆற்றின
1: எப்ப வேணாலும் கவுந்துடலாம் இல்லையா?
3: அதனால வந்து சேமிப்பு அவசியம். சிக்கனமும் சேமிப்பும் நம்ம இரு கண்கள்,
1: இரு கண்கள் மாதிரி பாதுகாக்கணும் இல்லைங்களா? பின்பற்றணும் அத. நன்றிங்க, இணைந்ததற்கு நன்றி, அருமையாக சொன்னீங்க. வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: இனிய மாலை வணக்கம். வேலூர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
4: சிக்கனம் இருந்தாலே

0: சேமிப்பு தானா வந்துடும். ஒரு பொதுக்கூட்டத்துல கலைவாங்கல என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பேசிருக்காரு, பொதுமக்களை பார்த்து கேக்காங்களாம், உலகத்திலே மிக சிறந்த பூ என்ன பூ அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒவ்வொரு பொதுமக்கள் ஒவ்வொருத்தரா எச்சு தாமரப்பூகப்பூ அரிப்பூ மதுரை மதுரை பூ அப்படின்னு சொல்லிருக்காங்களாம். அத நீங்க சொல்றதுமா இல்ல சிறந்த பூ சேமிப்பு தான்
1: சேமிப்பு.
0: அடுத்த நாளே அந்த கேட்டு அடுத்த நாளே எல்லாரும் சேமிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். அந்த மாதிரி அதனால சேமிப்பு முக்கியம். சிக்கனமும் சிக்கனம் இருந்தாலே சிக்கனம் சேமிப்பு வந்துடும்.
1: சிக்கனம் இருந்தா சேமிப்பு வந்துடும் இல்லையா? அருமைங்க சார், அருமை. நன்றி நன்றி, இணைந்ததற்கு நன்றி. வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நாகபுரம் பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: மேடம், கல்வி காசு இல்லாதவர் கடவுளை ஆனாலும் கதவை காத்தடின்னு அந்த காலத்துல எழுதி
1: வச்சிருக்காங்க.
2: ஆமா, பணத்தை நாம் காப்பாற்றினால் அதே பணம் பின்னாடி நம்மளை காப்பாற்றும். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, அருமை, ரொம்ப ரத்தன சுருக்கமா சொல்லிட்டீங்க இல்லையா? நன்றி, இணைந்ததற்கு நன்றி. நேர்கள் வந்து சேமிப்பினுடைய அவசியம் எப்படி, சேமிப்பு அப்படின்னா காசு மட்டும் கிடையாது, சேமிப்புங்கிறது மின்சாரம், இந்த மாதிரி நமக்கு இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய நீர் ஆதாரம், இந்த மாதிரியான விஷயங்களையும் சேமிக்கிறதும் சேமிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அருமையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம், அண்ணாமலை திரைப்படத்துல இருந்து வர இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

0: ஐடிஐ மத்திக்கோடு திக்கணங்கோடு.
1: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
0: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
1: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
0: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
1: மற்றும் 0465129 6483. ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ மத்திக்கோடு திக்கணம் கோடு. வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
3: நேரம் 3:45 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101 தேநீர் நேரம். தேநீர் நேரத்தில் இனி கேட்கலாம் காதலா காதலா திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
1: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
0: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
1: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
0: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
1: உலகத்தரத்தில் லேப் வசதி,
0: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
1: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, மூட்டம்.
0: கால் 790-447-3872.
2: அந்த இயரிங்க காட்டுங்க.
3: போச்சுவோம் பிரைஸ் மணி.
2: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல? வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
3: எங்க?
2: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
3: ஹா?
2: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
3: நோ ப்ரோக்கரேஜ்,
2: நோ ஹிடன் ஃபீஸ்.
3: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல, ஆப்க்கு.
2: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஒலிக்க இருக்கும் பாடல் அன்னை திரைப்படத்திலிருந்து.

தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மற்றும் பங்கேற்க முயற்சி செய்த மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்கள் நிலையத்தின் சார்பில் மனதார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர்ஜே ரீப்திகா. இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில்துறையினர் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் இன்று கலந்துரையாடினார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். செமி கண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சிறுபான்மையினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழக அரசு விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனம் தொடர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
1: நாளும் யோகா நலமுடன் வாழ்வு. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே.வி. ரேகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.

0: இன்டர்நேஷனல் யோகா டே, அதாவது சர்வதேச யோகா தினம். சர்வதேச யோகா தினம் ஒவ்வொரு ஆண்டுலயும் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடுறாங்க. ஏன் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடுறாங்க அப்படின்னா, வருஷத்திலேயே ரொம்ப நீளமான நாளா இருக்கிறதுனால சர்வதேச யோகா தினம் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடுறாங்க. இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. எதுக்கு இன்டர்நேஷனல் யோகா டே கொண்டாடுறாங்க? யோகாவுடைய நன்மைகள், யோகா நமக்கு என்னென்ன பயன்கள் தருது, யோகா நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, அதே மாதிரி நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்குது. ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல லைஃப் ஸ்டைல ரொம்ப ஸ்ட்ரெஸ்னாலே தான் மக்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதாவது தலைக்கு மேல பெரிய ஒரு பாரம் வச்சிருக்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ் மட்டுமே தலையில வச்சுட்டு நடக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் லைஃப் ஸ்டைல் சப்போர்ட் மாதிரி யோகா சப்போர்ட் பண்றதுக்காக வேண்டி மட்டும்தான் யோகா தினத்தை வந்து முக்கியமா அறிமுகப்படுத்திருக்காங்க. மன அழுத்தத்தை அது குறைப்பதற்காக, கவனசக்தியை அதிகரிக்கிறது, அதாவது கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்துறதுக்காகவும் நமக்கு யோகா வந்து உதவுது. நல்ல தூக்கத்தை தருகிறது. நல்ல தூக்கம் தருது அப்படின்னா, நம்ம வந்து யோகா பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து தூக்கமே இல்லாம இருக்கும். கண்டினியூஸா ஒரு அரை மணி நேரம், அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது டெய்லி நீங்க யோகா பண்ணி பாருங்க. ஒரு வாரத்துல இருந்தே நமக்கு வந்து வித்தியாசங்கள் உணர முடியும். அந்த கான்சென்ட்ரேஷன் கூடும், அதே மாதிரி நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கும், நம்மளுடைய சங்கடங்கள் எதுவா இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி தள்ளி வைக்கும். அப்படி தள்ளி வைக்கும் போது நமக்கு அந்த தூக்கன்றது அழகா வரும், நிம்மதியான தூக்கம் நமக்கு வரும். அதே மாதிரி ஆரோக்கியமான வாழ்வு முறையை மோட்டிவேட் பண்றதுக்காகவும் நமக்கு இந்த யோகா வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுக்காக தான் இந்த யோகா டே செலிப்ரேட் பண்றாங்க. இந்த வருஷம் 2026 யோகா டேயோடைய கருத்து என்ன அப்படின்னா, யோகா ஃபார் ஏஜிங். வயசாகிறது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம்தான். நம்ம தான் அவங்களை கொண்டு போக வேண்டும். அப்போ அந்த வயதை நம்ம பாதுகாப்பதற்காக அவங்க வந்து யோகா பண்ணணும். வயதானவங்க யோகா பண்ண அவங்களுடைய ஆரோக்கியம் இன்னும் மேம்படும். நம்ம ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப பெரிய ஒரு மூதாட்டி 92 வயசு இருக்கும், அவங்க வந்து அழகா பத்மாசனம் இப்படி அழகா யோகா பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய ஜெனரேஷன்ஸ், அதாவது வயதானவங்களை மோட்டிவேட் பண்ற வகையில அழகா யோகா பண்ணி போட்டிருந்தாங்க. டிவில எல்லாம் நியூஸ்ல எல்லாம் பாத்துருப்போம். நம்ம ஒரு பழக்கம் சொல்லு இருக்கு, அதாவது ஜனனம் முதல் மரணம் வரை யோகா செய்வோம். பிறந்த குழந்தைங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, கை கால்களை போட்டு அடிப்பாங்க, அப்புறமா அவங்க கால்கள் ரெண்டையும் பிடிச்சு வச்சுக்குவாங்க, அப்புறம் கரெக்டா அவங்களோட டைம் 90 டேஸ் 3 மாசம் ஆகும்போது கமந்துருவாங்க. இந்த மாதிரி ப்ரோன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த குழந்தைங்க கரெக்டா அவங்களுடைய மைல் ஸ்டோன்ஸ் கொண்டு வரும்போது அவங்களுடைய அறியாமை வயது வரையிலும் கரெக்டா அவங்களுடைய அவங்க வந்து பண்றாங்க. ஆனா அதுதான் அது யோகாவா இருக்கு. அந்த சின்ன குழந்தைங்க பண்ற அந்த தூங்குற ஒரு பொசிஷன் எடுத்துதான் பாலாசனா அப்படின்ற ஒரு ஆசனாவ எடுத்திருக்காங்க. அப்போ சின்ன வயசுல இருந்தே, அதுக்கப்புறம் நம்மளுடைய 63 வயதுல இருந்து நம்ம யோகா பண்ணி நம்மளுடைய உயிர் மூச்சு நிற்கும் வரையிலும் நம்ம யோகா செய்யலாம். இப்ப எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னா எப்படி யோகா பண்றது? முடியலையா, உட்கார்ந்து இருக்கீங்களா, உட்கார்ந்து இடத்துலயே பண்ணுங்க. போய் கத்துக்க முடியலையா, நிறைய ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கு. சேர்லயே உட்காந்துட்டு கால்களை அசைக்கிறது, கைகளை அசைக்கிறது, தகுந்த யோகா படிச்சவங்க கிட்ட படிக்கும் போது யோகா நல்லா அவங்க நல்ல அழகா அவங்க கைட் பண்ணுவாங்க. அத அந்த கைடன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அழகா பண்ணும் போது அதுக்கு பிறகு நமக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் சேர்ல உட்கார வேண்டிய அவசியம் இருக்காது. மெதுவா மெதுவா நம்ம கீழே உட்காரலாம், நின்னுகிட்டு பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளுடைய அதாவது மோட்டிவேஷன் மூலமாவும் யோகா பண்றது மூலமாவும் நம்மளுடைய உடலுக்கும் ஆரோக்கியம் கிடைக்குமா, நம்ம அப்புறம்தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். நான் வந்து யோகா பண்றதுக்கு முன்னாடி வந்து படிக்கட்டுலாம் ஏறணும், ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது படிக்கட்டுலாம் ஏறும்போது பிடிச்சு பிடிச்சுதான் மேலே ஏறுவேன். ஆனா இப்ப வந்து நான் அப்படி கிடையாது, கம்பி பிடிக்காமலே என்னால ஏற முடியுது, கொஞ்சம் ஈஸியா ஏற முடியுது, 10 படி ஏறின பிறகுதான் கொஞ்சம் வலி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்றத உங்களாலவே உணர முடியும். அப்போ நீங்க கண்டினியூஸா பண்ண உங்களுடைய ஹெல்த்த வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்றதுக்கு, அதாவது உங்களுடைய மனசை வந்து நீங்க மோட்டிவேட் பண்ணாலே கண்டிப்பா உங்களுடைய உடல் வந்து உங்களுக்கு எசைஞ்சு வரும், நீங்க வந்து பண்ணலாம். அப்ப எந்த ஒரு வயதினருக்கும் யோகா ஒரு ரிஜெக்ஷனே கிடையாது, எல்லாருக்குமே யோகா பண்ணலாம். அதுக்காக இந்த வருஷத்தோட தீம் யோகா ஃபார் ஏஜிங்றத கொண்டு வந்திருக்காங்க.
1: இதுவரை நாளும் யோகா நலமுடன் வாழ்வு. தகவல்களை தந்தவர் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே.வி. ரேகா அவர்கள்.

0: தேதி உலகளவுல கடைபிடிக்கப்படுது. ரத்த தானம் செய்யறதோட முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்தவும் தன்னலமின்றி ரத்தம் வழங்கி உயிர்களை காக்கும் கொடையாளர்களுக்கு நன்றி செலுத்தவும் இந்த நாள் அர்ப்பணிக்கப்படுது. மனித இரத்த வகைகளை கண்டறிந்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் கார்ல் லான்ஸ்டீனர் அவர்களோட பிறந்த நாளை சிறப்பிக்கும் விதமா ஜூன் 14 தேதி இந்த தினமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. 2004 ஆண்டு உலக சுகாதார அமைப்பு இந்த தினத்தை முதன் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. இந்த இரத்த தான தினத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம தானா முன் வந்து ரத்தம் கொடுக்கும் தன்னார்வலர்களை பாராட்டுறது. பாதுகாப்பான ரத்தம் மற்றும் இரத்த கூறுகளோட தேவையை பற்றி பொதுமக்களுக்கு எடுத்துரைப்பது. அவசர காலங்கள்ல மட்டும் ரத்தம் தராம ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியா ரத்த தானம் செய்யும் பழக்கத்தை உருவாக்குறது. ரத்த தானம் கொடுக்கணும்னா 18 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கொடுக்கலாம். குறைந்தபட்சம் 45 கிலோ இல்ல அதுக்கு மேல இருக்க உடல் எடை கொண்டவங்க கொடுக்கலாம். ரத்தத்துல ஹீமோக்ளோபின் அளவு 12.5 g/dl மேல இருக்கணும். எவ்வளவு இடைவெளி இருக்கணும்னா, ஒரு முறை ரத்த தானம் செஞ்ச பிறகு அடுத்த தானத்திற்கு ஆண்களுக்கு 3 மாசங்களோ பெண்களுக்கு 4 மாசங்களோ இடைவெளி தேவை. யாரெல்லாம் ரத்த தானம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீவிரமான நோய் தொற்றுகள் உள்ளவங்க, சமீபத்துல பெரிய அறுவை சிகிச்சை செஞ்சுகிட்டவங்க, குறிப்பிட்ட மருந்து மாத்திரைகள் உட்கொள்றவங்க, மருத்துவரோட ஆலோசனைக்கு அப்புறம்தான் ரத்த தானம் செய்யணும். இந்த ரத்த தானம் செய்யறதுனால எந்த மாதிரியான நன்மைகள்லாம் ஏற்படுது பாத்தீங்கன்னா, ரத்தம் பெறுபவருக்கு மட்டும் அல்ல கொடுப்பவருக்கும் பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. உடல்ல புதிய ரத்த அணுக்கள் வேகமா உருவாக வழிவகுக்குது. உடல்ல இரும்பு சத்தோட அளவு சீரா வைத்திருக்க உதவுது. இது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஒருமுறை நீங்க ரத்த தானம் செய்யறது மூலமா அதிகபட்சமா 3 உயிர்களை காப்பாற்ற முடியும். எனவே மக்களே, ரத்த தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். இதுவரை உலக இரத்த தானம் பற்றிய சிற்றுரையை கேட்டீர்கள்.
1: வானிலை முன்னறிவிப்பு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வரும் 17 வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும், இடையிடையே 60 km வேகத்திலும் வீசக்கூடும். இந்த நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:12. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில முதல்ல தனக்கு பிடித்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா, இரணியல்ல இருந்து பழனியாண்டி பிள்ளை. இவங்க விரும்பி கேட்ட பாடல் பரணி இசையில, பரணியுடைய பாடல் வரிகள்ல உன்னிகிருஷ்ணன், ஹரிணி ஆகியோர் பாடிய பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து வரப்போகுது. பாடலை கேட்கலாமா?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:17. நேயர்களே, நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிய. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து AR ரஹ்மான் இசையில கார்த்திக், சித்ரா, சிவராமன் ஆகியோர் பாடிய பாடல் தான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லி SMS வழி பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா திட்டவிளையிலிருந்து சாஃபி. பாடல் வரப்போகுது, பாடல் கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:25. குமரி பண்பலை 101 நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிய. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வடசேரியிலிருந்து எஸ் ராமலட்சுமணன் இந்த நேயர் வந்து எனக்கு அப்புச்சி கிராமம் திரைப்படத்துல விஷால் சந்திரசேகர் இசையில வரக்கூடிய பாடல் தப்பா வேணும் அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் வழி பாடல் அனுப்பியிருக்காங்க. பாடல் வர பகுதி கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி கேட்கலாம். முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை இடம்பெறும், தொடர்ந்து உழவர் பயிற்சி நிலைய செயல்பாடுகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகர்கோவில் உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் ஆர் ஜோயிலின் சோபியா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:30. நேயர்களே, நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிய. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நாம கேட்டு ரசிக்கிறதுக்காக வேலாயுதம் திரைப்படத்துல இருந்து விஜய் ஆண்டனி இசையில் அண்ணாமலை பாடல் வரிகள்ல ஹரிஹரன் மதுமிதா ஆகியோர் பாடிய பாடல் வந்துட்டே இருக்குது. இந்த பாடலை SMS வழி நான் தான் பாக்கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க வடசேரியிலிருந்து முத்து ராமு இவங்க எல்லாரும். இவங்க கேட்ட பாடல் காற்றலையில இப்போ வரப்போகுது. பாடல் கேட்கலாமா?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி SMS உங்கள் சாய்ஸ். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா பூதப்பாண்டியிலிருந்து கீதா, இவங்க விரும்பி கேட்ட வானம்பாடி திரைப்படத்திலிருந்து KV மகாதேவன் இசையில கண்ணதாசன் பாடல் வரிகள்ல சுஷீலா குரல்ல அழகான பாடல் இப்ப வரப்போகுது. பாடலை கேட்டுட்டே இணைஞ்சிருங்க நம்ம குமரி பண்பலை 101.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:39. குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி.

அடுத்ததா தித்திக்கிதே திரைப்படத்துக்காக வித்யாசாகர் இசையில வைரமுத்து பாடல் வரிகள்ல ஹரிணி சின்மை ஆகியோர் பாடிய பாடல் யாருக்காக வரப்போகுது அப்படின்னா மதுரை சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, மித்ரன், எஸ் அக்ஷய மீனாட்சி இவங்களுக்காக வரப்போகுது. பாடலை கேட்டுட்டு இணைஞ்சிருங்க நம்ம குமரி பண்பலை 101.

4:44. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்களே, நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க குமரி பண்பலை 101 எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிய. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா தேவர் மகன் திரைப்படத்துல இருந்து பரதன் இசையில வாலி பாடல் வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் கமலஹாசன் ஆகியோர் பாடிய இந்த பாடல் தான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் வழி பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா லீபுரத்துல இருந்து கிஷானிகா. பாடல் வரப்பகுதி கேட்கலாம்.

0: கட்டிக்கலாமா?
1: நேரம் 4:50. குமரி பண்பலை 101 எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்ததா நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில மு மேத்தா வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் தாப்பா வேணும் அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் வழி பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா வெள்ளமோடியிலிருந்து நடராஜன். பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. பாடல் கேட்க தயாரா இருக்கீங்களா?

0: எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நிறைவாக கேட்கலாம் இளையராஜா இசையில கங்கை அமரன் பாடல் வரிகள்ல. எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்கள்ல ஆவாரம்பூ திரைப்பட பாடல். நாகர்கோவில் முருகன் நடராஜன் மணிரத்னம் இவங்களுக்காக வரப்போகுது. பாடல் கேட்கலாமா?
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே,

0: நேரம் 5 மணி.
1: அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில்துறையினர் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் இன்று கலந்துரையாடினார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சிறுபான்மையினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேக அரசு விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனம் தொடர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் பட்டம் வென்றார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
2: கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5 மணி 2 நிமிடம். குமரி பண்பலை 101 இலிருந்து நேயர்கள் கேட்க

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி சோலார் மானிய திட்டம். வீடுகளில் சூரிய மின்தகடுகள் அமைப்பதற்காக 30,000 ரூபாய் முதல் 78,000 ரூபாய் வரை மானியம் வழங்கும் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய கர்மோஃப்ட் பிஜிலி யோஜனா திட்டம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். வளர்ந்து வரும் தொழில்நுட்ப உலகத்தில் தினமும் மின்சார தேவை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதற்கிடையில் மின்சார கட்டணமும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதை ஈடு செய்வதற்காக பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் வந்துள்ள நிலையில் பொதுமக்களிடையே அதிகம் பிரபலமடைந்து வருவது சோலார் மின்சக்தி பயன்பாடுதான். பகலில் கிடைக்கும் சூரிய ஒளியை நமக்கு தேவையான மின்சாரமாக மாற்றும் ஒரு சாதனமே சோலார் பேனல். இது சுற்றுச்சூழலை சேதப்படுத்தாத ஒரு சாதனமாகவும் உள்ளது. ஆனால் இந்த சோலார் மின்தகடுகளை அமைப்பதற்கு கொஞ்சம் செலவாகும். இது ஏழை எளிய மக்களுக்கு சவாலானதாக இருக்கலாம். இதை கருத்தில்

கொண்டே இந்திய அரசாங்கம் சோலார் மின்தகடுகள் அமைப்பதற்கு மானியம் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்குவதற்காக வீடுகளின் மேற்கூரையில் சோலார் மின்தகடுகள் நிறுவுவதற்காக மானியங்கள் வழங்கப்படுகின்றன. நாடு முழுவதும் சூரிய மின்சக்தியை மிகவும் மலிவு விலையிலும் எளிதாக கிடைக்கக்கூடியதாக மாற்றும் விதமாக இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மின்சாரத்திற்கு சூரிய சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் மின்சார கட்டணத்திற்காக செலவிடும் பணத்தை மிச்சப்படுத்தலாம். மேலும் இத்திட்டத்தின் கீழ் வீடுகளின் மேற்கூரையில் சூரிய மின்தகடுகள் நிறுவுவதற்கான செலவில் ரூபாய் 30,000 முதல் 78,000 ரூபாய் வரை அரசு சார்பில் மானியம் வழங்கப்படுகிறது. இதை பயன்படுத்தி எளிமையாக சோலார் மின்தகடுகளை அமைக்க முடியும். இந்த திட்டத்தில் மானியம் பெற விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். சூரிய மின்தகடுகளை நிறுவுவதற்கு ஏற்ற மொட்டமாடியுடன் கூடிய சொந்த வீடு வைத்திருக்க வேண்டும். அதேபோல் ஒரு வீட்டிற்கு சூரிய பேனல் சிஸ்டத்தின் திறன் 10 கிலோவாட்டுக்குள் மட்டுமே இருக்க வேண்டும். தனிப்பட்ட வீடுகளுக்கு மட்டுமல்லாமல் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் மற்றும் குடியிருப்போர் நலச்சங்கங்களும் இத்திட்டத்தில் மானியம் பெற விண்ணப்பிக்கலாம். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி சோலார் மானியம் திட்டம் பற்றிய தகவல்களை

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:06. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். வர்ணிக்க வார்த்தை தேடி தோற்றபோது இனியவனே இனியவளே என்று எழுதுவதற்கு பெயர் கவிதை என்றால் அதுவும் பேரழகுதான். எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் புலமை பித்தன் பாடல் வரிகள் லட்சியம் சவுந்தரராஜன் பி சுஷீலா ஆகியோர் பாடிய சிவகாமியின் செல்வன் திரைப்பட பாடல் இப்ப உங்களுக்காக வரப்போகுது, கேட்கலாம்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: நேரம் 5:11. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 முல்லை சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம் கேட்டுட்டு இருக்கோம். அழகான மாலை பொழுது, பறவைகள் குதூகலமாய் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்றன. அனல் வீசிய ஆதவன் செங்கதிர்களால் வானமெங்கும் கோலம் வரைந்திருந்தது. அப்போது மெல்ல எட்டி பார்த்து புன்னகைத்தது நிலா. நம்ம நிகழ்ச்சியில இனி இளையராஜா இசையில வைரமுத்து பாடல் வரிகள்ல SB பாலசுப்ரமணியம் குரல்ல பயணங்கள் முடிவதில்லை திரைப்பட பாடல் வரப்போகுது, கேட்கலாம்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி கேட்கலாம். முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை இடம்பெறும். தொடர்ந்து உழவர் பயிற்சி நிலைய செயல்பாடுகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகர்கோவில் உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் ஆர் ஜோயிலின் சோஃபியா அவர்கள். தொடர்ந்து கேட் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். தொடர்ந்து அமுது சுரபி இதில் வங்கிக் கணக்கின் முக்கியத்துவம் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள் கால்நடைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால் ராய் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேரம் 5:17. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். கண்களால் கைது செய்துவிட்டு எங்கே சென்றாய் நீயும்? தூதனுப்ப யாரும் இல்லை, தோழிகளை தவிர்த்து காற்றிடம் தூதனுப்பி காத்திருக்கிறேன் உன் வருகைக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா எஸ்ஏ ராஜ்குமாரி செயல சித்ரா உன்னிகிருஷ்ணன் குரல்கள்ல உன்னிடத்தில் என்னை கொடுத்த திரைப்பட பாடல் வரப்போகுது. பாடல் கேட்கலாமா?

நேரம் 5:23. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். உன்னோடு நான் இருக்கையில் எனக்கான உலகம் மிகப்பெரியது. வாழ்க்கை பயணம் முடிவுறும் வரை உன் நினைவுகளுடன் நான் என்கிறார் இவர். நம்ம நிகழ்ச்சியில நிறைவாக கேட்கலாம் A.R. ரகுமான் இசையில் கபிலன் பாடல் வரிகள்ல சித் ஸ்ரீராம் சுனிதா சாரதி குரல்கள்ல 5 திரைப்பட பாடலை.

இத்துடன் நிறைவு பெறுகிறது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:30. குமரி பண்பலை 101 இலிருந்து நேயர்கள் கேட்கலாம்.

0: கிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, உழவர் பயிற்சி நிலைய செயல்பாடுகள். நாகர்கோவில் உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் ஆர் ஜாயின் சோபியா அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி, வங்கிக் கணக்கின் முக்கியத்துவம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம். நாகர்கோவில் பணிநிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
4: சிறுதானியங்கள் நாம் முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய உணவு. இவ்வுணவுகள் உடலையும் மனதையும் வளப்படுத்துவன. எனவே வரும் நாட்களில் நாம் பாரம்பரிய உணவாகிய சிறுதானியங்களை பயன்படுத்துவோம், உடலினை வலுப்படுத்துவோம்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இப்பொழுது உழவர் பயிற்சி நிலைய செயல்பாடுகள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் நாகர்கோவில் உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் ஆர் ஜாயின் சோபியா அவர்கள்.
5: வணக்கம் மேடம்.
6: வணக்கம் சார்.
5: மேடம், இப்ப வந்து உழவர் பயிற்சி நிலைய செயல்பாடுகள் பார்க்கும்போது எந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்திட்டு இருக்காங்க?
6: உழவர் பயிற்சி நிலையம்னா அந்த பேர்லயே இருக்கு. மெயினா வந்து விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள், டே டு டே இம் ப்ராக்ரஸ் இன் அக்ரிகல்ச்சர், அதை வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் மூலமாக கிராமிய அளவிலையும் கொடுக்கறது, அந்தந்த கிராமங்களுக்கே சென்று கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் உழவர் விவாத குழு அப்படிங்கிற அந்த உழவர் மன்றங்களை நாங்கள் வந்து அமைத்து, அதற்கு வந்து ஒவ்வொரு அமைப்பாளர்கள் வருவாய் கிராமத்திற்கு ஒருவர்னு இருப்பாங்க. அந்த அமைப்பாளர்களுக்கு தனியாக அவங்களுக்கும் பயிற்சிகள் நாங்கள் கொடுத்து அந்த அமைப்பாளர்கள் போய் அந்தந்த கிராமங்களில் அவங்களுக்குள்ள குழுக்களுக்கு அவங்க வந்து விவசாய தொழில்நுட்பங்களை எல்லாம் கிராம கூட்டங்கள் நடத்தி அவங்க அதை வந்து மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும். இது போன்ற நடவடிக்கைகள் வந்து நாங்கள் உழவர் பயிற்சியத்தில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் செயல் விளக்கங்களும் அவங்களுக்கு வந்து செய்து காண்பிக்கிறோம். முக்கியமான தொழில்நுட்பங்கள் எல்லாமே அந்தந்த சீசன் ஓரியன்ட் தொழில்நுட்பங்களே எல்லாம் அவங்களுக்கு வந்து நாங்கள் செயல் விளக்கமாகவும் பயிற்சியின் போது நாங்கள் வந்து செய்து காண்பிப்போம். அது மட்டும் இல்லாமல் உழவர் பயிற்சி நிலையம் மூலமாக ஆத்மா திட்டம் என்று சொல்லக்கூடிய வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை, அந்த திட்டமும் நம்முடைய திட்ட இயக்குனர், அதாவது வேளாண்மை இணை இயக்குனர் அவருடைய தலைமையில் வேளாண்மை தொழில்நுட்ப முகமை திட்டமும் உழவர் பயிற்சி நிலையம் மூலமாக தான் அவங்க நடத்தப்படுகிறது மாவட்டம் முழுக்க. இது வந்து இந்திய அரசு மற்றும் மாநில அரசின் பங்களிப்போடு கூடிய ஒரு திட்டமாகும். இந்த திட்டத்தில் வந்து பெரிய அளவிலான திட்டங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாவட்டத்திற்குள், மாவட்டத்தை விட்டு வெளியே, மாநிலத்தை விட்டு வெளியே இது போன்ற பயிற்சிகள் எல்லாம் வந்து விவசாயிகளுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. அவங்களுக்குள்ள பயணம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளே தங்கும் செலவு, உணவு போன்ற எல்லாமே வந்து அரசாங்கம் பொறுப்பெடுத்து அவங்களுக்கு இந்த பயிற்சியை இலவசமாக வழங்குகிறோம். மாவட்டத்துக்கு உள்ள பயிற்சிகள் எல்லாமே வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள விஞ்ஞானிகள், அது மட்டும் இல்லாமல் பிற சகோதர துறையிலிருந்து வரக்கூடிய அலுவலர்கள் மட்டுமல்லாமல் நல்ல அனுபவம் வாய்ந்த வெற்றிகரமாக செயல்படக்கூடிய விவசாயிகள், அவங்க வந்து அவங்களுடைய வெற்றி கதைகள் எல்லாம் இவங்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அந்த பயிற்சிகளை நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு முழுமையாக நாங்கள் வழங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மாநிலத்தை விட்டு வெளியே நாங்கள் கூட்டிகிட்டு போகும்போது அவங்கள இது ஒரு பட்டறிவு பயணம் அப்படின்னு சொல்லலாம், எக்ஸ்போஷர் விசிட்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து தேசிய அளவிலான இன்ஸ்டிடியூஷன்ஸு, பயிற்சி நிலையங்கள், ஆராய்ச்சி நிலையங்கள் போன்ற இடங்களுக்கெல்லாம் விவசாயிகளை எடுத்து சென்று எப்படி வந்து விவசாயத்தில் வந்து மிகவும் நவீன தொழில்நுட்பங்களை வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்

0: இல்லாமல் மாநிலத்துக்கு வெளியே உள்ள தேசிய அளவிலான ஆராய்ச்சி நிலையங்களுக்கும் உங்களை நாங்கள் வந்து கூட்டி கொண்டு போய் காமிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவட்டத்துக்குள்ளேயும் நல்ல வெற்றிகரமாக விவசாயம் செய்யக்கூடிய அவங்களுடைய பண்ணைகளுக்கெல்லாம் அழைத்து சென்று விவசாயிகளை நாங்கள் நேரடியாக காட்டுவதன் மூலம் அவங்க நிறைய விஷயங்களை வந்து நேரடியாக தெரிந்து கொள்கிறாங்க. வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாக நிறைய விஷயங்களை விஞ்ஞானிகள் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக டே டு டே டெக்னாலஜிஸ் புதிய புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் அவங்க தெரிந்து கொள்கிறாங்க. தங்களுடைய சீசனுக்கு ஏற்ற விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் அவங்க சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள், பூச்சி நோய் பிரச்சனைகள், அதை எப்படி வந்து தக்க முறையில் அவங்க மேலாண்மை பண்ணலாம், அது போன்ற காரியங்கள் எல்லாம் முழுவதுமாக அவங்களுக்கு வந்து பயிற்சி இலவசமாக அவங்களுடைய கிராமங்களில் வைத்தே வந்து நடத்தப்படுகிறது. இந்த ஆத்மா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து பயன்பெற்று வராங்க.
1: இப்போ இந்த திட்டத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்தெந்த துறைகள் வந்து இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து அந்த பயிற்சிகள் கொடுக்குறாங்க?
0: இந்த திட்டமானது நான் வேளாண்மை துறையோடு மட்டும் நின்று போவதில்லை. ஏனென்றால் வந்து நம்ம வேளாண்மை என்பது ஒரு பரந்து விரிந்த ஒரு நாலஞ்சு துறைகள் சேர்ந்து தான் வந்து அந்த விவசாயிகள் என்றாலே அவங்க வந்து கால்நடைகள் வளர்ப்பாங்க, பயிரும் சாகுபடி செய்வாங்க, பட்டும் வளர்ப்பாங்க, மீன் கூட அவங்க வந்து மீன் பண்ணை வச்சு நடத்துவாங்க. இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து விவசாயி, ஒரு முட்டை உற்பத்தி பண்ணுபவரும் விவசாயி தான். அதனால வந்து நம்ம வந்து வேளாண்மையோட நிறுத்தாமல் வேளாண்மை சார்ந்த பிற துறைகளின் கீழ் வரக்கூடிய பயிற்சிகளும் கூட நாங்கள் இந்த திட்டத்தின் கீழ் நாங்கள் வந்து கொடுக்குறோம். கால்நடை துறை சார்ந்த பயிற்சிகள், கால்நடைகள் வளர்க்கிறது, அப்புறம் முட்டை கோழியை எப்படி வளர்க்கலாம், மீன் பண்ணைகள் வைத்து பராமரிக்கிறது எப்படி, அழகுக்காக மீன் வளர்ப்பது எப்படி, பட்டு வளர்ச்சியில் வந்து அதிக பட்டுப்புழு வளர்த்து அதன் மூலமாக அவங்க எப்படி வருவாய் பெறலாம், அது மட்டும் இல்லாமல் நல்ல முறையில் இந்த வேளாண்மை பொறியியல் சார்ந்த விஷயங்கள், சூரிய ஒளி சக்தியை பயன்படுத்தி பயன்பெறலாம், சொட்டு நீர் பாசனம், அப்புறம் வந்து விதை பண்ணைகள் எப்படி அமைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் தோட்டக்கலை சார்ந்த நிறைய சப்ஜெக்ட்ஸை நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். கிச்சன் கார்டன் அமைப்பது, அழகுக்கு செடிகள் வளர்ப்பது, காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்வது போன்ற பல்வேறு தலைப்புகளையும் நாங்கள் வந்து இந்த பயிற்சிகளை வந்து அவங்களுக்கு விவசாயம் சார்ந்த பிற தொழில்நுட்பங்களையும் இந்த பயிற்சிகள் மூலமாக நாங்கள் விவசாயிகளுக்கு சொல்லித்தரோம். இதற்கு வேளாண் விஞ்ஞானிகள் வருவாங்க, நம்முடைய கேவிகே என்ற கிருஷி விஞ்ஞான் கேந்திரா அவங்க வருவாங்க, ஆராய்ச்சி நிலையங்களில் உள்ள வேளாண் விஞ்ஞானிகள் இவங்கெல்லாம் வந்து இந்த பயிற்சிகளை வழங்குவாங்க.
1: சரி, இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்கணும்னு பார்க்கும்போது அது வந்து ஏதாவது ஒரு விவசாயிகளுடைய தோட்டங்களை போய் காமிச்ச அனுபவங்கள் இருக்கா மேடம்?
0: ஆமாம், கண்டிப்பாக வேளாண்மைனா அதில் வந்து களப்பயிற்சியும் இருக்கும். இதில் வந்து செயல் விளக்கங்கள் என்று தனியாக நிதி ஒதுக்கப்பட்டு அந்த செயல் விளக்கங்கள் எல்லாம் அதுக்குள்ளே இடுபொருள்கள் எல்லாம் வாங்கி விவசாயிகளுடைய இடத்துல வந்து அவங்க செய்து காண்பிப்பாங்க. இந்த செயல் விளக்கங்கள் மூலமாக செய்து காண்பிக்கும் போது விவசாயிகளை நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் அது வந்து புரியும், அதில் ஒரு ஆர்வம் வரும். அதனால் அதன் மூலமாக களப்பயிற்சிகள் கண்டிப்பாக உண்டு. இதில் வந்து விவசாயிகள் விஞ்ஞானிகள் கலந்துரையாடல் அப்படிங்கிற ஒரு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட் விசிட் பை சயின்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. அப்போ வந்து விஞ்ஞானிகள் குழுவாக வந்து ஒரு கிராமத்தில் வந்து அவங்களுக்கு ஏதாவது களப்பிரச்சனை இருந்தால் அதை நேரில் பார்வையிட்டு அது என்ன பிரச்சனைங்கிறத ஆன் த ஸ்பாட் அவங்களுக்கு வந்து அதற்குரிய தீர்வு சொல்லி அதற்கு உதாரணமாக அதற்கு தேவையான அந்த மருந்துகள், பூச்சிக்கொல்லிகளோ இல்லை பூஞ்சான கொல்லிகளோ அவங்க வந்து தெளிக்கணும்னா கூட அதை ஒரு ஸ்ப்ரேயிங் மாதிரி கூட செய்து காண்பிப்பாங்க. இது இந்த பிரச்சனை தான் என்று விவசாயிகளுக்கு கன்ஃபார்ம்டாக உறுதி செய்து அதை எப்படி கையாள்வது, அந்த பிரச்சனையை சரிப்படுத்துவது என்ற கட்டுப்பாட்டு முறைகளையும் அவங்களுக்கு அந்த ஸ்பாட்லேயே சொல்லி தருவாங்க. அதனால் இது வந்து கண்டிப்பாக இதில் வந்து கள ஆய்வு எல்லாம் சேர்ந்து தான் அந்த பயிற்சிகள் வாங்கப்படும்.
1: சரி, இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்தாலும் கூட வந்து சில விவசாயிகள் வந்து நேரடியாட்டு போய் வந்து மருந்துகளை வாங்கி அவங்களுடைய உள்நோக்கத்த அளவுக்கு வந்து அவங்க மருந்து அடிக்கிறாங்க.
0: இதற்காக தான் வயல்வெளி பள்ளிகள் என்று வந்து நாங்கள் நடத்துகிறோம். வயல்வெளி பள்ளிகள் 6 வகுப்புகளாக நடத்தப்படும். ஒரு பருவம் தொடங்கி அது முடிகிற வரைக்கும் 6 கட்டங்களாக நிலம் தயார்படுத்துறது, விதைக்கிறதுலேருந்தே ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து அந்த வகுப்புகள் வந்து வயல்வெளியிலே வச்சு வந்து நடத்துகிறோம். அப்படி நடத்தும்போது அதற்குரிய வல்லுநர்கள் அலுவலர்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து A to Z சீட் டு சீட் டெக்னாலஜிஸ் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. வயல்வெளியிலே நீங்கள் சொன்னது போல் பூச்சி தாக்குதல் இருந்தால் அதற்கு ஈட்டியல் என்று சொல்லக்கூடிய எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்ட் லெவல்வாங்க. அந்த த்ரெஷ்ஹோல்ட் லெவலுக்கு அதிகமாகும்போது தான் நம்ம வந்து பூச்சி மருந்துகளை அதை அடிக்க வேண்டும் என்ற தகவலையும் அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு பூச்சி எந்த அளவுக்கு வந்தால் நம்ம பூச்சி மருந்து கையாளலாம். அப்படி

0: போது அந்த அதுக்கு தேவையான பரிந்துரைகளை அவங்க யாருக்கிட்ட பெற்றுக்கொண்டு வாங்கணும் அப்படிங்கிற பயிற்சிகளும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால விவசாயிகளுக்கு அது குறித்த ஒரு அறிவு வருது. அது மட்டும் இல்லாமல் தற்போது பூச்சி மருந்து கடை வைத்திருப்பவர்கள், உரக்கடைகள் வைத்திருப்பவர்கள் அவங்களுக்கு தேசி என்று சொல்லக்கூடிய டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியும் வந்து வழங்கப்படுகிறது. அந்த பயிற்சி வந்து நம்ம குடுமியான் மலையில் உள்ள ஸ்டாமின் என்று சொல்லக்கூடிய பயிற்சி நிலையத்தின் மூலமாகவும், ஹைதராபாத்தில் உள்ள மேனேஜ் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசு நிறுவனத்தின் மூலமாகவும் இந்த பயிற்சி வந்து இடுபொருள் விற்பனையாளர்களுக்கு ஒரு பட்டய படிப்பாக வழங்கப்படுகிறது. அதன் மூலமாக அவர்களுக்கு, விவசாயிகளுக்கு எப்படி எந்த பூச்சியை கட்டுப்படுறதுக்கு எந்த மருந்து பரிந்துரைக்க வேண்டும், எவ்வளவு பரிந்துரைக்க வேண்டும், அது எப்போ பரிந்துரைக்கணும் என்பது போன்ற அவங்களுக்கு தகவல்கள் எல்லாமே அவங்க வந்து நிறைய வந்து சொல்லி கொடுத்தப்படுத்து அந்த கோர்ஸ் அவங்க படித்து பாஸ் பண்ணவங்களுக்கு தான் வந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க இப்போ. அப்போ முந்தி மாதிரி வந்து எல்லாரும் வந்து இப்போ இடுபொருள் எது வைக்க முடியாது, அவங்களுக்கும் அதற்குரிய அறிவு இருக்கிறனால இப்போ விவசாயிகளுக்கு இந்த பிரச்சனையோட ஒரு விவசாயிகள் வந்தால் அவங்களுக்கு இந்த மருந்து தான் நீங்கள் பரிந்துரைக்கணும் அதற்போன்ற அவங்களுக்கு அந்த அறிவு பெற்றிருக்கிறதுனால விவசாயிகளும் கூட அதன் மூலமாக அவங்களுக்கு தேவையான பொருத்தமான ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து எதையும் அவங்க வந்து பரிந்துரைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை அலுவலர்களும் அவங்களுடைய களப்பிரச்சனை என்று அணுகும்போது நேரடியாக சென்று அவங்க கள ஆய்வு பண்ணி அவங்க பரிந்துரை பண்ணுறதை விவசாயிகள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் இப்பொழுது அது குறித்த அறிவு விவசாயிகளுக்கு நிறைய வந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் அங்கே உயிர்ம வேளாண்மை என்று சொல்லக்கூடிய வேளாண்மையில் வந்து ரசாயனங்களை குறைத்து அதிகமாக இயற்கை இடுபொருள்களை உபயோகப்படுத்தணும் என்கிற திட்டங்கள் நிறைய இப்போ வந்திருக்கு. பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம், அது மட்டும் இல்லாமல் அங்கக வேளாண்மை குறித்த பயிற்சிகள் நிறைய அவங்களுக்கு வழங்குகிறோம். அங்கக இடுபொருள்கள் தயாரிக்கும் குழுக்களுக்கு 100,000 மானியமாக நம்ம மாநில திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டு அதன் மூலமாக அவங்க அதற்குரிய அங்கக இடுபொருள்கள் எல்லாம் தயார் பண்ணி இந்த பஞ்சகாவியா, தசகாவியா, மண்புழு உரம் இது போன்ற பல இயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், பூச்சி விரட்டிகள், பூஞ்சான கொல்லிகள் அதையெல்லாம் குழுக்களை அவங்க தயார் பண்ணி அவங்க கிராமங்கள்லேயே அதை வந்து விற்பனை செய்கிறாங்க. இதனால் நிறைய பேர் அது போன்ற உயிர்ம விவசாயத்தில் ஆர்வம் காட்டுறதுனால இப்பொழுது வந்து மிகப்பெரிய அளவில் நிறைய வந்து இந்த உரங்களின் பயன்பாடு, ரசாயனங்களின் பயன்பாடு எல்லாம் வந்து குறைந்து கொண்டே வருகிறது.
1: இப்போ ஒரு விவசாயி வந்து இந்த பயிற்சிகள் பெறணும்னு பார்க்கும்போது எப்படி தேர்ந்தெடுத்து எடுக்கிறாங்க?
0: விவசாயிகள் வந்து யார் வேண்டுமானாலும் இதில் வந்து ஒரு 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள், ஆர்வமுள்ள விவசாயிகள், பெண் விவசாயிகள், அது மட்டும் இல்லாமல் பழங்குடியினர், ஆதி திராவிடர்கள், பொது வகுப்பினர் போன்ற அனைவரும் இதில் வந்து பயன்பெறும் வகையில் இந்த பயிற்சிகள் நடைபெறுகிறது. இந்த பயிற்சிகள் சம்பந்தமான அறிவிப்புகளை முதல்ல வேளாண்மை உதவி இயக்குநர்கள் அவங்கவுங்க வட்டாரத்தில் அவங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாகவும் நாளிதழ்கள் மூலமாகவும் இதை வந்து தெரிவிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆத்மா திட்டத்திற்குன்னு வந்து பணியாளர்கள் இருக்கிறாங்க. வேளாண்மை உதவி இயக்குநருக்கு கீழே உள்ள மற்ற துறை சார்ந்த பணியாளர்கள் எல்லாருமே வந்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த கிராமங்களில் தகுதி வாய்ந்த விவசாயிகளை வந்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இதற்கு அவர்கள் வந்து உழவர் செயலி மூலமாகவும் ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய மொபைல் மூலமாகவே அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம், நான் அந்த வந்து பயிற்சியில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு விண்ணப்பித்தால் அவங்களை வந்து முன்னுரிமை கொடுத்து அவங்க சேர்த்து கொள்ளப்படுவாங்க. நேரடியாக விவசாய வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகங்களே போய் சென்று அவங்க முன்னுரிமை பதிவேட்டில் பதிந்து கொள்ளலாம். தன்னுடைய பெயரை பதிந்து கொள்வதன் மூலமாக அந்த விவசாயிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி நடத்தப்படும்.
1: இப்போ இந்த மாதிரி பயிற்சிகள் பார்க்கும்போது எத்தனை நபர்கள் சேர்ந்து நீங்கள் அந்த குழுக்களுக்கு பயிற்சிகள் கொடுக்குறீங்க?
0: பொதுவாக மாவட்டத்திற்குள் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து 40 விவசாயிகள் வந்து கலந்து கொள்ளலாம். மாவட்டத்துக்குள்ள நடக்கக்கூடிய எல்லாமே வந்து எல்லா ஆண் விவசாயிகள், பெண் விவசாயிகள் எல்லாரும் ஒரு நாள் பயிற்சி தான், அதுக்கு வந்து 40 விவசாயிகள் கலந்து கொள்ளலாம். இது மாதிரி நிறைய பயிற்சிகள் நடைபெறும். உதாரணமாக ஒரு 30 பயிற்சிகள் வரைக்கும் கூட நமக்கு வந்து அரசாங்கம் எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் வந்து பல்வேறு தலைப்புகளையும் நடத்தப்படும்.
1: சரி, இந்த மாதிரி பயிற்சிகளில் கலந்து கொள்ளன்னு பார்க்கும்போது இளைஞர்கள் கலந்து கொள்றாங்களா?
0: இளைஞர்களுக்குன்னு தனியாக வந்து எஸ்டிஆர்ஒய்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஊரக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சி நாங்கள் வந்து மெயினாக இளைஞர்களுக்கு ஏதாவது தொழில் சார்ந்த பயிற்சி, உதாரணமாக நம்முடைய அந்த காளான் வளர்ப்பு இல்லைன்னா உயிர்ம வேளாண்மைக்கான இடுபொருள் தயாரித்தல், அது போன்ற ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் நாங்கள் வந்து இந்த பயிற்சி அவங்களுக்கு கொடுத்து அதில் அதில் பயிற்சி பெற்றவங்க

0: நிறைய பேர் இப்பொழுது அந்த தொழிலை செய்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க.
1: ஆனால் இன்றைக்கி வந்து அந்த படிச்சுட்டு அந்த வேலையே இல்லாமல் இருந்தால் கூட வந்து நம்ம இந்த ஆத்மா திட்டமில் வந்து பல பயிற்சிகள் பெற்று விவசாயிகள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வருமானம் பெறுக்கிறது ஒரு வாய்ப்பாக அமையும் கூட சொல்லலாமா?
0: கண்டிப்பாக அமையும். ஏன்னா நான் எங்களிடம் பயிற்சி பெற்ற நிறைய பேர் இப்போ ஒரு தொழில் முனைவோர்களாக நாங்கள் அவங்களை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நிறைய பேர் வந்து வீடுகளில் வந்து மொட்டை மாடியிலேயோ வீட்டுக்கு பின்னாலேயோ வந்து காளான் வளர்ப்பு தொழில் அதை வந்து அவங்க செய்து அதன் மூலமாக நல்ல பயன் பெற்று வராங்க, நல்ல வருமானமும் ஈட்டி வருகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பயிற்சி பெற்றவர்கள் நிறைய பேர் இந்த உயிர்ம வேளாண்மை இடுபொருள்களை தயாரிக்க பயிற்சி பெற்றவங்க அவங்க வீடுகளிலே தயாரிக்கிறாங்க. தயாரித்து அவங்களுடைய வயலுக்கு ஃபீல்டுக்கும் அதை வந்து அந்த இயற்கை இடுபொருட்களை உபயோகப்படுத்தி தேவையான விவசாயிகளுக்கும் அதை வந்து தங்களோட ஊர்லேயும் விற்பனை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உழவர் சந்தையிலையும் கூட அதை வந்து அவங்க இலவசமாக விற்பனை செய்வதற்கு ஊக்குவிக்கிறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து உபரி வருமானம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இது குறித்த அறிவு நிறைய பேர்த்துக்கு இப்பொழுது இந்த மாதிரி உயிர்ம வேளாண்மை இடுபொருட்கள் நம்ம பயன்படுத்தும் போது நஞ்சில்லாத உணவு நம்ம உற்பத்தி பண்ணலாம் என்ற அறிவு நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு. விவசாயிகளும் கூட அவங்க சொந்த தேவைக்காக கூட நிறைய பேர் வயலை முழுவதுமாக உயிர்ம வேளாண்மை முறையில் அவங்க சாகுபடி செய்து தங்களோட வீட்டு தேவைகளுக்காக எடுத்துக்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரசாயன உரங்களின் பயன்பாடு மிகவும் பெரிய அளவில் குறைக்கப்பட்டு வருகிறது. அதை ஊக்குவிக்கும் விதமாகவும் நம்முடைய அரசு நிறைய திட்டங்களை விவசாயிகளுக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக அவங்கள வந்து ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு நிறைய மானியங்கள் வழங்கி இந்த திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள திட்டம்.
1: அப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது உழவர் பயிற்சி நிலைய செயல்பாடுகள் குறித்து நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க மேடம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: இதுவரை உழவர் பயிற்சி நிலைய செயல்பாடுகள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் நாகர்கோவில் உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் ஆர். ஜாய்லின் சோஃபியா அவர்கள். உடன் உரையாடியவர் டி. எட்வின் ஜெயராஜ்.
1: இப்பொழுது கேத் பஜாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ். சுரேஷ் அவர்கள்.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது இயற்கை உரமா இருந்தாலும் சரி செயற்கை உரமா இருந்தாலும் சரி விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார் இருக்கு?
4: அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர இப்படி நம்ம வந்து இந்த உரத்தை வந்து லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில நம்ம வந்து எப்படி வந்து பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்துல எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் வந்து சரியாக அளவுல போட்டு அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் செய்யும் போது நல்ல ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் சமச்சீர் உர நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும், லாபகரமான ஒரு விவசாயம் வந்து நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம்.
3: சார் பேசும்போது கூட சொல்றீங்க ரசாயன உரத்தை பொறுத்த அளவுல வந்து அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு. அப்ப இதுக்கு வந்து நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரிலாம் இருக்குது.
4: நிச்சயமாக மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மண்ணுடைய தரம் அதாவது மண்ணுடைய ஹெல்த்னு சொல்லுவாங்க அந்த நிலை வந்து ரொம்ப கெட்டு போய்விட்டது மண்ணுடைய வளம். எனவே நம்ம வந்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும். தேவை இல்லாத உரங்களை வந்து நம்ம போடாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில சமச்சீர் உர நிர்வாகம் முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் நம்முடைய மாவட்டத்துல கிடைக்கிறது ஒரு அடிப்படையாக அமையும்.
3: இப்ப கன்னிப்பு சாகுபடி அப்படிங்கிற நுட்பத்துல வந்து நெல் விவசாயிகள் ஈடுபாடு காட்டுறாங்க இல்லையா, கன்னிப்பு சாகுபடி உர நடைமுறைகள் என்ன சார்?
4: குறிப்பாக மண் பரிசோதனையின் அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரங்களை மட்டும் நம்ம போட்டாவதும். பொதுவாக வேளாண் பெருமக்கள் என்ன பண்றாங்கன்னா எந்த உரம் விலை குறைவா இருக்கிறதோ அதிக அளவில் போடுறாங்க. அப்படி போடுறதுனால நம்மளுக்கு பூச்சி நோய்கள் அதிக அளவு பாதிப்பு மட்டுமல்ல, நம்ம எடுக்க வேண்டிய மகசூல் வந்து இழப்பாகிறது. வீணாக ஒரு

0: உரம் வந்து தட்டுப்பாடான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவதற்கு வாய்ப்பை வந்து நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். எனவே அப்படி இல்லாம மண் பரிசோதனை அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரத்தை மட்டும் போட்டா போதும். குறிப்பாக துத்தநாகம் குறைபாடு இருக்குது, இல்லாவிட்டால் மணிச்சத்து குறைபாடாக இருக்குதுன்னு வைங்க, அந்த உரத்தை மட்டும் நம்ம போட்டா போதும். தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக டிஏபி இல்லாவிட்ட காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரங்களை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு நெற்பயிருக்கு ஒவ்வொரு பருவத்திலும் என்னென்ன உரம் அதுக்கு தேவை என்பதும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அந்த உரங்களை வந்து நம்ம வந்து போட்டா போதும். தேவையில்லாம சிலவங்க ஃபேக்டம்பாஸ் போடுவாங்க, ஆக்சுவலா அந்த விலை அதிகம், அந்த உரம் அந்த பருவத்திற்கு அது போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய மாவட்டத்துல மண்ணுடைய சூழ்நிலைக்கும் அந்த உரம் போடுறதுனால மண்ணிலையும் பாதிப்பு வரும். அந்த மாதிரி உள்ள தேவையில்லாம உரங்களை நம்ம போடுறதுனால இந்த உர தட்டுப்பாடு சூழ்நிலை உருவாகிறது. எனவே எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும் போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமா நம்ம போடுறதுனால ஒருவேளை நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பயிர் நல்லா பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடும் இல்ல டிஏபி போடும் காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல. அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமாக பயிர் இருக்குன்னா ஏதாவது ஒரு சத்து அதுல குறைபாடாக இருக்கக்கூடாது. அப்ப வந்து அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மண் பரிசோதனை தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம கண் பார்வையில கண்டுபிடிக்கவே முடியாது. குறிப்பாக வேளாண்மை சார்ந்த இந்த தொழில்நுட்பங்களை அகில இந்திய வானொலி நிலையம் மூலமாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க வந்து எந்த தேவைகளா இருந்தாலும், ஒருவேளை மண் பரிசோதனையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உரம் போடுறது, சமச்சீர் உர நிர்வாகம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், இந்த மாதிரி எந்த தொழிற்பாலும் இங்க எல்லா விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. நீங்க நேரடியாக இங்க வரலாம், இல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாண்டு மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல அதிக உற்பத்தி அதிக வருமானம் எடுத்து நம்ம வந்து லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து ஒரு தன்னிறைவு அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும்.
1: இதுவரை கேத் பஜாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தந்தவர் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
2: அமுத சுரபி. இனி வங்கி கணக்கின் முக்கியத்துவம் உரையாடல் கேட்கலாம்.
3: என்னக்கா காலையில அவசரமாட்டு எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க?
4: தம்பி காலையில பேங்குக்கு போறேன்பா.
3: பேங்குக்காக்கா? பேங்குக்கு என்ன விஷயம்? எனக்கும் பேங்குக்கு போண்டி இருக்கு.
4: தம்பி எனக்கு பிள்ளை படிப்பு செலவுக்கு ரூபா தேவை இருக்கு, அதனால நகை அடமானம் வச்சு நான் கொஞ்சம் ரூபா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேங்குக்கு போறேன். பேங்குக்கு போனா எப்பவும் கூட்டமா தான் இருக்கும். அதிகாலையிலே போனா சீக்கிரமா நம்ம வேலையை முடிஞ்சு மத்தியானத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம் பாரு. அதனாலதான் பேங்குக்கு அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். சரிப்பா, நீ எதுக்கு பேங்கு போற?
3: ஏக்கா இப்ப இந்த விவசாயிகளுக்கு வந்து வருஷத்துக்கு 6000 ரூபா தாராங்க இல்லையாக்கா, அந்த 6000 ரூபா வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாக்கணக்கா. ஏன் தெரியுமா, நான் கிட்டத்தட்ட 8 மாசம் ஆச்சு அந்த புக்கை வந்து என்ட்ரு பண்ணி. ரினியூவல் பண்ணாதான் வந்து அடுத்த தவணைக்குள்ள அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதனால அந்த புக்கை வந்து என்ட்ரு பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி வச்சிருந்தா நம்ம வந்து அது ரினியூவல் பண்ணதுக்கு வாய்ப்பாக இருக்கு இல்லையா?
4: அது சரிதான் தம்பி. தம்பி எவ்வளவு அலர்ட்டா இருக்க. சரி தம்பி, பைக்கில் தானே போறேன், நான் பஸ்ஸுக்க வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்பா. வந்த காமன் நேரம் ஆச்சு, எல்லா வசலையும் கூட்டமா இருக்கு. சரியான நேரத்துல தம்பி வந்துட்ட. சரி என்னையும் கூட கூட்டிட்டு பேங்குக்கு போறியாப்பா?
3: ஏக்கா கூட்டிட்டு போறாக்கா. ஏன் தெரியுமா, காலையில போனாதான் வந்து உங்களுக்கு வந்து முதல் டோக்கனா கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா டோக்கன் அதிகமா இருந்தேன்னு பாக்கும்போது உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வர லேட் ஆகும். சரி அக்கா ஏறுங்க, நம்ம குயிக்கா போயிடலாம்.
4: சரி தம்பி, பேங்குக்கு போறோம். பேங்க்ல போய் நம்மளுடைய எல்லா விஷயங்கள், அதாவது பண விஷயங்கள் ஆகட்டும், பேங்க்ல அடமானம் வைக்க வேண்டியதாகட்டும், விவசாயிகளுக்கு தேவையான சலுகைகள் மானியங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்முடைய மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய காரணமே எல்லா மக்களும் வங்கி கணக்கு வச்சிருக்கணும், அதன் மூலம் அவங்க வந்து நிறைய நன்மைகள் அடையணும் அப்படின்னு கருத்துல கொண்டுதான் நம்முடைய மத்திய அரசு ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்குனாங்க. இந்த திட்டம் உருவாக்குனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏகதேசம் உள்ள எல்லா மக்களும் வங்கி கணக்கு இல்லாதவங்க எல்லாருமே வங்கி கணக்கை ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஆனா பாரு, இன்னும் ஒரு சிலர் வங்கி கணக்கு எடுக்காம தான் இருக்காங்க. இந்த வங்கி கணக்கு எடுக்கிறதுனால என்னென்ன நன்மை இருக்குன்னு தெரியுமா தம்பிக்கு?
3: ஆமாக்கா நிறைய நன்மை இருக்கு. ஏன்னா வந்து சிலவங்க வந்து இன்னைக்கு வந்து வங்கி கணக்கு எடுக்காம இருக்காங்க, ஆனா அந்த ரூபாயை வந்து அவங்க வந்து சேமிக்காம கையில வச்சிட்டு இருக்காங்க. சிலவங்க வந்து நிதி நிறுவனங்கள்ல போட்டிருக்காங்க. நிதி நிறுவனங்கள்ல போடும்போது

0: ரூபாய் வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு உள்ள ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஆனால் இதே இது நம்ம ஒரு வங்கி கணக்கை ஓப்பன் பண்ணி அந்த ரூபாயை வந்து நம்ம அந்த வங்கியில் போடும்போது நமக்கு எப்போ தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ப அந்த வங்கியிலேருந்து நம்ம அந்த ரூபாயை எடுக்கலாம்.
1: ஆமாம் தம்பி, நீ சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வங்கி கணக்கு இருந்தால் தான் நம்மளுடைய பரிவர்த்தனைகள் வந்து ஈஸியாக நடக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய அரசு வந்து எவ்வளவு தூரம் வங்கி கணக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு நம்ம வங்கி கணக்கில் நம்மளுடைய காசு இருந்தால் மட்டும்தான் டிஜிட்டல் பரிவர்த்தனை நமக்கு பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் எதுன்னு பார்த்தோன்னா வங்கி கணக்கு. வங்கி கணக்கு அதனால கண்டிப்பா எல்லாரும் வங்கி கணக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அரசு வந்து எல்லா மக்களுக்கும் வலியுறுத்துறாங்க. நிறைய பேர் அதை செயல்படுத்தி பயனடைஞ்சிட்டு வராங்கப்பா.
0: ஆமாக்கா, ஏன் தெரியுமா, இப்ப விவசாயிகளுக்கு வந்து சம்மான் நிதி திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து மத்திய அரசு கொடுத்திருக்காங்க. அந்த ரூபாய் வந்து விவசாயிகளுக்கு வந்து நேரடியாட்டு அந்த வங்கி கணக்குல போடுறாங்க. இப்ப வந்து விவசாயிகளுடைய வங்கி கணக்குல போடும்போது விவசாயிகளுக்கு வந்து அதை எடுத்து அவங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான என்னென்ன இடுபொருட்கள் வாங்கணுமோ அந்த தேவைக்கான இடுபொருட்களை வாங்கி விவசாயத்துல வந்து அதிக லாபம் பார்க்கலாம்
1: தம்பி. அதனால அனைவரும் வங்கி கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா செய்யணும். இதுவரைக்கும் யாரும் வங்கி கணக்கு வந்து ஓபன் பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்க உடனடியாக வங்கி கணக்கு செயல்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு 6வது வகுப்பு படிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு முதற்கொண்டு அதாவது மூத்த குடிமக்கள் வர அனைவருக்குமே வங்கி கணக்கு வந்து காமன் ஆயிட்டு. அதனால வங்கி கணக்கு இதுவரை வயதானவங்களாகட்டும் சிறிய பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைங்களாகட்டும் அவங்க வந்து வங்கி கணக்கு இதுவரை எடுக்காம இருந்தாங்கன்னா அவங்க வங்கி கணக்கு ஓபன் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. மானிய தொகையிலிருந்து கல்வி உதவி தொகையிலிருந்து எல்லா விஷயங்களும் நமக்கு அதுல கிடைப்பதற்கான வழிவகையை வந்து நம்மளுக்கு வங்கி கணக்கு நம்ம ஏற்படுத்துறது மூலமா இருக்கு. இன்னொன்னு வந்து நம்மளுக்கு வந்து தேசிய உடமையாக்கப்பட்ட வங்கிகள்ல நம்ம நகையோ இந்த மாதிரி விஷயங்கள் அடவு வைக்கிறதோ இந்த மாதிரி செய்தா கூட நம்மளுக்கு வட்டி விகிதங்கள் இது எல்லாமே நம்மளுக்கு குறையும். அதனால அதையும் நம்ம வந்து கரெக்டான முறையில பயன்படுத்தணும்ப்பா.
2: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீங்க.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்
4: தொடர்ந்து. கால்நடைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம். நாகர்கோவில் பணிநிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோபால் ராய் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
5: தடுப்பூசியின் முக்கியத்துவம் என்னன்னா, தடுப்பூசி வந்து எல்லா கால்நடைகளுக்கும் தடுப்பூசி இருக்கு. இப்போ உதாரணமா பசுக்களுக்கு FMD இருக்கு, புரூசுலோசிஸ் இருக்கு. தடுப்பூசி நம்ம கால்நடைகள் ஆரோக்கியமா இருக்கும்போதே போட்டுக்கொள்ள வேண்டும். நோய்கள் வந்த பிறகு போட முடியாது. சோ இது பசுக்களுக்கு. ஆட்டுக்கும் அப்படிதான், PPR தடுப்பூசி இருக்கு, கோமாரி நோய் தடுப்பூசி இருக்கு. இதெல்லாம் நம்ம ஆரோக்கியமா இருக்கும்போது ஆடுகளுக்கும் போட்டணும். அதே மாதிரி குடற்புழு நீக்கம், ஆரோக்கியமா இருக்கும்போது குடற்புழு நீக்கம் ஒழுங்காக செய்யுங்கள். பசுக்களா இருந்தாலும் சரி ஆடுகளுக்காக இருந்தாலும் செய்யணும். அது மாதிரி நாய்க்கும் தடுப்பூசியை ஒழுங்காக போடுங்க. ரேபிஸ் உள்ளது குடற்புழு நீக்கம் நாய்க்கு மாதம் ஒரு முறை ஒழுங்காக கொடுக்கணும். அதுவே கோழிகளுக்கும் குடற்புழு நீக்கம் செய்யலாம். அல்பண்டசோல் தவிடுல விரைவி வைக்கணும். அது எவ்வளவு டோஸ் இத்தனை கோழிகளுக்கு இவ்வளவுன்னு உண்டு. பொதுமக்கள் விவசாயிகள் இது அவ்வளோத்தையும் ஒழுங்காக செய்து அவ்வளவு தடுப்பூசியும் ஒழுங்காக பண்ணுங்க. எல்லா குடற்புழு நீக்கம் எல்லாம் ஒழுங்காக பண்ணி வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்நடை வளர்ப்பு வந்து நிச்சயமாக 100%க்கு 100% அது லாபகரமாக இருக்கும் என்று சால சிறந்தது.
4: அமைப்பில் உதவி டி எட்வின் ஜெயராஜ். அமைப்பு DL ஜேக்கப்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: மகளை வணங்கிடுவோம் உண்ணும் பொருள்ள

0: 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி கேட்கலாம். அதைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை இடம்பெறும். கோழி வளர்ப்பு அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருமூலநகர் ஜி ஆல்வின் அவர்கள். தொடர்ந்து கேட் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி மலர் சாகுபடியும் வருமான வாய்ப்பும் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு கொட்டகை பராமரிப்பு குறித்த தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி கால்நடை உதவி மருத்துவர் உதவி இயக்குனர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். கேட்பதற்கு முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: குமரி பண்பலை 101 என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒலிபரப்பாகுது தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை. நேயர்களே, இங்கிலாந்து பர்மிங்காம் எச் பாஸ்டன் மைதானத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து ஒலிபரப்பாகும் நேரங்கள் மாலை 6:40 முதல் இரவு மணி 7:09 வரை, இரவு 7:30 மணி முதல் இரவு 8 மணி வரை, இரவு மணி 8:05 முதல் இரவு 9 மணி வரை, இரவு மணி 9:15 முதல் ஆட்ட நேர இறுதி வரை. இன்று இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள். இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 10 மணிக்கு ரவிவாசிரிய அகில பாரத சங்கீத் சபா, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை கேட்கலாம், நாளை அதிகாலை 5 மணி முதல் 6:54 வரை மங்களநாதம் இடம்பெறும். நம்ம குமரி பண்பலை 101 என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒலிபரப்பாகுது தெரிஞ்சுக்கலாமா? நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 குறளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், நாளை காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் ஆகியன இடம்பெறும். 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனிலையில் திரை இசை கேட்கலாம், பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும் இடம்பெறும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி, இரவு 10 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். 8:30 சர்மரோகரி வாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து KK எக்ஸ்பிரஸில் திரை இசை கேட்கலாம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, வாழ்வியல் ரகசியம் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். படைப்பு திருச்சி வானொலி நிலையம். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை, 10:02 படிப்பும் பணியும் படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள் இடம்பெறும், 10:30 மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள் இடம்பெறும், 11:02 X ஓர் குமரி பண்பலையுடன்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. குமரி பண்பலை 101 சேவை செய்திகள் கேட்கலாம். கன்னியாகுமரி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் மூலம் கன்னியாகுமரி பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஆவின் பாலகத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரடியாக ஆய்வு மேற்கொண்ட போது, பாலகத்தினை சுத்தம் மற்றும் சுகாதாரமற்ற முறையில் செயல்படுத்தி வந்த காரணத்தினால் அப்பாலகத்தின் முகவர் உரிமத்தை ரத்து செய்து ஆவின் நிர்வாகத்தின் மூலமாக நேரடியாக செயல்படுத்தப்பட்ட அறிவுறுத்தப்பட்டு ஆவின் மூலம் நேரடியாக தற்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் உத்தரவின்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவ்வொன்றியத்தால் பாலக முகவராக நியமனம் செய்யப்பட்டு ஆவின் பாலகம் நடத்தி வரும் அனைவருக்கும் அறிவுரைகள் வழங்கப்படுகின்றன. ஆவின் பால் மற்றும் பால் உபப்பொருள்கள் தவிர பிற தனியார் பொருட்கள் மற்றும் அரசால் தடை செய்யப்பட்ட இதர பொருட்கள் விற்பனை செய்யக்கூடாது. தங்களது பாலகத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திட வேண்டும். ஒன்றியத்தில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பால் உபப்பொருட்களையும் தங்களது பாலகத்தில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சுகாதார கேடு ஏற்படும் வண்ணமுள்ள சிற்றுண்டிகள் மற்றும் உணவுகள் விற்பனை செய்யக்கூடாது. மேலும் நுகர்வோரிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். தாங்கள் ஒன்றியத்திற்கு மற்றும் அரசு துறைக்கு செலுத்த வேண்டிய வாடகை தொகை இருப்பின் செலுத்த வேண்டும். 2026-27 ஆண்டுக்கான பாலக மற்றும் முகவர் உரிமத்தினை இதுவரை புதுப்பிக்கவில்லை எனில் உடனடியாக இவ்வொன்றியத்தில் அதற்கான படிவம் சமர்ப்பித்து புதுப்பிக்க வேண்டும். தமிழக அரசின் உத்தரவின்படி தங்களது பாலகத்திற்கான FSSAI உரிமம் பெற்றிருக்க புதுப்பித்திருக்க வேண்டும். மேலும் ஒன்றிய விற்பனை அலுவலர்களால் பாலகத்தினை அவ்வப்போது ஆய்வு மேற்கொள்ளும் போது மேற்கண்ட அறிவுரைகளை பின்பற்றாமல் இருக்கும் பட்சத்தில் தங்களது பாலக முகவர் உரிமம் எவ்வித முன்னறிவுமின்றி ரத்து செய்வது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் பள்ளி மாணவர் விடுதி குளித்துறையில் உள்ளது. பள்ளி மாணவியர் விடுதி நாகர்கோவில், கல்லூரி மாணவியர் விடுதிகள் நாகர்கோவில் மற்றும் தக்கலை, கல்லூரி மாணவியர் விடுதிகள் நாகர்கோவில், பூதப்பாண்டி, கன்னியாகுமரி, சுசீந்திரம் மற்றும் திங்கள் நகர், தொழில் பயிற்சி மாணவர் விடுதி கோணம் என மொத்தம் 10 சமூக நீதி விடுதிகள் இயங்கி வருகின்றன. இந்த விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களுக்கு எவ்வித கட்டணமும் இன்றி தங்குமிடம், சத்தான உணவு மற்றும் நூலக வசதி ஆகியவை வழங்கப்படுகிறது. 10 மற்றும் 12 வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி திறனை மேம்படுத்தும் பொருட்டு சிறப்பு வழிகாட்டி மற்றும் 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு நீட் மற்றும் JEE நுழைவு தேர்வுக்கான வினா வங்கி நூல்கள் வழங்கப்படுகிறது. பள்ளி விடுதிகளில் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயில்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வி விடுதியில் பட்டப்படிப்பு, பாலிடெக்னிக் மற்றும் ITI பயிலும் மாணவ மாணவியர்களும் சேர தகுதியுடையவர் ஆவார். விடுதியில் சேர பெற்றோர் அல்லது பாதுகாவலரது ஆண்டு வருமானம் ₹2,50,000 மிகாமல் இருக்க வேண்டும். விடுதிக்கும் வீட்டிற்குமான தொலைவு சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக தரைத்தளம், நாகர்கோவில். மேலும் 7338-80-13-18 மற்றும் 9444-49-01-68 என்ற அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த விடுதியில் சேர

0: www.naelosai.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். எனவே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் விடுதியில் சேர்ந்து அரசின் சலுகைகளை பெற்று பயனடைமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். சேவை செய்திகள் கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ்.
2: இன்னைக்கு நாம கத்துக்க போற தமிழ் வார்த்தை பாளி. பாளி அப்படின்னா வலிமை அல்லது உறுதியான கோட்டை அப்படின்னு அர்த்தம்.
1: இதற்கு உதாரணமா ஒரு வாக்கியம் பார்க்கலாம். நன்னன் மன்னரின் பாளி பகைவர்களால் வீழ்த்த முடியாத அரணாக விளங்கியது அப்படிங்கிற இந்த ஒரு வாக்கியம் நமக்கு என்ன பொருள் தருது அப்படின்னா, நன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னனுடைய வலிமையான கோட்டை வந்து பகைவர்களால வீழ்த்தவே முடியாத பாதுகாப்பு அரணா விளங்கியது அப்படிங்கிற அர்த்தத்தை நமக்கு தருது. சோ இந்த இடத்துல பாளி அப்படிங்கறது வலிமையான உறுதியான கோட்டை குறிக்குது.
2: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். This is the first time money we're getting
1: together. இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வேர்ட் ஆஸ்ட்ரே, ASTRAY. ஆஸ்ட்ரே அப்படின்னா வழி தவறி போதல் அல்லது தடம் மாறி செல்லுதல் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது. அதாவது ஒரு மனிதனோ அல்லது ஒரு செயலோ ஒரு பொருளோ ஏதோ ஒன்று தனது இலக்கிலிருந்து விலகி தவறி செல்வதை குறிக்கிறதுக்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது.
2: இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். பேட் கம்பெனி கேன் லீட் யங் பீப்புள் ஆஸ்ட்ரே. அதாவது தீய நண்பர்களுடைய சேர்க்கையானது இளைஞர்களை தவறான பாதைக்கு செல்லும் அப்படிங்கறது இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம். இதுல ஆஸ்ட்ரேங்கிறது தவறான பாதைக்கு இட்டு செல்லுது அப்படிங்கறத குறிக்குது.
1: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
2: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, கோல்டிலாக்ஸ் ஜோன். இந்த கோல்டிலாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கோல்டிலாக்ஸ் அண்ட் த 3 பியர்ஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரியில இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. இந்த கதையில ஒரு சிறுமி வந்து கரடிகளுடைய வீட்டுல இருக்கிற 3 கிண்ணத்துல, ஒரு கிண்ணத்துல இருக்கிற கஞ்சி மிக சூடா இருக்கு, 2வது கிண்ணத்துல இருக்கிற கஞ்சி மிக குளிர்ச்சியா இருக்கு, 3வது கிண்ணத்துல இருக்கிற கஞ்சி மிதமான சூட்ல தான் இருக்கும், அந்த கிண்ணத்தை தான் தேர்ந்தெடுத்து அந்த சிறுமி குடிக்கிறார்.
1: அதே மாதிரிதாங்க நம்ம பூமியும். சூரியன் கிட்ட ரொம்ப பக்கமும் இல்லாம, ஏன்னா பக்கமா இருந்தா அதிக வெப்பம் காரணமா நீர் எல்லாம் ஆவியாகி போயிடும். அதே மாதிரி ரொம்ப தூரமும் இல்லாம, அதாவது தூரமா இருந்துச்சு அப்படின்னா அதிகமான குளிர் காரணமா நீர் வந்து பனிக்கட்டியா உறைஞ்சு போயிடும். சோ நம்ம பூமி சூரியன் கிட்ட இருந்து பக்கமும் இல்லாம தூரமும் இல்லாம இந்த கோல்டிலாக்ஸ் மண்டலத்துலதான் இருக்கு. அதனாலதான் நீரானது இங்க திரவ நிலையிலேயே இருக்கு. இந்த இடத்துலதான் உயிரினங்கள் தோன்றவும் வாழவும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவும் ஏற்ற இடமாகும். சோ கோல்டிலாக்ஸ் ஜோன் அப்படிங்கறது ஒரு நட்சத்திரத்தை சுத்திலும் நீர் வந்து திரவ நிலையிலேயே இருக்கக்கூடிய உயிர்கள் வாழ தகுதியான ஒரு சரியான தூரத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை.
2: விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் மற்ற நட்சத்திர மண்டலங்கள்ல உயிரினங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த கிரகங்கள்லாம் இந்த கோல்டிலாக்ஸ் ஜோன்ல இருக்கா அப்படின்னு தான் பாக்குறாங்க. இப்ப நம்ம செவ்வாய் கிரகத்தை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த செவ்வாய் கிரகம் இந்த கோல்டிலாக்ஸ் ஜோன் பகுதியினுடைய விளிம்புல இருக்கிறதுனால அங்க ஒரு காலத்துல நீர் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பி நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் அங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:22. மெல்லிசை கேட்பதற்கு முன்
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
1: மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமாரகோயில் நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
8: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
7: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
8: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
7: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
8: போன் 7358-737-358.
9: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
10: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
11: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
12: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் ஏன் கன்னியாகுமரியில் சூஸ் பண்ணணும்?
13: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
14: கன்னியாகுமரி
15: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
16: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
17: மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
16: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
17: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
16: மற்றும் 0465129-6483. ஃப்ரெண்ட்ஸ் ITI, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
18: இது நம்ம KMMC மருத்துவ
17: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
16: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
17: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
16: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
17: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
16: உலகத்தரத்தில் லேப் வசதி,
17: CT, MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
16: KMMC ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, மூட்டம்.
17: கால் 7904737.

0: மெல்லிசையின் முதலில்
1: குதித்தாடி வருகின்ற குற்றால அருவி என தொடங்கும் கிருஷ்ணராஜ் பாடிய பாடலை இயற்றியவர் தக்கோலம் கங்கை மணாளன், இசை டி கே ஜெயராமன்.

0: நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 மெல்லிசை கேட்டோம். இன்னும் சற்று நேரத்தில் விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: தாலாட்டும் அற்புதங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.

0: தலைப்புச் செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்டந்தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள அவர் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் முதலீட்டிற்கான ஏராளமான வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை அளிப்பதற்கென சிறப்பு மையம் அமைக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: புற்றுநோய்க்காக ஒவ்வொரு மருத்துவமனையிலும் சென்னை மருத்துவமனை மட்டுமல்லாம காஞ்சிபுரத்தில் ஒரு உயர் சிறப்பு புற்றுநோய்க்கான ஒரு சிறப்பு மையம் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் புற்றுநோய்க்கான சிகிச்சை மையம் அமைப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யும். மருத்துவர்களுக்கான புதிய பணியிடங்களையே கிரியேட் பண்ற தேவை இருக்கு. எக்ஸிஸ்டிங் இருக்கிற பணியிடங்களை பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணிருக்கோம். ஆனா பல இடங்கள்ல, பல டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ல, மாவட்ட மருத்துவமனைகள்ல, தாலுகா மருத்துவமனைகள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், சிறப்பு மருத்துவர்கள் சொல்லப்படுற உங்களுடைய தேவை இருக்கிறது நான் ஒத்துக்கிறேன். புதிய பணியிடங்களை தான் அது கிரியேட் பண்ணணும்.
0: தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிவகங்கையில் பெண் காவலருக்கு சிலர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் தவேக அரசு சமரசம் செய்யக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற விகிதத்தை முந்தைய திமுக அரசு 700 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று மாற்றியதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையே தவேக அரசும் பின்பற்றுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களின் ஒழுக்கத்தை கண்காணிப்பதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனத்தை தவேக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகளில் விளையாட்டு பாட வேளைகள் கட்டாயமாக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளையோர் சரியான பாதையில் வழிநடத்தப்படுவதற்கு சிறந்த தீர்வு விளையாட்டுதான் என்று கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் விளையாட்டுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு தவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வறுமை நிலையில் உள்ள பெண்களுக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றப்பட்ட சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு வீரபாண்டியன் அவர் மட்டுமே குற்றவாளி என்ற முடிவுக்கு வராமல் அவருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்களை கண்டுபிடிப்பது அவசியம் என்றும் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது.

0: இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
2: தெற்கு கடலோர ஆந்திரப்பிரதேசத்துக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து தென் தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு ஈரோடு, நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஜூன் 17 நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் எலந்தக்குடியில் குதிரை ரேக்ளா வண்டி பயிற்சி ஓட்டம் இன்று நடைபெற்றது. இதனை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ரேக்ளா பந்தயங்களில் பங்கேற்பதற்காக சிறப்பான முறையில் குதிரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது நடைபெறும் ரேக்ளா பந்தயங்களில் வெற்றி பெறுவது குதிரை உரிமையாளர்களுக்கு பெருமைக்குரியதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் எலந்தங்குடியில் நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குதிரை வண்டிகள் பங்கேற்றன. கருச்சான் குதிரை, நடுக்குதிரை மற்றும் பெரிய குதிரை என 3 பிரிவுகளாக நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் குதிரைகள் அதிவேகமாக பாய்ந்து சென்று பந்தய எல்லையை எட்டின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த பயிற்சி ஓட்டத்தை ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குதிரைகளின் வேகமும் ஓட்டுநர்களின் திறமையும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
1: மாவட்ட செய்திகள். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று ஆய்வு நடத்தினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தின் கீழ் விவரங்களை பதிவு செய்வதற்கு கால்நடை வளர்ப்போர் மற்றும் உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை சென்னை இடையேயான வந்தே பாரத் ரயில் மீது கல் வீசியது தொடர்பான சம்பவத்தில் 8 சிறுவர்களை ரயில்வே காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 15,710 மெட்ரிக் டன் இடிபாட்டு கழிவுகள் அகற்றப்பட்டு 16 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் திரு சமீரன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் இணை 5-1 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவின் கிம் ஜே டியோக், ஓ எஜின் இணையை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 17-21, 23-21, 21-16 என்ற சிற்கணக்கில் குரோவேஷியாவின் ஆரியா டினாட்டாவை வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்டந்தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:40.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: இது நம்ம KMMC மருத்துவமனை முட்டம்.
6: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம KMMC-ல
7: BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
6: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
7: BTech-ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல் NEC ஜப்பான்.
6: அது மட்டும் இல்ல, UGRPG ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
7: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
0: நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் இங்கிலாந்து பர்மிங்காம் எட்ஜ் பாஸ்டன் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ICC பெண்கள் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனையை கேட்கலாம்.

இசை கேட்கலாம். திரை இசையின் முதலில் இளையராஜா இசையில் பழனி பாரதி வரிகளில் மலேசியா வாசுதேவன் சுரேந்தர் குரல்களில் காதலுக்கு மரியாதை திரைப்பட பாடல் கேட்கலாம்.

கேட்கலாம் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பழனி பாரதி பாடல் வரிகளில், உன்னி கிருஷ்ணன் குரலில் பூவே உனக்காக திரைப்பட பாடலை.

திரு இசையில் இனி கேட்கலாம். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பா விஜய் பாடல் வரிகளில், நா முத்துக்குமார், எஸ் பி பாலசுப்ரமணியம், சுஜாதா அருண்மொழி குரல்களில் வானத்தை போல திரைப்பட பாடலை.

0: திரை இசையில் நிறைவாக பரத்வாஜ் இசையில் ஸ்னேகன் பாடல் வரிகளில் பரத்வாஜ் குரலில் பாண்டவர் பூமி திரைப்பட பாடலை கேட்கலாம்.
1: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையா இல்லாம குடும்பம் தான் இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடித்திருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

நேயர்கள், இதுவரை இங்கிலாந்து பர்மிங்ஹாம் எட்வாஸ்டன் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஐசிசி பெண்கள் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனையை கேட்டோம். நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்கலாம்.

0: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் போதை பொருள் ஒழிப்பு மற்றும் கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியானது பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் தேரடி திடலில் துவங்கி ராஜபாளையம் செல்லும் சாலை, சிறுவேங்கடம் செல்லும் சாலை, பேருந்து நிலையம் வழியாக பயணியர் விடுதி வரை நிறைவடைந்தது. இந்த பேரணியில் சமூக ஆர்வலர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் இந்த ஆண்டு சீசன் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் முதல் வாரம் முதல் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் வரை குற்றால மெயின் அருவி, புலி அருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கொட்டும் தண்ணீரில் குளிக்க உலகின் பல பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை விரைவில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்பட்டதால் குற்றாலத்தில் சீசன் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக தினந்தோறும் அண்டை மாநிலமான கேரளாவிற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இங்கிருந்து கொண்டு செல்லப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த சில ஆண்டுகளாக கனிம வளங்களான எம்சன், கருங்கல் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான பொருட்கள் தினந்தோறும் டன் கணக்கில் 500 மேற்பட்ட வாகனங்களில் கொண்டு செல்லப்படுவதால் இப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கனிம வளங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களை முறையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் கனிம வளத்துறை அமைச்சர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நள்ளிரவில் திடீர் ஆய்வை மேற்கொண்டார். அந்த வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் சோதனை சாவடியில் வழித்தடத்தில் செல்லும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கான ஒற்றைப்பட்டை, இரட்டைப்பட்டை வரிசை முறையாக பின்பற்றி வருகிறதா என்பது குறித்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது புள்ளியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குநர் வினோத் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். மேலும் காவல்துறை முறையாக வாகனங்களை கண்காணிக்க வேண்டும் எனவும், அளவுக்கு அதிகமாக கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், மேலும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தினார். தென்காசி மாவட்டத்திற்கு வருகை புரிந்த சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சரும் மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான வி கே ராஜு வருகை புரிந்தார். அவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அசோக் குமார், மாவட்ட வன அலுவலர் ராஜ்மோகன் ஆகிய அதிகாரிகள் வரவேற்றனர். பின்னர் அனைத்து துறை அலுவலர்களுடன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, பொது சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் திட்ட பணிகள் குறித்தும், தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகளின் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்தும், இளஞ்சி பகுதியில் உள்ள நெடுஞ்சாலை துறையில் புறவழிச்சாலை திட்ட பணிகள் மற்றும் சுற்றுலா தலமான குற்றால அருவிகளில் மேம்பாட்டு பணிகள் குறித்தும் ஆய்வு பணி மேற்கொண்டார். இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொடிக்குறிச்சி ஊராட்சியில் மூலிகை தோட்ட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நெகிழி கழிவு மையம், மண்புழு உரம் தயாரிக்கும் பணிகளையும், சிவராமபேட்டை கிராமத்தில் சாண எரிவாயு கலன் பயன்படுத்தப்படும் பயன்பாடுகள் குறித்தும், அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம், எடை மற்றும் உடல் உயரம் கற்றல் திறன் குறித்தும், நயினாகரம் ஊராட்சியில் வள்ளியம்மாள் புறத்தில் கட்டப்பட்டு வரும் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து கடையநல்லூர் நகராட்சியில் தூய்மை திட்டத்தின் கீழ் ₹6 கோடி மதிப்பீட்டில் கழிவு நீர் சுத்திகரிப்பு மைய திட்ட பணியையும், 15வது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் 46 லட்சம் மதிப்பீட்டில் நாய்கள் காப்பகம் அமைக்கப்பட்டு வரும் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் வேளாண்மை விற்பனை கூட வளாகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் கடையநல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜசேகர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தொழிலாளர் துறை சார்பில் குழந்தை தொழிலாளர்களின் ஒழிப்பு தின உறுதிமொழி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர், கல்வி பெறுவது குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்பதால் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை எந்தவித பணியிலும் ஈடுபட கூடாது என்றும், 15 முதல் 18 வயதிற்குட்பட்ட இளம் பருவத்தினரை அபாயகரமான தொழில்களில் பயன்படுத்த கூடாது எனவும் வலியுறுத்தினார். மேலும் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்களை ஊக்குவித்து குழந்தை தொழிலாளர்கள் முறையை முற்றிலும் ஒழிக்க சமூகத்தின் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக மாற்ற அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார்.
1: தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் செந்தில். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி.

0: செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று நீசில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று நீசில் நடைபெற்றன. பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான மாநாட்டினை திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று அப்போது அவர் கூறினார். இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் உலகிற்கானது என்று அவர் குறிப்பிட்டார். நமது நாட்டின் புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் மனிதகுலம் பயனடையும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு இமானுவேல் மேக்ரான், புதுமை கண்டுபிடிப்புகளின் உலகளாவிய முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் இந்தியா சாதனை படைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்த திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு இமானுவேல் மேக்ரான் கூறினார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆக்ராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், செமிகண்டக்டர் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டார். குறிப்பாக தகவல் தரவுகளை சேமிக்கும் சிப் உற்பத்தி துறையில் கூடுதல் முதலீடுகள் பெறப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்தகைய சிப் தேவை அதிகரித்து வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கர்நாடகாவிற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிராகரித்துள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது வழங்கியதை விட 5 மடங்கு அதிகமாக கர்நாடகாவிற்கு தற்போது நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்நாடகாவைச் சேர்ந்த எண்ணற்றோர் பயனடைந்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விண்வெளி துறையில் இந்தியா அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் வெகுவாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்தலாஜே தெரிவித்துள்ளார். இன்று திருமலை திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை திரு நரேந்திர மோடி படைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். அவரது தலைமையின் கீழ் மக்கள் நலனுக்கான திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்றும் செல்வி ஷோபா கரந்தலாஜே கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 22 மக்களவை உறுப்பினர்களின் ஆதரவு தமக்கு உள்ளதாக அக்கட்சியின் அதிருப்தி மக்களவை உறுப்பினர் திருமதி காகோலி கோஸ் தாசிதா கூறியுள்ளார். தில்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை சந்தித்து இது தொடர்பான கடிதத்தினை வழங்கவுள்ளதாக தெரிவித்தார். இவர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பது என முடிவு செய்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளாவில் புதிதாக நிஃபா வைரஸ் தொற்று யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். இன்று கோழிக்கோட்டில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு உயரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை.

0: பி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பது என முடிவு செய்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளாவில் புதிதாக நிஃபா வைரஸ் தொற்று யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். இன்று கோழிக்கோட்டில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு உயரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் திரு முரளிதரன் கேட்டுக்கொண்டார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் வளர்ச்சிப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு நரலோகேஷ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பான காணொலியையும் பகிர்ந்திருக்கிறார். மழைக்காலத்திலும் எவ்வித தடங்களுமின்றி இப்பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நரலோகேஷ் தெரிவித்துள்ளார். பீகாரில் சுற்றுலாப் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு மானிய விலையில் ஹெலிகாப்டர் சேவை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று பாட்னாவில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முண்டேஸ்வரி கோவில், கார்கட்கார் நீர்வீழ்ச்சி மற்றும் ராஜ்கிர் உள்ளிட்ட பிரபல சுற்றுலா தலங்களுக்கு இந்த சேவையை அறிமுகப்படுத்துமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து சுற்றுலா தலங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று திரு சாம்ராஜ் சௌத்ரி வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். 3 மாத காலத்திற்குள் இந்த துறையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 2 பேர் காயமடைந்தனர். ஜம்மு புறநகர் பகுதியில் காரும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உயிரிழந்தவர்கள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் மேலும் கூறுகிறார். தில்லியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் சனிக்கிழமைதோறும் பொதுமக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு டி எஸ் சந்து அறிவுறுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் சனிக்கிழமைதோறும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை குறைதீர் முகாம் நடத்தப்படும் என்று தில்லி காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 33 பேர் காயமடைந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் இந்த உயிரிழப்புகள் நேரிட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 7-3 என்ற புள்ளி கணக்கில் தென்கொரியாவின் லீவோ சுவக்கை வென்றார். முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. ரோட்டர்டாமில் இன்னும் சற்று நேரத்தில் இப்போட்டி தொடங்கவுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள பிரிவுக்கான இந்த அணியில் நீரஜ் சோப்ரா, செல்வப்பிரபு உட்பட 32 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் சற்றுமுன் தொடங்கியது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுகள் இன்று நீசில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: அக்கா
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கன்னிப்பூ சாகுபடிக்கு உகந்த திருப்பதி சாரம் 5 ரக ஆதார விளைநெல் விற்பனைக்கு உள்ளது. இது 118 நாட்கள் வயதுடையது. மழைக்கு சாயாமலும் அதிக மகசூலும் கொடுக்கும் தன்மையுடையது. குறைந்த அளவே இருப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி வாங்கி பயனடையலாம் என்று நிலையத்தின் மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9944044193. வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 28 முதல் 30 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் வானம் மேகமூட்டத்துடனும் காணப்படும். இனி வேளாண் சார்ந்த அறிவுரை. மிளகு வளரும் கொடிகளை தாங்கும் மரங்களுடன் கட்டிவிட வேண்டும். மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்கள் அனைத்திற்கும் வட்டப்பாத்திகள் அமைத்து மழைநீரை சேமிக்க வேண்டும். நெல் மற்றும் தோட்ட பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை ஏற்ற பருவம் இந்த பருவம். மழை இருப்பதால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போட வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 12 முதல் 14 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்டுள்ள தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்றளிக்க வேண்டும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் பால் வெட்டும் பருவத்தில் மரத்தில் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழை காலத்திலும் பால் வெட்டலாம். மழையுடன் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் உரமிடுதல், பூச்சி மருந்து மற்றும் களைக்கொல்லி தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் இங்கிலாந்து பர்மிங்காம் எட்ஜ் பாஸ்டன் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ICC பெண்கள் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனையை கேட்கலாம்.

மலை 101 திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் மருதகாசி பாடல் வரிகளில் AM ராஜா, P. சுஷீலா குரல்களில் பெற்ற மகனை விச்ச அன்னை திரைப்பட பாடலை கேட்கலாம்.

இசையில் இனி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி பாடல் வரிகளில் கே ஜே யேசுதாஸ், பி சுஷீலா ஆகியோர் பாடிய நாளை நமதே திரைப்பட பாடலை கேட்கலாம்.

திரை இசையில் இனி கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய குங்குமம் திரைப்பட பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் முத்துலிங்கம் பாடல் வரிகளில் கே ஜே ஏசுதாஸ், வாணி ஜெயராம் குரல்களில் மீனவ நண்பன் திரைப்பட பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் நிறைவாக கேட்கலாம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் கை கொடுத்த தெய்வம் திரைப்பட பாடலை கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை இங்கிலாந்து பர்மிங்காம் எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ICC பெண்கள் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனையை கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் செய்தி அறிக்கை கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் விவசாயிகளின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பதை மத்திய அரசு

0: உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியாவின் சாதனைகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி குறைத்து மதிப்பிடுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றஞ்சாட்டியுள்ளார். பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கோவிட் பாதிப்பு காலத்திலும் தற்போது மேற்காசியாவில் நிலவும் சூழலிலும் இந்தியா படைத்த சாதனைகளை பட்டியலிட்டுள்ளார். சவால்களை சாதனையாக மாற்றிய பெருமை பிஜேபி தலைமையிலான அரசுக்கு உள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். 3 மாத காலத்திற்குள் இந்த துறையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கையில் பெண் காவலருக்கு சிலர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் தமிழக அரசு சமரசம் செய்யக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற விகிதத்தை முந்தைய திமுக அரசு 700 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று மாற்றியதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையே தமிழக அரசும் பின்பற்றுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களின் ஒழுக்கத்தை கண்காணிப்பதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனத்தை தமிழக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகளில் விளையாட்டு பாட வேளைகள் கட்டாயமாக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளையோர் சரியான பாதையில் வழிநடத்தப்படுவதற்கு சிறந்த தீர்வு விளையாட்டுதான் என்று கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் விளையாட்டுக்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமை நிலையில் உள்ள பெண்களுக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றப்பட்ட சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். இதுதொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு வீரபாண்டியன், அவர் மட்டுமே குற்றவாளி என்ற முடிவுக்கு வராமல் அவருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்களை கண்டுபிடிப்பது அவசியம் என்றும் கோரியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 7-3 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவின் லீ ஊ சியோக்கை வென்றார். முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 12 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 85 ரன் எடுத்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள பிரிவுக்கான இந்த அணியில் நீரஜ் சோப்ரா, செல்வ பிரபு உள்பட 32 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:05.
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: ஜீரோ பர்சன்டேஜ் வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாஸ்.

0: ஆசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். சீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
5: நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் இங்கிலாந்து பர்மிங்காம் எட்ஸ் பாஸ்டன் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனையை கேட்கலாம். குமரி பண்பலை 101 திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதலில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தாமரை பாடல் வரிகளில் பாம்பே ஜெயஸ்ரீ, உன்னிமேனன் குரல்களில் வேட்டையாடு விளையாடு திரைப்பட பாடலை கேட்கலாம்.

இதுவரை பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி ஏஆர் ரஹ்மான் இசையில் கபிலன் பாடல் வரிகளில், விஜய் பிரகாஷ் ஸ்வேதா மோகன் குரல்களில் மரியான் திரைப்பட பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுருக்கோம். திரை இசையில் இனி ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் ரூப்குமார், ரத்தோர், ஹரிணி, ஆண்ட்ரியா குரல்களில் மதராசப்பட்டினம் திரைப்பட பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து பாடல், வரிகளில் சித்ரா, குரலில் பம்பாய் திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி கேட்கலாம் இளையராஜா இசையில் பழனி பாரதி வரிகளில் பவதாரணி, கார்த்திக் குரல்களில் அழகி திரைப்பட பாடல் உங்களுக்காக வரப்போகுது. பாடல் கேட்கலாமா?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டிருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நாம் முத்துக்குமார் பாடல் வரிகளில் ஸ்ரேயா கோஷல் சங்கர் மகாதேவன் குரல்களில் வெயில் திரைப்பட பாடல் கேட்கலாமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுருக்கோம். திரை இசையில் இனி யுவன் சங்கர் ராஜா இசையில் பழனி பாரதி பாடல் வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம், மான்குடி சுபா குரல்கள்ல நந்தா திரைப்பட பாடல். இப்ப உங்களுக்காக வரப்போகுது பாடல் கேட்கலாமா?

கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. உங்கள் எண்ணமெல்லாம் வண்ணமயமாக சிந்திக்கும் செவிக்கும் இனிமையாக இன்றும் புத்தம் புது நிகழ்ச்சிகளை அள்ளி தந்து கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101.

நிகழ்வுகள் இதுவரை இங்கிலாந்து பர்மிங்காம் எட்ஜ்மாஸ்டர் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ICC பெண்கள் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனையை கேட்டோம். இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதியில் குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது இளையராஜா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி கேட்கலாம் தேவா இசையில் கஸ்தூரி ராஜா பாடல் வரிகள்ல மனோ ஜானகி குரல்கள்ல தாய் மனசு திரைப்பட பாடல். இப்போ உங்களுக்காக வரப்போகுது, கேட்கலாமா?
1: தொண்டையில தான் நினைச்சே

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி கேட்கலாம் இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் ஸ்வர்ணலதா, மனோ குரல்களில் சின்னவர் திரைப்பட பாடலை.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகளில் மனோஷ் வர்ணலதா குரல்களில் சின்ன மாப்பிள்ளை திரைப்பட பாடல். பாடல் கேட்கலாமா?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகள்ல ஸ்வர்ணலதா மனோ குரல்கள்ல பாட்டு பாத்தியார் திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகள்ல ஜானகி குரல்ல மெல்ல திறந்தது கதவு திரைப்பட பாடல். பாடல் கேட்கலாமா?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் நிறைவாக கேட்கலாம் இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகள்ல மனோஜ் வர்ணலதா குரல்கள்ல வீரா திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்பகுதி இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள்ல மண் வாசனை திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரையிசை கேட்டுட்டு இருக்கோம். திரையிசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகள்ல ஸ்வர்ணலதா எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்கள்ல சின்ன தம்பி திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில் கமலஹாசன் பாடல் வரிகளில் ஸ்ரேயா கோஷல் கமலஹாசன் குரல்கள்ல விரும்பாண்டி திரைப்பட பாடல் கேட்கலாமா?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில் பழனி பாரதி வரிகள்ல ஸ்ரீராம் பார்த்தசாரதி ஸ்ரேயா கோஷல் குரல்கள்ல பிதாமகன் திரைப்பட பாடல் கேட்கலாமா?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது யுவன் சங்கர் ராஜா இசையில் நா முத்துக்குமார் பாடல் வரிகள்ல ஹரிஹரன் குரல்ல யாரடி நீ மோகினி திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகள், ஸ்வர்ணலதா குரல்ல அலைப்பாயுதே திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்கள்ல மின்சார கனவு திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி கேட்கலாம் ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம், நோயல் ஜேம்ஸ் ஆகியோர் பாடிய டூயட் திரைப்பட பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் உன்னிமேனன் ஸ்வர்ணலதா ஆகியோர் பாடிய உயிரை திரைப்பட பாடல்.

அன்பான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் நிறைவாக கேட்கலாம் ஏ.ஆர். ரகுமான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் சங்கர் மகாதேவன் குரலில் கண்டுகொண்டேன் திரைப்பட பாடலை.

0: நேயர்கள், இதுவரை இங்கிலாந்து பர்மிங்காம் எட்ஜ்பாஸ்டர் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஐசிசி பெண்கள் டி ட்வெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனையை கேட்டோம். இன்னும் சற்று நேரத்தில் மனசு மயங்கும் திரை இசை கேட்கலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்.

நிகழ்ச்சியோட முதல் பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் உங்களுக்காக வாலி அவங்களுடைய அழகான வரிகள் தேவா அவங்களுடைய இசையில பாடல் காத்துட்டு இருக்கு. காதல் கோட்டை படத்திலிருந்து காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படிங்கிற பாடல் எல்லாம் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலோட சுங்குடு நான் சகா பார்த்திபன்.

16:07 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல், காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படின்னு பாட்டு கேட்ட முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக நான் என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வை சண்முகி படத்துலேருந்து காதலா காதல்.

எஸ் 11:15 ரொம்ப அழகான பாடல். காதலா காதலான ஹரிஹரன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக நான் என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவும் சந்திப்போம் படத்தில் இருந்தால் அழகான பாடல் காத்துட்ருக்கு. கண்டேன் கண்டேன் கண்டேன் அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க. இசையிலோடு எஸ் உங்களோட நான் சகா பார்த்திபன்.

11 மணி 19 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நினைச்சிருக்கீங்க பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல் கண்டேன் கண்டேன் கண்டேன் காதலை அப்படின்னா ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சு இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை காணவில்லை நேற்றோடு தினம் தேடி பார்க்கிறேன் காற்றோடு அப்படிங்கிற அழகான பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஓஎஸ் அருண் ரெண்டு பேரும் பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் ஏரகமான அவங்களுடைய இசையில காத்துட்டு இருக்கு. காதல் தேசம் படத்துல இருந்து எஸ் கேட்டு நினைச்சிருங்க இசையிலோட எஸ் உங்களோட நான் சகா பார்த்திபன்.

எஸ் 11:25 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. என்னை காணவில்லை ஏனேற்றோடு அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். மின்சார கனவு படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. வெண்ணிலவை வெண்ணிலவை வினை தாண்டி வருவாய் அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஹரிஹரன் மற்றும் சாத்னா சர்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் ஏரகமான அவருடைய இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:31 ஆகிட்டு இருக்கு. நினைஞ்சிருக்கீங்க, பாரதியில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுருக்கோம். மின்சார கனவு படத்திலிருந்து வெண்ணிலவே பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை அப்படிங்கிற பாடல் தான் ஜீன்ஸ் படத்திலிருந்து எடுத்து வச்சிருக்கேன். நித்யஸ்ரீ அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவங்களுடைய அணவரிகளில் ஏராளமான அவங்களுடைய இசையில பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலோடைய சிங்களுடன் நான் சகா பார்த்திவன்.

எஸ் 11:37 அழகான பாடல். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை அப்படின்னு கேட்டு முடித்தோம் இல்லையா. தொடர்ந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நினைவிருக்கும் வரை படத்தில் இருந்தால் பாடல் காத்துட்ருக்கு. சந்தியா சந்தியா சம்மதம் சொல்லுவாய் அப்படிங்கிற பாட்டு உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரலில், தேவா அவங்களுடைய இசையில் வந்துட்டுருக்கு, நந்தலாலா அவங்களுடைய அழகான வரிகளில். கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

11:43 ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம் இல்லையா மனசு மயங்கம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து உங்களுக்காக கை தட்டி தட்டி அழைத்தாலே அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஜோடி படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் டிமி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய வரிகளில் இறகமானவங்களுடைய இசையில் கீழ் இணைஞ்சிருங்க. அழகான பாடலோடு திரும்பவும் பேசலாம். இணைஞ்சிருங்க இசையிலே உடைய சங்குடு நான் சகா பார்த்து.

11:47 கை தட்டி தட்டி அழைத்தாலே அப்படின்னு பாடல் கேட்டு முடித்தோம். தொடர்ந்து காதலர் தினம் படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். காதலினம் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் தான் அப்படிங்கிற பாடல். எஸ்பிபி மற்றும் ஸ்வர்ணலதா அவங்களுடைய குரலை கேளுங்க, இணைஞ்சிருங்க.

எஸ் 11:55 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கோம். நிகழ்ச்சியில் முகநூலில் நம்மோடு இணைஞ்சிருந்த நேயர்கள் ஹேம்லதா, அள்ளிநகரம்லேருந்து மகாதேவன், ரங்கராஜன், பர்வதவர்தினி, புஷ்பா, அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி, தொடர்ந்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், ராதாகிருஷ்ணன், குணசேகரன், கவி கார்த்திகேயன், சுபசுப்ரமணியம், ஹேமலதா, பர்வதவர்தினி, முத்துக்குமார், சாந்தி, ரமேஷ், முத்துக்குமார், இவங்க எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க. இணைஞ்சிருந்த எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கும். எஸ் ரைட், என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிதம் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். நதியே நதியே காதல் நதியே அப்படிங்கிற அந்த பாட்டு தான் உண்மையான அவங்களுடைய குரலில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை காலையில் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களை மறந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி. கண்ணே வாடா, கண்மணி வாடா, பொன்னே வாடா, பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா, அருகே வாடா, அன்பே வாடா, முத்தம் தாடா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம். 2, 3.

உண்டாகணும் தம்பி, நல்ல சமத்துவம் உண்டாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

சௌக்கியமா? அம்மா கண்ணு சௌக்கியம்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா? உணிஞ்சி மோதித்தம் பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியமா? என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருப்பது திரையிசை.

4:07 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக திசை மாறிய பறவைகள் திரைப்படத்திற்காக அருள் ஜோதி தெய்வம் எனும் பாடல் எம் பாலமுரளிகிருஷ்ணா மற்றும் அபயம் பாலமுரளிகிருஷ்ணா அவர்கள் குரலில் கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

0: பொங்கும் மங்கலம். விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்பிரைஸை கேட்கலாம்.
1: பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில்.
0: பதவினி சத்பக்தியு என்ற தியாகராஜர் கீர்த்தனை. சாளக பைரவி ராகம் ஆதிதாளம்.

தொடர்ந்து ராஜராஜ ராஜிதே. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், புத்திரிகா ராகம், ஆதிதாளம், திஸ்ர நடை.

தொடர்ந்து ராஜராஜ ராஜிதே. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், புத்திரிகா ராகம், ஆதிதாளம் திஸ்ர நடை.

விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து எந்துகு தயராது தோடி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ரச்சாபு தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வரி இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீ ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீ சைல மல்லிகார்ஜுனா சுப்ரபாரதம், பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில்.

5:21 நிமிடம் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஸ்ரீ வைத்தியானந்தா அஸ்தகம் சுபனா அவர்கள் குரலில்